அளவற்ற பெருங்கடலாய், அளவிட முடியாத வானமாய், காலம் கடந்தும் அழியாத நியதியாய், பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நிரம்பி இருக்கும் இறைவனை இறைகீதங்களால் பூஜிக்க கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

உலகம் இன்னும் உறங்கும் நேரம், கனவுகள் விழித்திடும் நேரம், தூக்கத்தை வென்று எழும் ஒவ்வொரு நொடியும் வெற்றியை நோக்கி எடுத்து வைக்கும் முதல் அடி. இன்றைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் நாளைய சாதனை அதில்தான் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இறை துதி பாடி இனிய விடியலை வரவேற்று நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

0: இனி கோடை பண்பலை 100.5 செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அதன் பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தம்மை சந்தித்த டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்கள் சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மசூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உட்பட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஆடவர் அணியில் இடம்பெற்றுள்ள விஷால் ராஜேஷ் ஆகியோருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 இனிய புலர்வை வரவேற்று இது வசந்த விடியல். இனிய புதன்கிழமை பல நல்ல புதிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வரட்டும். அன்பு நேயர்களே, உண்மையாகவே உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டுமென்றால் அதை மீண்டும் மீண்டும் நினையுங்கள். அதற்காக ஏங்குங்கள், முயற்சி செய்யுங்கள், முன்னேறுங்கள். விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளவு நினைக்கிறோம் என்பதல்ல, அந்த விஷயத்திற்காக எவ்வளவு உழைக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். நீங்கள் உண்மையாகவே தேடத் தொடங்கும் போது, நீங்கள் உண்மையாகவே தேடத் தொடங்கும் போது அந்த தேடலும் உங்களை தேடி வர தொடங்கும் என்பதே உண்மை. நல்ல ஒரு தொடக்கம் நாளெல்லாம் பயனளிக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது உங்களுக்காக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்பு ஊறு பருவரல் குரல் எண் 1186.

0: விளக்கொளி அணையும் நேரம் பார்த்து பரவ இருளானது காத்து கொண்டிருப்பதைப் போல, தழுவும் கணவன் நெகிழும் நேரம் பார்த்து என் உடம்பில் பரவுவதற்கு பசலை நிறம் காத்து கொண்டிருக்கிறது. குறள் எண் 1186, அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயற்கற்றம் பார்க்கும் பசப்பு.
0: விளக்கொளி அணையும் நேரம் பார்த்து பரவ இருளானது காத்து கொண்டிருப்பதைப் போல, தழுவும் கணவன் நெகிழும் நேரம் பார்த்து என் உடம்பில் பரவுவதற்கு பசலை நிறம் காத்து கொண்டிருக்கிறது. குறள் எண் 1186, அதிகாரம் பசப்புரு பருவரல்.

நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் 100.5 செவினிருக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 சுகமான காலை நிகழ்ச்சி கொண்டு வரும் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று. காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்றைய நிகழ்ச்சி. தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 நேர்களை உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இன்று எல்நினோ காலங்களில் நாட்டு கோழிகளில் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளும். சிறப்பு விருந்தினராக ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள். காலை 10 பண்பலை வானவில் இந்தியாவில் திரையுலக கலைப்பயணம். இன்றைய சிறப்பு விருந்தினராக திரைப்பட குணச்சித்திர நடிகர் கருப்பு நம்பியார் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய முற்பகல் 11 பாட்டு பட்டாளம், ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்கள் இன்று. நண்பகல் 12 மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம்ல எனும் நிகழ்ச்சி. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. பகல் 1 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 டோல் தமாக்கா தூள். 3 நேயர்களின் விருப்பங்கள் காற்றலையில் வரையும் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் சேலம் மாவட்டம் விளாம்பட்டி பெருமாள் அவர்கள். மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை விடுகதை விளையாட்டாக. 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் விடுகதை வண்ணத்தூரிகை. 5 இடைக்கால பாடல்களோடு சித்திர செவ்வானம் உங்களுக்காக. 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். மாலை 6 ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும். 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:30 பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி. 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 8:00 இளமை பேசுகிறது கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சியில் ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க எனும் விளையாட்டுகள் காத்திருக்கிறது. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 இரவு 9 இரவை தாலாட்டும் கொடை தென்றல். 10 தருமபுரி மாவட்ட நேயர்களுக்கான நினைவே சுகம். முன்னிரவு 11 இரவு சிறகு. இணைந்தே ரசித்திருங்கள் நேயர்களே. நள்ளிரவு 12 வரை உங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை

கோடை பண்பலை 100.5 ஆலய உலா. காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில்

0: 98 வைணவ திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேசமாக போற்றப்படும் காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில், நாரத முனிவர், பிருகு முனிவர், பிரம்மா, ஆதிசீசன், கஜீந்திரன் ஆகியோருக்கு பெருமாள் காட்சி தந்த முக்கிய தலம். இக்கோயில் ராஜகோபுரம் 96 அடி உயரம் உள்ளது. 2000 ஆண்டுகள் முந்தைய பழமையான இந்த தலம் பல்லவ மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணிகள் நடைபெற்ற தலமாகும். இத்தலத்தின் பெருமை சொல்லில் அடங்காது. பெருமாள் நெஞ்ச திருக்கோலமாக மேற்கு முக மண்டலமாக நெஞ்சருள் பாலிக்கிறார். பிரம்மா செய்த யாகத்திற்கு மகிழ்ந்து எம்பெருமான் வரம் தந்ததால் பரதராஜர் என அழைக்கப்படுகிறார். எம்பெருமானே ஐராவதமே மலிபுரிவில் தாங்கினதால் இதற்கு அத்திகிரி என்ற பெயர் வந்ததாம். கௌதம முனிவரிடம் சிஷ்யர்களாக இருந்தபோது பூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வந்ததில் பள்ளிகள் இறந்து கிடந்ததைக் கண்டு முனிவர் கோபம் கொண்டு இருவரையும் பள்ளியாகும்படி சபித்துவிட்டார். பிறகு சிஷ்யர்கள் வேண்டிக் கொண்டதால் காஞ்சி சென்றால் மன்னிப்பு உண்டு என கூறிவிட்டார். பிறகு இருவரும் சப்தபுரிகளையும் சுற்றி வந்துவிட்டு வரதராஜ பெருமாளிடம் மோட்சம் கேட்டனர். பெருமாள், உங்கள் ஆத்மா வைகுந்தம் செல்ல சரீரம் பஞ்சலோகத்தில் என் பின்புறம் இருக்க இனி தரிசிக்க வருபவர்கள் உங்களை தரிசித்தால் சகல தோஷம் நீங்கி சேமம் உண்டாகும். சூரியன் சந்திரன் இதற்கு சாட்சி என்று மோட்சம் அளித்தார். ஆகையால் இத்தரிசனம் மிக முக்கியமானதாகும். தோஷ நிவர்த்தி பெற இந்த பள்ளிகளை வணங்குகிறார்கள். இந்த கோவிலின் குறிப்பிடத்தக்க சிறப்பு அத்திவரதர் நூற்றுக்கால் மண்டபத்தின் வடக்கே உள்ள குளத்தில் 2 நீராளி மண்டபங்கள் உள்ளன. தென்திசையில் உள்ள மண்டபத்தின் கீழே நீருக்கு அடியில் ஒரு மண்டபம் உள்ளது. அதில்தான் மிகப்பெரும் அத்திமரத்தால் ஆன பழைய அத்திவரதராஜ பெருமாள் சயன நிலையில் வைக்கப்பட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இப்பெருமானின் திருமேனியை வெளியே கொண்டு வந்து தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது.
1: வரதையா வரதையா அத்தி வரதையா, ஸ்ரீ காஞ்சியில் உன் காட்சி சித்தி அல்லவா.
0: வரதருக்கு எடுக்கப்படும் வைகாசி பிரம்மோற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதை வையம் கண்ட வைகாசி திருநாள் என்பர். இவ்விழாவின் கருட சேவையை குறிப்பிட்டு சங்கீதமூர்த்தி தியாகராஜர் கீர்த்தனையும் பாடியுள்ளார். சோளிங்கரில் வசித்த தொட்டாச்சாரியார் என்ற பக்தர் இந்த கருட சேவையை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவரால் இங்கு வர முடியவில்லை. மனம் வருந்தி அவர் சோளிங்கரில் உள்ள தீர்த்தக்கரையில் நின்றபடி சுவாமியை மனமுருகி வழிபட்டார். அப்போது ஒரு வினாடி மட்டும் சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்தார். இதன் அடிப்படையில் கருட சேவையின் போது இப்போதும் சுவாமியை ஒரு வினாடி குடையால் மறைத்து எடுத்து விடுவர். இக்கோவிலின் தாயாருக்குரிய உற்சவங்கள் பிருகு மகரிஷி செய்த புத்ரகாமேஷ்டி யாகத்தில் தோன்றிய மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் என்று பெயர் பெற்றாள். சரஸ்வதி பூஜை, வைகாசி திருவிழா நாளில் ஒரு நாள், பங்குனி உத்திரம் என ஆண்டில் 3 முறை மட்டும் வரதராஜர் இவருடன் சேர்த்தி காட்சி தருகிறார். வைகாசி முதல் வெள்ளியன்று இவர்களுக்கு விசேஷ திருமஞ்சனத்துடன் பூஜை நடக்கும். இந்திரனுக்கு அருளிய யோக நரசிம்மர் இத்தலத்தில் குடவரை மூர்த்தியாக காட்சி தருகிறார். இவருக்கான தாயார் ஹரித்ரா தேவி தனி சந்நிதியில் இருக்கிறாள். இவளை மலையாள நாச்சியார் என்றும் அழைப்பர். சிறிய மலையின் மீது காட்சி தருவதால் வரதராஜருக்கு மலையாளன் என்றும் பெயருண்டு. வேதாந்த தேசிகர் இங்கு சுவாமியை தரிசிக்க வந்தபோது ஒரு ஏழை அவரிடம் பொருள் வேண்டினார். அவர் அந்த ஏழைக்காக பொருள் கேட்டு பெருந்தேவி தாயாரை வேண்டி பாடல் பாடினார். அவருக்கு இறங்கிய தாயார் தங்க மழையை பெய்வித்தாள். இதனால் இவளை பக்தர்கள் தங்கத்தாயார் என்று அழைக்கிறார்கள். பெருமாள் கோயில்களில் பொதுவாக சின்ன முத்திரை காட்டியபடி இருக்கும் நம்மாழ்வாரை இத்தலத்தில் மார்பில் கை வைத்த நிலையில் தரிசிக்கலாம். நம்மாழ்வார் வரதராஜரை தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் சுவாமிக்கு தேவராஜன் என்ற பெயருண்டு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியத்தையும் எண்ணற்ற அருள் கதைகளையும் உள்ளடக்கிய ஒரு அற்புத திருத்தலம். வாய்ப்பு கிடைக்கும் போது தவறாமல் சென்று இந்த ஆலயத்தின் சிறப்பம்சங்களையும் பெருமாளையின் அருளையும் பெற்று வர வாருங்கள்.

0: காஞ்சிபுரம் பரதராஜர் கோவில்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.
1: நெரும் கலையார் மணி 30 நிமிடம்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நேர்களே. இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சி தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. வாருங்கள், அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இதோ இசை வழியே கதவை திறக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர். விசேஷமே விசேஷமே கல்யாண பாட்டுக்கு விசேஷமே
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: கோடை பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம். பூந்தளிர் நேரம், பூந்தளிர் கண் முன்னே உட்காந்துருக்காங்க. அழகாக உட்காந்து அப்படியே வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பேசுகிறதுக்கு தயாராக பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: அசிதா.
0: அசிதா, சரி. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எங்கே படிக்கிறீங்க?
1: எல்கேஜி ஜிஎம்எட்டிக் கிளாஸ். ஆரியூரடி ஸ்கூல்.
0: உங்கள் வீடு எங்கே இருக்குது?
1: கொடைக்கானல்.
0: கொடைக்கானலா? கொடைக்கானல் எப்படி இருக்குது? ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா, வெயிலாக இருக்கா?
1: ஜில்லுந்து.
0: உங்களுக்கு வெயில் பிடிக்குமா, ஜில்லுன்னு இருக்கிறது பிடிக்குமா?
1: ஜில்லுன்னு இருக்குது.
0: ஜில்லுன்னு இருந்தால் குளிர் இல்லையா? ஏன் குளிர் இல்லை? எனக்குலாம் குளிருதே. அம்மா பேர் சொல்லலாமா?
1: பிரசாத் மிஸ்ஸா.
0: அப்பா பேர்?
1: கமல்.
0: அண்ணா பேர்?
1: அசத்.
0: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அண்ணா?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா? எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க?
1: ரைம்ஸ்.
0: என்ன ரைம்ஸ் சொல்லலாமா, கேட்கலாமா?

0: sugar on the bread. If you don't like it, better go to bed. Next day morning, come to me. I will eat you ABC.
1: ஓ, அப்போ நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வந்தால் ஏபிசி சொல்லி தருவீங்களா? சரி, உங்களுக்கு கிளாஸில் யார் ஃப்ரெண்டு?
0: கிரி.
1: கிரி தான் உங்களோட ஃப்ரெண்டா? உங்கள் ஃப்ரெண்டோட விளையாடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க?
0: விளையாடுவேன்.
1: என்ன விளையாடுவீங்க?
0: சாபூத்ரே.
1: சாபூத்ரியா? யார் ஜெயிப்பா அடிக்கடி?
0: கிரி.
1: கிரி தான் ஜெயிப்பாங்களா? சரி, நானும் வரேன். என்னையும் சேர்த்துக்கிருவீங்களா சாபூத்ரியில்? நானும் போடவா ப்ளீஸ்ப்பா? சேர்த்துக்குவீங்களா?
0: சேர்த்துக்குவேன்.
1: சரி, சாபூத்ரி எப்படி விளையாடணும்?
0: சாபூத்ரி
1: அப்படின்னு கையை பரட்டுவீங்களா? ஓ சரி. உங்களுக்கு எழுத பிடிக்குமா படிக்க பிடிக்குமா?
0: படிக்க.
1: என்ன எழுத தெரியும் உங்களுக்கு?
0: ஏபிசிடி.
1: உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கு மாமே. அப்படியா?
0: ஆமாம்.
1: ஓ சரி சரி. இப்போ நீங்கள் பெரிய ஆளாகி என்னப்பா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: டீச்சர்.
1: ஏன் டீச்சர் ஆகணும்?
0: படிக்க சொல்லி கொடுக்கறது.
1: படிக்க சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சர் ஆகணுமா? ஓ, அப்போ நான் வரேன் எனக்கு சொல்லி தருவீங்களா? எனக்கு படிக்க சொல்லி தருவீங்களா? எனக்கு அவ்வளோ படிக்க தெரியாதே.
0: சொல்லித்தரேன்.
1: நீங்கள் சொல்லித்தரீங்களா? ஓ, ஆனால் நான் ஒழுங்காக படிக்கலன்னு நான் அடிப்பீங்களா? அடிக்காமல் சொல்லி தருவீங்களா? சரி, சூப்பர். நீங்கள் பெரிய ஆளாகி நல்ல ஒரு ஆசிரியராக கோடை பண்பலையின் வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
6: இன்றைய மனதோடு ராகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் நிகழ்ச்சி. இன்று எல்நினோ காலங்களில் நாட்டுக்கோழிகளில் ஏற்படும் நோய்வுகளும் தீர்வுகளும் எல்நினோ காலங்களில் நாட்டுக்கோழிகளில் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளும் சிறப்பு விருந்தினர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள். நேரம் காலை 6:45. இசையோடு இணைந்திருக்கிறோம். இது வசந்த விடியல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ்.
4: நேரம் காலை 6:51. உங்களது இனிய பயணத்தில் இணைந்திருப்பது இது கோடை பண்பலை 100.5. இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலில்.

உதயக்கோலமிட்டு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல் நிகழ்ச்சி. எப்போதும் பொறுமையாக இருங்கள். தாமதம் உங்களை தடுப்பதற்காக இல்லை, தகுதியானதை கொடுப்பதற்காக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நிகழ்ச்சியை. மீண்டும் காலை 8 மணிக்கு சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

அதிகாலை பணியின் மெல்லிய சிலிர்ப்பும் மலரும் பொன் வெயிலின் வெதுவெதுப்பான தழுவலும் மனதை வருடிச் செல்லும் அழகான கவிதை. உங்களின் இந்த விடியல் மன அமைதியும் அளவற்ற மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையட்டும். இனிய காலை வணக்கம் நேயர்களே. இதமான தென்றலில் இதயம் தொடும் பாடலில் கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தின் சுகமான காலை. நான் உங்களோடு பத்மா நீலமணி. இன்னைக்கு மீண்டும் ஒரு பயணத்துக்கு தயாராயிட்டோம் இல்லையா? நேற்றைய வலிகள், ஏமாற்றங்கள், கவலைகள் எல்லாத்தையுமே புறம் தள்ளிட்டு புன்னகையோட ஆரம்பிக்கலாமா இன்றைய நாளை?

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

மாவட்ட விவசாய பெருமக்களுக்கான அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் அரசு நிர்ணயித்துள்ள வழிகாட்டுதல்கள் மற்றும் இயற்கை வேளாண்மை சான்றளிப்பு நடைமுறைகளின்படி தங்களது பண்ணைகளை பதிவு செய்து சான்றளிக்கப்பட்ட இயற்கை விளைபொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதற்கு ஏதுவாக

0: ஒரே நாளில் இயற்கை வேளாண்மை பதிவு என்ற சிறப்பு முகாம் இன்று காலை 10 மணிக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்படும் மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. எனவே ஒரே நாளில் இயற்கை வேளாண்மை பதிவு என்ற சிறப்பு முகாமில் விவசாயிகள் தவறாது கலந்து கொண்டு உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 75 98 36 66 15. எண் மீண்டும் 75 98 36 66 15.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
6: தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: காலை 7:17. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. வாழ்க்கின்றது ரசிச்சு வாழ வேண்டியது, ஒரு அற்புதமான பயணம். அதுல சாலை விதிகளை பின்பற்றுவது நம்ம குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் காற்ற அன்பு. நம்ம வண்டியில வேகமா போகும்போது எதையுமே பார்க்காம போயிருப்போம் இல்லையா? ஸ்பீடா போறதுதான் ஹீரோஸே நினைச்சுப்போம். ஆனா சாலைய ஸ்கூல் குழந்தைங்க, வேலைக்கு போறவங்க, வயசானவங்கன்னு எத்தனையோ பேர் பயன்படுத்துறாங்க. அவங்கவங்களுக்கு 1008 கற்பனைகள், கனவுகள், கடமைகள் இருக்கும். நம்மளால மற்றவங்களுக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியோட நிதானமா பயணிப்போம்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

நேரம் சரியா காலை 7:26. நாம கேட்டுக்கொண்டு இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இதமான வேளையில் சுகமான காலை. இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். எல் நினோ காலங்களில் நாட்டுக்கோழிகளில் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளும் பத்தி விளக்கம் அளிக்க வராங்க ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்னம்மா காலையிலேயே பலூன் ஊதி கொண்டிருக்கிறீர்கள்?
4: அது வந்து அமைச்சரே, பலூன் ஊதினால் இதயத்திற்கு நல்லது என்று மருத்துவர் சொன்னார்.
3: எந்த மருத்துவர் சொன்னார் மன்னா?
4: இதய மருத்துவர் தான் அமைச்சரே.
3: பிறகு என்ன சிறுநீரக மருத்துவரா அதை சொல்லுவார் மன்னா? ஏன் மன்னா காலையிலேயே இப்படி கதை விட்டு கொண்டிருக்கிறீர்கள்
4: அமைச்சரே? என்ன என்ன என்ன சொல்லுகிறீர்கள்?
3: ஏன் மன்னா, உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த பணியாளனை என்னோடு பலூன் ஊதி விளையாட வா வா என்று நீங்கள் வலுக்கட்டாயமாக அழைத்ததாகவும், அவன் வரமாட்டேன் என்று சொன்னதனால் அவனை பணியிலிருந்து நீக்கிவிட்டதாகவும் இப்போதுதான் அரண்மனையில் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ பலூன் ஊதினால் இதயத்திற்கு நல்லது, இடது காலிற்கு நல்லது என்று கதை விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
4: அதற்குள் செய்தி பரவி விட்டதா? சரி அமைச்சரே, அதையெல்லாம் விடுங்கள், தர்பாருக்கு வாருங்கள்.
3: பார்த்தீர்களா, மாட்டிக்கொண்டவுடன் அப்படியே பேச்சை மாற்றுகிறார். சரி மன்னா, சொல்லுங்கள், இன்றைய தர்பாரில் என்ன சொல்ல போகிறீர்கள்?
4: அமைச்சரே, இன்றைக்கு சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள்.
3: ஓ, அப்படியா மன்னா? சரி, இந்த மொழிபெயர்ப்புக்கெல்லாம் ஒரு நாள் என்று கொண்டாட வேண்டிய அவசியம் என்னமன்னா?
4: அமைச்சரே, கிறிஸ்துவர்களின் புனித நூலான பைபிளை மொழிபெயர்த்த புனித ஜெரோமின் அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 30 தேதியைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜெரோம் அவர்களை மொழிபெயர்ப்புகளின் பாதுகாவலர் என்று புகழுகிறார்கள்.
3: ஓஹோ, அப்படியாமண்ணா?
4: ஆமாம் அமைச்சரே. அமைச்சரே, மொழி பிற தொடர்புகளுக்கு இன்றியமையாத ஒரு ஊடகம். உலகில் சுமார் 6,500 மொழிகள் பேசப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது.
3: அடே அப்பா.
4: ஆனால் அனைவருக்கும்

0: அனைத்து மொழிகளும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அல்லவா? இந்த நிலையில் தான் மொழிபெயர்ப்பு மிக அவசியமாகிறது அமைச்சரே.
1: உண்மைதான் மன்னா.
0: அதே போல அமைச்சரே, எழுத்தாளர்களின் கருத்துக்கள் சிந்தனைகள் ஆகியவை மொழிபெயர்ப்பின் மூலமாகவே விரிவுபடுத்தப்படுகிறது. மதிப்பு மிக்க ஆவணங்கள், புத்தகங்கள், கட்டுரைகளுக்கு மொழிபெயர்ப்பு தேவை. விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட இந்த காலகட்டத்தில் இணைய புரட்சி, மென்பொருள் என நவீன மொழிபெயர்ப்பு கணினிமயமாகிவிட்டது.
1: ஆமா மன்னா.
0: அது மட்டுமில்லை அமைச்சரே, மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை என்றால் பல படைப்புகளின் மொழியாக்கம் கிடைத்திருக்காது. மொழிபெயர்ப்பு தான் சமயம், அரசியல், கலை, கல்வி என பல தளங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது அமைச்சரே. நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் என சமய நூல்களை மொழிபெயர்க்கும் போது அனைத்து மொழியினரும் கற்று பயன்பெறுகிறார்கள். இதிலும் தமிழனுக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், பைபிளுக்கு பின் உலகில் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நம்முடைய திருக்குறள் என்பதை பெருமிதமாக சொல்லலாம் அமைச்சரே.
1: உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய செய்திதான் மன்னா.
0: நம் நாட்டின் சுதந்திர போராட்டங்களில் மொழிபெயர்ப்பு நூல்கள் துண்டு பிரதிகளாக வழங்கப்பட்டன.
1: உண்மைதான் மன்னா.
0: அதே போல் கிரேக்க தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் போன்றவர்களுடைய மாபெரும் கருத்துக்கள் அந்தந்த மொழிகளில் முடங்காமல் பிற மொழிகளுக்கும் மொழியாக்கம் பெற்றிருக்கிறது. ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள், நாவல், சிறுகதை என பல படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. வால்ட் விட்மனின் புள்ளின் இதழ்கள் என்கிற கவிதை நூல் ஏற்படுத்திய கவிதை தாக்கம் தமிழில் புது கவிதைக்கு அடிக்கல்லாக அமைந்திருக்கிறது அமைச்சரே. தாமஸ் ஆல்வா எடிசன், ஐசக் நியூட்டன், கலீலியோ என மேலை நாட்டு அறிஞர்கள் கண்டுபிடித்த தகவல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அறிவியல் வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
1: சிறப்பு மன்னா. அது மட்டுமில்லாமல் ஒரு மொழிபெயர்ப்பு என்பது மனித வாழ்க்கையிலும் உலக வளர்ச்சியிலும் அறிவியல், பொருளாதாரம், கலை, கலாச்சாரம், அரசியல், இலக்கியம், மானுட வளர்ச்சி என்று இத்தனை துறைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது இப்போது நீங்கள் சொல்லுகிற போதுதான் நமக்கு புரிகிறது மன்னா. சிறப்பு மன்னா, மிகச் சிறப்பு.
0: நன்றி அமைச்சரே.
1: சரி மன்னா, நீங்கள் இத்தனை பலூன்களை இவ்வளவு விரைவாக ஊதி குவித்து வைத்திருப்பதை பார்த்தால் பலூன் ஊதுவதற்கு ஒரு போட்டி வைத்தால் அதில் நீங்கள் தான் முதல் பரிசு பெறுவீர்கள் போல் இருக்கிறதே.
0: அமைச்சரே, இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்?
1: சந்தேகம் இல்லை மன்னா, பெரும் கோபம்.
0: என்ன, பெரும் கோபமா?
1: ஆமா மன்னா. வாள் சுற்றுவதில் எங்கள் மன்னரை யாரும் மிஞ்ச முடியாது என்று சொன்னால் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் எங்கள் மன்னருக்கு வாள் சுற்ற தெரியாதே தவிர பலூன் ஊதும் போட்டி வைத்தால் அதில் எங்கள் மன்னர் தான் முதல் பரிசு பெறுவார் என்று சொல்லிக் கொள்வதில் எப்படி மன்னா பெருமைப்பட்டுக் கொள்ள முடியும்?
0: என்ன,
2: கோடி பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேரம் காலை 7:38. காலை வேளைகளை அழகான பாடல்களோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை பாட வாங்க

0: குறிஞ்சி மலைக்கோயில் கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களாக, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல, 3 மணிக்கு உயிர் எழுத்து சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு என்கிற பெருமாள் அவர்களின் பாடல்கள் தெரிவில், 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் விடுகதை வண்ணத்தூரிகையாக, 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்கள் நேயர் குரலோடு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு, 10 மணிக்கு நினைவே சுகம் தர்மபுரி மாவட்ட நேய உறவுகளுக்காக. கோடை பண்பலை 100.5 வலம் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளோடும் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 என்றும் இசையோடு இணைந்து.
1: நேரம் காலை 7:44.

கோடை பண்பலை 100.5 இனிய பாடல்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சுகமான காலை. வண்டி ஓட்டும் போது இந்த 5 பொன்னான விதிகளை எப்பயுமே மனசுல நம்ம வச்சுப்போம். முதலாவதா, ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட்டை ஃபைனுக்காக போடாம லைஃபுக்காக போடுவோமே. ரெண்டாவதா, வண்டியில போகும்போது நாம முற்றிலுமா தவிர்க்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய கைபேசி பயன்பாடு. மூன்றாவதா, சிக்னலை கவனிச்சு பின்பற்றி போகலாமே. நான்காவதா, ஓவர்டேக் பண்ணி முந்துரும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்ம செய்ய வேண்டாம். அஞ்சாவதா, நம்ம வண்டியில ஒண்ணு இருக்குன்றதையே பெரும்பாலும் மறந்துடுறோம், அதான் அந்த இண்டிகேட்டர். கொஞ்சம் பயன்படுத்தி பழகுவோமே. அப்படியே இந்த பாடலையும் கேட்டு வந்துடலாம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று செப்டம்பர் 30
3: இயற்கையின் பேரதிசயங்குழல் முக்கியமானது அணுக்கள் 4 கார்பன் அணு 10 ஹைட்ரஜன் அணு ஒரே ஒரு ஆக்சிஜன் அணு இந்த அணுக்களின் ஒரு மாதிரியான கூட்டணி டையத்தில் ஈத்தர் எனும் ரசாயனத்தை உருவாக்குகிறது. அதற்கு சரியான வேதிப்பெயர் இத்தாக்சி ஈத்தேன். இதை சொன்னதும் வேதியியல் ஆர்வலர்களுக்கு அந்த மூலக்கூறு ஞாபகத்துக்கு வந்துவிடும். 2 ஈத்தேன் தொகுதிகளை ஒரு ஆக்சிஜன் இணைக்கும் சங்கிலி பிணைப்பு அது. இதையெல்லாம் மனசுல வாங்க மறுக்கிறதால தானே வேதியியல் பாடமே எங்களுக்கு வேப்பங்காயா இருக்குது. நீங்க வேற காலையிலேயே இப்படி ரசாயன பாடம் எடுத்தா எப்படின்னு சிறுங்கிற நேர்களுக்காக ஒரு வார்த்தை. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அரசியல் இருப்பது போல நம் ஒவ்வொரு தேவையிலும் இயக்கத்திலும் ஒரு ரசாயனம் இருக்கிறது. இந்த டையத்தில் ஈத்தர் பல ஆண்டு காலமாக ஒரு கரைப்பானாக பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் வில்லியம் மார்டன் எனும் பல் மருத்துவர் 1846 பல் பிடுங்க இதை பயன்படுத்தினார். வலி இல்லாமல் மறக்கடிக்க செய்யும் இதன் குணம் அதற்கு உதவியது. வில்லியம் மார்டன் வலி இல்லாமல் டையத்தில் ஈத்தரை கொண்டு முதன் முதலில் அறுவை சிகிச்சை செய்த நாள் செப்டம்பர் 30 1846. கணினியின் மூலம் இயங்கும் இணையதள சேவையால் தான் இன்று உலகமே சார்ந்து இயங்க தொடங்கியிருக்கிறது. இணைய சேவைகளுள் முக்கியமானதாக கருதப்படுவது கட்டற்ற கலைக்களஞ்சிய சேவை விக்கிபீடியா. 2001 பொங்கல் நாளில் ஜிம்மி வேல்ஸ், லாரி சாங்கர் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட இந்த கலைக்களஞ்சியம் இன்று பெரும் அறிவு சுரங்கமாக மாறியிருக்கிறது. உலகெங்கிலும் 100,000+ அதிகமான ஆர்வலர்கள் இதை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகம் பயன்படுத்தப்படும் செயல்படும் விக்கி தளங்களில் 14 இடங்களுக்குள் தமிழ் வந்துவிடுகிறது. 2003 தமிழில் விக்கிபீடியா கலைக்களஞ்சியம் செயல்பட தொடங்கிய நாள் என்ற மொழி வளம் பெற மொழிபெயர்ப்புகள் மிக மிக அவசியம். கிரேக்கத்தில் 4 பிறந்த புனித இரோனிமுசு விவிலியத்தை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அவரை செயின்ட் ஜெரோம் என ஆங்கிலத்தில் அழைப்பது வழக்கம். அவரது நினைவு தினம் என்று அவரது நினைவை போற்றும் வகையில் 1953 செப்டம்பர் 30 உலக மொழிபெயர்ப்பாளர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மொழி செழிக்க மொழிபெயர்ப்புகள் அவசியம். பாரதி குறிப்பிடுவது போல பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். மயிலாடுதுறையில் 1969 பிறந்து சதுரங்க உலகில் கொடிகட்டி பறக்கும் விஸ்வநாதன் ஆனந்த் 1988 கிராண்ட் மாஸ்டரானார். 2000 டெஹ்ரானில் நடைபெற்ற ஃபிடே உலக சதுரங்க வாகையர் போட்டியில் முதன் முதலில் சாம்பியன் பட்டம் வென்றார். 2007 இதே நாளில் மெக்சிகோ நகரில் நடந்த உலக போட்டியில் மீண்டும் விஸ்வநாதன் ஆனந்த் வெற்றி கொண்ட நாள்
0: என்று இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி Women's Innovator, your perfect partner.

என்னதான் நம்ம வாழ்க்கையில சீக்கிரம் சீக்கிரம்னு எல்லாம் கிடைக்கணும்னு ஓடினாலும் ஒரு நிமிஷம் நின்னு பார்ப்போமே. எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே வேகத்துல போகாது இல்லையா? அவன் முன்னாடி போயிட்டான், இதை வாங்கிட்டான், நம்ம இன்னைக்கு எதுவுமே பண்ணலையே, நடக்கலையேன்னு பதறாதீங்க. வாழ்க்கை ஒன்றும் பந்தயம் இல்லையே. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்துவோம், வாழ்க்கைய ரசிப்போம், தப்பு செஞ்சா கத்துக்குவோம், பிடிச்சவங்களோட நேரம் செலவிடுவோம். ஓடிட்டே இருக்க இந்த வாழ்க்கைய கொஞ்சம் வாழவும் செய்வோமே சிரிச்சிட்டே. இது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. உங்களோடு சேர்ந்த பாடலை ரசித்த நான் பத்மா நீலமணி.

நேரம் காலை 7:55 ஆயிடுச்சுங்க. இது அன்பின் அலைவரிசை கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம்.

0: இனி நம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம்னு சொல்லப்படுற தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களுக்காக. அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.
1: இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர்

திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அதன் பொதுச் செயலாளர் திரு அந்தோனியோ குத்ரஸ் தம்மை சந்தித்த டாக்டர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்கள் சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜொஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உட்பட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை பிரிவில் இந்திய மகளிர் அணி தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: அன்பு நேயர்களே, இந்த காலை நேரத்தில் மனதோடு ராகத்தில் சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கிறேன் நான் உங்கள் பனசரி யோகானந்த். வாழ்க்கைய அழக கொண்டு போறதுக்கான 2 வழிகள் என்ன தெரியுமா? நமக்கு கிடைக்காதது எதுவுமே அதிசயமானதில்லை அப்படின்ற எண்ணமும், நமக்கு கிடைச்சது ஒவ்வொன்றும் அதிசயம்தான் அப்படின்ற எண்ணமும் தாங்க. இதனால இந்த காலை நேரத்தில் என்ன சொல்ல வர்றோம்னா, சொந்தமாக கையில் இருக்கிற கால் காசுக்குள்ள மதிப்பு கண்டபடி கடன் வாங்கி வச்சிருக்கிற ஆடம்ப பொருளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போலாமா மனதோடு ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சி எந்த மாவட்டத்துக்காக அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்க உள்ள சிறப்பான இடத்தை பத்தி சொல்றேங்க.

0: ராஜாளி பறவைகள் பூங்கா இந்த மாவட்டத்தில் இருக்குது. இந்த பூங்காவோட சிறப்பே பல அரிய வகையான பறவைகள் இருக்கிறது தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரூபி ரெட் மக்காவ், ரூபி ரெட் மக்காவ் அப்படின்ற கிளி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பறவையும் அந்த பூங்காவில் இருக்காங்க. அது மனுஷனை போலவே மிமிக்ரியும் பண்ணுறதான். மிமிக்ரியோட நிப்பாட்டிக்கிடுச்சுன்னா பரவாயில்ல, அப்படிதானே மைண்ட் வாய்ஸ் கேட்குதுங்க. இன்னும் பல சிறப்பு இருக்குங்க ராஜாளி பறவைகள் பூங்காவில். இந்த சிறப்பு பெற்ற ராஜாளி பறவைகள் பூங்கா இருக்கிற தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை தான் இன்றைக்கு நிகழ்ச்சி அன்போடு அழைக்கிறது. வாருங்கள் நேயர்களே, புதுசாக பேசுகிறவங்க, தஞ்சாவூர்லேருந்து புதுசாக பேசுகிறேங்க அப்படின்றவங்களுக்காக 24 24 24, தஞ்சாவூர்லேருந்து வர்ற சகோதரிகளுக்காக 24 24 29, மற்ற வழக்கமாய் பேசும் நண்பர்கள் 24 24 26 அல்லது 290 333 இணையலாம். கொடைக்கானலோட முன் இணைப்பு எண் 0 45 42 மறக்காமல் இணைச்சிட்டு வாங்க. வாங்க முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் திருவோண வட்டம் தென்னியொழுதி சிவகோவிந்தராஜன்.
0: கோவிந்தராஜன், அட்ரஸே வந்து ஒரு வீதி அளவுக்கு இருக்கும் போலயே. சரிங்க, இன்னைக்கு மனதோடு ரகத்துக்கு வந்துட்டீங்க. ஏன் காலையில எல்லாம் தூங்கிடுவீங்களா? வேலை நிமித்தமா வர முடியல.
1: நாமக்கல்ல இருக்கேன்.
0: சரி,
1: அப்படியே மனதோடு வந்துச்சு. சரி, பாத்திரம் தஞ்சாவூர் மாவட்டத்தை பேசலாம்.
0: நீங்க நாமக்கல்ல இருக்கீங்க, ஆனா தஞ்சாவூருக்கு எப்படி வந்தீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம், நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் போட்டுக்கலாம்.
0: ஆனா வந்து இப்போ இருக்குறது நாமக்கல்ல.
1: ஆமா, இருக்கேன்.
0: ஓ சரிங்க. ஆனா வந்து தஞ்சாவூர் சொந்த ஊர்.
1: ஆமா, சொந்த ஊர். பட்டுக்கோட்டை அருகிலே இருக்கு.
0: சரிங்க சரிங்க, இப்படி கிளம்பிட்டீங்க நிறைய பேர். கோவிந்தராஜன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புவராஜன் ஐயா பேராசிரியர் இருக்கிறாங்க.
1: எங்க வட்டமே ஒரு 50 வருஷம் இருந்துச்சு. இப்பதான் திருவோணம் மாத்தினாங்க, ஒரு 6 மாசம்.
0: சரிங்க சரிங்க. எத்தனை கோழி வச்சிருக்கீங்க?
1: இங்க பண்ணையில வந்து 100,000 குஞ்சு வளருதுமா.
0: ஆஹா, அப்பா.
1: இப்ப ஒரு 4 இடத்துல இருக்கு பண்ணை.
0: ம் ம்,
1: அப்படியே வளர்ந்துருது, அப்படியே எல்லாம் பண்ணிடுறோம்.
0: சரிங்க சரிங்க. ம், சரிங்க. மகிழ்ச்சி, என்ன பாட்டு வேணும்?
1: இட்லி கடையிலமா.
0: ம்,
1: அந்த தாமி தண்ணானே,
0: அந்த இசை வந்து மனசுக்குள்ள போயிருது.
1: ஆமாமா.
0: சரிங்க, இப்ப உங்களுக்காக திறக்கிறது.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மன

0: ஆகும்.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
4: நம்ம எங்கெங்க ஆனந்தத்தை இழக்கிறோம் அப்படிங்கறத சொல்லட்டுமா? ஒண்ணு, எது கிடைச்சிருக்கோ அது பெருசா தெரியல சார். எது கிடைக்கலையோ அது பெருசா தெரியுது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை பெருசா கொண்டாடும், சந்தோஷமா அனுபவிக்கணும். எது எனக்கு கிடைக்கலையோ அதையே நான் பெருசா பேசிட்டு இருப்பேன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம வருத்தப்பட்டுதான் ஆகணும். ஓட்டல்லையே சார் சில பேரு அவன் டேபிள்ல வச்ச தோசைய பார்க்க மாட்டேங்கிறான் சார். அந்த டேபிள பார்த்து அவன் தோசை முறுமுறுன்னு இருக்குல்ல, இவன் தோசை நீளமா இருக்குல்ல, நம்ம தோசை மட்டும் வெளவெளேல்னு சவசவசவன்னு இருக்குல்ல அப்படி. சார், மனுஷன் என்ன கிடைச்சிருக்கோ அதுல சந்தோஷப்படுறதுக்கு முதல்ல பழகணும் சார். இதுக்கு எத்தனை பேரு டோன்ட் செலிபிரேட் த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இழந்து போன வாய்ப்பை கொண்டாடாதே. டோன்ட் செலிபிரேட் த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இழந்த வாய்ப்பை கொண்டாடுனா வாழ்க்கை முழுக்க ஒரு மனுஷன் வருத்தமா இருக்கிறத தவிர வழி இல்லை. இப்ப அடுத்தது சொல்றேன், சில பேர் இயல்பு என்ன தெரியுங்களா, ஆச்சரியத்துல ஒரு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு இருந்தா கூட என்ஜாய் பண்ண மாட்டான் சார். இருந்தா கூட அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ண மாட்டான். ஒருத்தர் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போடணும், வெத்தலை பாக்கு போடுறதுக்கு பொண்டாட்டியை கூப்பிட்டு இந்த வெத்தலை பாக்கு செல்லம் கொண்டா, வெத்தலை செல்லம்னு சொல்லுவாங்க அதை கொண்ட அப்படி ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கிறார். இவர் அந்த அம்மா கொண்டாந்து வெத்தலை டப்பா வச்சுது, இவர் வெத்தலையை திறந்துட்டு வெத்தலையை எடுக்கிறார் வரிசையா போடுறதுக்கு. அந்த வெத்தலையை எப்படி பார்த்துட்டு சொல்றார், ஐயையோ கொஞ்சம் வாடி போச்சு, இன்னொன்னு எடுத்தார், கொஞ்சம் பழுத்து போச்சு, இன்னொன்னு எடுத்தார், கொஞ்சோண்டு காஞ்சி போச்சு, பழுத்தது காஞ்சி போனது வாடுனது ஒரு 5-6 கலெக்ட் பண்ணிட்டார், மற்றது எடுத்தார், நல்லா நல்லா ராத்திரி போட்டுக்கலாம்னு மூடிட்டு, பழுத்தது காஞ்சது வீணா போனதெல்லாம் ஓரம் கிள்ளி அங்க கிள்ளி இங்க கிள்ளி எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து திரட்டி வாயில போட்டுட்டு நல்ல மத்ததெல்லாம் ராத்திரி போடலாம். ராத்திரி திறந்தா ஐய வாடி போச்சு, ஐய வணங்கி போச்சு, 3 ரெடியா இருக்கு. அதான் நீங்க மூடிட்டீங்கன்னா ராத்திரிக்கு ரெடி ஆகிடும்ல, 3 வாடிடும்ல. இந்த மனுஷன் சார் ஜென்மத்திலையும் நல்ல வெத்தலையே போட்டது இல்லை சார். அப்புறமா நல்லது போடலாம், அப்புறமா நல்லது போடலாம், அப்புறமா நல்லது போடலாம் அப்படின்னு வாடின வெத்தனையாவே தின்னுகிட்டு இருக்கிறான் சார். ஆனா கரெக்டா எல்லாம் வாடி இருக்கும்ல, ரெடியா இருக்கும்ல. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை அனுபவிக்கணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். பல பேருக்கு வறுமையே இருக்காது சார், ஆனா வாழ்க்கை முறையில ஒரு வறுமை இருக்கும். இதை நம்ம மறுபரிசீலனை பண்ணணும். ஆனந்தமா வாழ்வதற்குரிய வழி என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் படிச்ச ஒரு வேடிக்கையான கதை, முல்லா நசுருத்தின்னு ஒரு கேரக்டர் அராபுல வரும். ஒரு நாள் அவர் ஆப்பிள் தோட்டம் போட்டாராம், நிறைய ஆப்பிள் தோட்டம் போட்டு வச்சிருந்தாராம் சார். ஒன்னொன்னும் பயங்கரமா நல்லா காய்ச்சிது, ஆயிரக்கணக்கான ஆப்பிள் கொட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு எல்லாமே இந்த வருஷம் விளைச்சல் பிரமாதங்க எல்லாம் பிரமாதமா வந்திருக்குன்னு எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு சோகமா உட்காந்தாராம். ஏன் சோகமா இருக்கீங்க? அவர் சொன்னார் பாருங்க பதில், போன தடவை விளைஞ்ச போது 10-2 ஆப்பிள் சொத்தையா போச்சு, இந்த தடவை எல்லாமே நல்லா வந்துருச்சுன்னு. நீங்க யோசிக்கிறீங்களா, போன தடவை 10-2 சொத்தையா போச்சு, இந்த தடவை எல்லாமே நல்லதா வந்துருச்சு. அதை நினைச்சா கவலையா இருக்கு, 10 நல்லா வந்திருக்கு சந்தோஷப்பட வேண்டியதுதானே. 2-2 அழுகுன ஆப்பிளை நான் என் கழுதைக்கு போடுவேன். இப்ப இந்த வருஷம் என் கழுதைக்கு எதை போடுறது எனக்கு போட முடியாது இல்ல, அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னா என் கழுதைக்கு 2 நல்ல ஆப்பிள் போடக்கூடாதா? மனுஷ மனசு பாருங்க, 10 விளைஞ்சா சந்தோஷப்படல, 2 அழுகலா இருந்தா நான் கழுதைக்கு போடுவேன், இப்ப கழுதைக்கு போடுறதுக்கு ஆப்பிள் இல்லையேன்னு வருத்தப்பட்டா. நம்ம அறிவை கொண்டு ஆனந்தத்தை தேடி போனோம், இன்னும் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது, இன்னும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, இன்னும் எப்படி நிறைவா இருக்கிறது, அதை நோக்கி வாழ்க்கையை கொண்டு போனோம். அதான் ஆனந்தமாய் வாழ்வதற்குரிய இலக்கணம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
5: இந்தியாவின் மிக பிரம்ம

0: ஆண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நேரம் காலை 8:21. நல்லவங்க இருக்கிற பக்கம் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாம், சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நேற்று கொடைக்கானல்லாம் மழை பெஞ்சிச்சு, இதனால் என்ன சொல்ல வர்றீங்க, நீங்களாம் நல்லவங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நிறைய நல்லவங்க சுற்றுலாவுக்காக நம்ம கோடை பண்பலை தேடி வர்றாங்க, கொடைக்கானலை பார்க்குறதுக்காக வர்றாங்க. நீங்கள் எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டுட்டு இப்போது தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை வரவேற்று கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். வாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி பிரியா பேசுகிறேன்.
0: லக்ஷ்மி பிரியா, எப்படி இருக்கீங்க லக்ஷ்மி பிரியா?
1: நான் நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: அருமையாக இருக்கும். எப்படி கூப்பிடுவாங்க, லக்ஷ்மினா பிரியானா?
1: எப்படி லக்ஷ்மி
0: பிரியா எப்படி வேணால் கூப்பிடுங்கன்றீங்களா? தஞ்சாவூரில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லக்ஷ்மி?
1: பேசுறீங்க
0: நினைச்சு வச்சிருப்பீங்களே, நான் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லு. இணைப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி
1: என்னை விட என்னோட அம்மா தான் வந்து கோடை பண்பலையோட தீவிர.
0: உங்க அம்மா பேரு?
1: எங்க அம்மா பேர்
0: அச்சிச்சோ, அது மட்டும் வரலையே.
1: எங்க அம்மா பேர் தான் ஆசிரியரா வேலை பாக்குறாங்க.
0: அடாடா, சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி. என்ன பாட்டு வேணும்?
1: மனசுல ஆயோ பாட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்.
0: மனசில் ஆயோ பாட்டு இப்ப கோடை பண்பலை 100.5 பாடல் வருது, கேட்கலாம் லக்ஷ்மி. நன்றி.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அந்த சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்படி ஜோட்டு அந்த சூட்டு கண்ணா வந்தர்.

0: அடி கருப்பு நிறத்தழகி உதட்டு சமப்பழகி சில்லறைய சதறிட்டி போன்சிருப்பில் சில்லறைய சதறிட்டி.
1: வணக்கங்க, நான் தான் உங்க பின்னணி பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
0: என் கண்ணே
1: கோடை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுடைய மனதில் வந்து நீங்க இடம்பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க இருக்கிறது நம்ம கோடை எஃப்எம். இந்த கோடை எஃப்எம்னுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். கோடை எஃப்எம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் நிகழ்ச்சி இருக்குங்க. எல்நினோ காலங்களில் நாட்டு கோழிகளில் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளும் தெரிஞ்சுக்கலாம் காலை 9 மணிக்கு. சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணையவிருக்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள்.
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். வாங்க பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க மேடம்?
2: தஞ்சாவூர்ல இருந்து ஹெலன் பேசுறேன் மேம்.
1: ஹெலன், என்ன படிக்கிறீங்களா?
2: இல்ல மேம், கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க.
1: அதை எங்க இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? இந்த மனைவிகளே இப்படித்தான் எஜமா அப்படின்னு, அப்படித்தானே? சரிங்க சரிங்க. ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க ஹெலன். அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா?
2: அவங்க
1: நடிக்கிறப்பயோ அவங்க அந்த போட்டியில கலந்துக்கிறப்பயோ அப்படியே மெய் மறந்து பாப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டு வேணும்?
2: டூரிஸ்ட் ஃபேமிலியில இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலே போடுங்க மேம்.
1: சரிங்க, உங்க ஃபேமிலிக்காக வருது கோடை பண்பலையில.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நேரம் காலை 8:36. இன்னைக்கு முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி இருக்குங்க. ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில் தொடங்குகிற பாடல்களை நீங்கள் பாட வரணும், பாடல் பாடணுங்க. முற்பகல் 11 மணிக்கு வாங்க பாடலாம். தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து இப்போ யார் வந்திருக்கா மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு? வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: யார் பேசுகிறீங்க மேம்?
4: என் பேர் அனிதா மேம்.
3: அனிதா, தஞ்சாவூர்ல எங்க இருக்கீங்க?
4: தஞ்சாவூர்ல பிலோமினா நகர் மேம்.
3: அப்படின்னு சொன்னா மட்டும் எனக்கு தெரிஞ்சிருவா போகுது. ஆனா தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படித்தானே? இங்க இருந்து அனிதா பேசுறாங்க அப்படின்னு. சரிங்க அனிதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் டீச்சரா இருக்கேன்
3: மேம். ஒரு தோரணை தெரியுது அந்த பேச்சுல.
4: தேங்க்யூ மேம்.
3: சரிங்க, நானும் கூட டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்.
4: நல்ல ஜாப்.
3: இப்பயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க அனிதா, என்ன ஆசிரியரா இருக்கீங்க? அறிவியல் ஆசிரியர். அப்ப நிறைய கண்காட்சி இதெல்லாம் போவீங்க இல்லையா?
4: போவேன், பிள்ளைங்களையும் அதுல பங்கேற்க வைக்கிறது.
3: எப்படி இருக்காங்க, ஆர்வத்தோட இருக்காங்களா?
4: என்ன
3: பாடல் கேக்கலாம்? அறிவியல் ஆசிரியர்னால அயலான் படத்துல இருந்தா? சரிங்க, இப்ப உங்களுக்காக பாடல் வருது, கேக்கலாம். நன்றி.

0: விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: என்றும் என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் சரியா 8:45. சேலம் விளாம்பட்டி பெருமாள் யாருன்னு தெரியுங்களா? அவர்தாங்க உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கப் போகும் நேயர். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கப் போகும் நம் நேயர் சேலம் விளாம்பட்டி பெருமாள் அவர்கள். தஞ்சாவூர் மாவட்ட நேயர்களின் மனதோடு ராகம் வாங்க பேசலாம். வணக்கம்.
2: வணக்கங்கம்மா, நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் விளாங்குளம் அண்ணா நகர்லேருந்து எஸ் செல்வராஜுங்கம்மா.
1: எஸ் செல்வராஜையா, பயங்கர நெருக்கடியில் வந்து வந்த மாதிரி தெரியுதே. நிறைய பேர் அறிமுக நேயராக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பட்டன் உள்ள போயிருக்குமே இல்லையா?
2: ஆமாங்கம்மா.
1: சரிங்க சரிங்க, எப்படி இருக்கு தஞ்சாவூர்?
2: தஞ்சாவூர் நல்லா இருக்குங்கம்மா. இன்னும் மழைதான் பெய்யணும், தண்ணி வரணும் நமக்கு விவசாயத்துக்கு.

0: எதிர்பார்ப்போட இருக்கான்.
1: இன்னைக்கு வந்து 16 மாவட்டங்கள்ல மழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமா,
1: தஞ்சாவூர் பக்கமும்
0: காவேரியில வந்து மழை பெய்ஞ்சா எங்களுக்கு கடைசி வந்துடும்.
1: சரிங்க சரிங்க, கண்டிப்பா நம்புவோம். பக்கத்துல இருக்கவங்க பாருங்க, அரண்டு ஓடி இருக்க பாருங்க. சரிங்க, கையில அருவாள் மட்டும்தான் இல்ல, அப்படியா இருந்துருச்சுன்னா ஒட்டடுத்து ஓடி இருப்பாங்க. சரிங்க, இப்ப உங்களுக்காக பாடல் வருது கேளுங்க. நன்றி. அவரால் சிரிப்பை அடக்க முடியலை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாளுறது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைப்பிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான், இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைப்பிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பாரணம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவ் வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.
0: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: தஞ்சாவூர் மாவட்ட அன்புள்ளங்களை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சிங்க. ஏன்னா பணத்தை கூட கடனாக வாங்கிடலாம், ஆனால் மகிழ்ச்சியை யாருக்கிட்டையுமே கடன்

பணம் வாங்க முடியாது. அதனால் கடக்கும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் பனசரி யோகானந்த்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இனி கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் முன்பாய் வருகிறது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பு விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவைக்கு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்துக்கு

காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக குறைந்துள்ளது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாநிலத்தின் 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் காம்பவுண்ட் குழு பிரிவில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய மகளிருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. பல கேள்விகளின் சங்கமம், பல எண்ணங்களின் பிரதிபலிப்பு, தினமும் பல வண்ணங்களில் ஒளிவீசும் கோடை பண்பலை 100.5 வானவில் எல் நினோ. இந்த வார்த்தையை தான் இப்போ பரவலாக எல்லா இடங்கள்லையும் கேட்டுட்டே இருக்கோல. எல் நினோன்றது ஒரு காலநிலை மாற்றம். இதனோட பாதிப்புகளை மனிதர்களாலேயே சமாளிக்க முடியல அப்படின்னா மற்ற உயிரினங்கள் எப்படி எதிர்கொள்ளுது? இன்றைய வானவில் தலைப்பு, எல் நினோ காலங்களில் நாட்டுக்கோழிகளில் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளும். நேயர்கள் தங்கள் சந்தேகங்களுக்கு அழைக்கலாம் 24 24 24 24 24 26 மற்றும் 24 24 29. முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வாங்க. இன்றைய வானவில் நிகழ்ச்சியில சிறப்பான கேள்விகளை எடுத்துரைக்கும் ஒரு நேயரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்து கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுவார். நிகழ்ச்சியில் ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் ஓராண்டுக்கு பிறகு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுவார். எல் நினோ காலங்களில் நாட்டுக்கோழிகளில் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளும் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சிறப்பு விருந்தினர், ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி. புவராஜன் அவர்கள். நெறி யாழுகை செய்கிறார் செல்வபாலா.
2: நன்றி பத்மா. வணக்கம் தமிழ், வணக்கம்.

0: கொடைக்கானல் பந்தலை 100.5 வாரந்தோறும் புதன்கிழமை விரியும் வானவில் வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வழக்கம். இன்றும் கூட அதே வகையில் எல்னினோ, சூப்பர் ஸ்ட்ராங் எல்னினோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பருவமழை எப்படி இருக்கும், வெயில் எப்படி இருக்கும், காற்று எப்படி இருக்கும், அதனுடைய சீதோஷன் நிலையெல்லாம் எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் கூட நிலவக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது பரவலாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம், விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக கை கொடுக்கக்கூடிய விஷயமும் கூட. அதில் என்ன மாதிரியான நோய் தாக்கம்லாம் ஏற்படக்கூடும், அதை எப்படி முன்கூட்டியே தடுக்கிறது, அல்லது நோய் வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை கையாள்றது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கும் பதில் தர இருக்கிறார் இன்றைய சிறப்பு விருந்தினர். ஏறத்தாழ 20 காலம் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர், உரத்து நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கால்நடை பண்ணையில் அவர் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்காரு, நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்கார் கால்நடைகளுக்காக. ஏறத்தாழ 20 காலமாக இந்த கால்நடைகளுக்கான தீவன முறைகள், நோய் தடுப்பு முறைகள், இந்த மாதிரியான பல்வேறு முன்னெடுப்புகளையும் செஞ்சிட்ருக்காரு டாக்டர் பி போகராஜன் அவர்கள். அவர் தான் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: பொதுவாக இந்த ஆடி மாதம் தொடங்கக்கூடிய சூழலில் இந்த வெள்ளை கழிச்சல் அது மாதிரியான நோய்கள் நாட்டுக்கோழிகளுக்கு வர்றது வழக்கம். எல்னினோ காலங்கள் அப்படிங்கிறது புதுசு கிடையாது, 2024 வந்துச்சு அப்படின்றாங்க. இருந்தாலும் இது சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், கோழிகளுக்கு இந்த மாதிரியான நோய் தாக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க?
1: குறிப்பாங்க, ஒரு நீடித்த வெயில் காலம்னு இப்போ சொல்லலாம். கோழி வளர்ப்புல பாத்தீங்கன்னா பருவமழை வருவதற்கு முன்னாடி ஒரு தடுப்பூசி போடுவோம் அந்த வெள்ளை கழிச்சலுக்கு. ஆனா இப்ப வர காலகட்டங்கள்ல கோடை காலமே ரொம்ப நீடிச்சிருக்கு. அப்ப காற்றின் ஈரப்பதம் கூடும்போது இந்த ராணிக்கட்னு சொல்லக்கூடிய வெள்ளைக்கழிச்சல் நோய் வந்து உடனுடனே வருது, ரொம்ப வீரியமாவும் வருது.
0: சரிங்க.
1: அந்த சாதாரணமா வர்றது பாத்தீங்கன்னா ஒரு முடக்குவாதம் மாதிரி வரும். முன்னாடி இந்த கொக்கு நோயின்னு சொல்லுவாங்க, கால தூக்கி நிற்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்ப வர்றது பாத்தீங்கன்னா ஒரு இரவுலயே 50% மேல இறந்து போக வாய்ப்பு வருது அந்த நோயோட தாக்கம். ஏன்னா அந்த உஷ்ணமான சூழ்நிலையில இந்த நோயோட நச்சுயிரி வந்து ரொம்ப வேகமா பரவுங்க.
0: சரிங்க.
1: அப்புறம் அதற்கு வந்து நம்ம சொல்ற அந்த வெண்டிலேஷன் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா காற்றோட்டம், நம்ம எப்படி முதல்ல நில நிகழ்ச்சி ஆரம்பத்துல சொன்னாங்க மனிதர்களுக்கே நம்மளால தாங்க முடியலங்கிறப்ப அவங்களுக்கு அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி குறைஞ்சிடுது. அப்ப ஏற்கனவே ஏதாவது தடுப்பு மருந்து கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா தாக்கம் ரொம்ப உடனே வந்து 50% தாண்டிடுச்சு. அதனால முன்கூட்டியே பண்ணக்கூடிய நம்ம தடுப்பூசிகளை இப்ப கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம். பருவமழை வந்தாதான் போடணும்னு கிடையாது, இப்ப நீங்க அந்த வயது வந்தாலே போட சொல்லிடுறோம். விவசாயிகள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சார் வெயில் தான் அடிக்குது, இப்ப போய் எதுக்கு சார் அந்த நோய்க்கு தடுப்பூசின்னு கேக்குறாங்க. ஆனா வந்து போட்டுக்கிறது நல்லது, ஏன்னா திடீர் மழையும் பாத்தீங்கன்னா அதிகமான மழையா இருக்கு, அப்ப உங்க சீதோஷமே மொத்தமா மாறிடுது. அப்ப அந்த நச்சுயிரிக்கு தேவையான சாதகமான சூழ்நிலைகள் வருங்க.
0: சரிங்க, நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்குறீங்க. இந்த சூப்பர் எல்னினோ காலங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும்போது சீதோஷன் நில அப்படியே இமீடியட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே, உடனடி மாற்றத்துக்கு உள்ளாகும். அந்த நேரங்களில் நம்ம அவசர அவசரமாக தடுப்பூசி போடுறதை காட்டிலும் அந்தந்த பருவங்களில் தேவையான தடுப்பூசிகளை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நல்லது ஒரு தொடக்கம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதலாவது நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஐயா வணக்கங்க. ஐயா
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க, எங்கேருந்து?
2: நாமக்கல் சின்னமலை முருகேசன். ஐயா
0: முருகேசன் ஐயா சொல்லுங்க.
2: ஆமாங்கய்யா, இப்ப வந்து ஐயா இந்த நாய் அதிகமா கோழிகளை பிடிச்சதுனாலங்கய்யா இரவுல மரங்கள்ல அடைஞ்சிட்டு கோழிகளை வந்து இப்ப கூடைகள்ல வச்சுதான் நாங்க அதை பாதுகாக்கிறோங்க ஐயா. காலையில வரைக்கும் இந்த மாதிரி அடைக்கிறதுனால இந்த வெயில் காலங்கள்ல அது சரியான முறைங்களா ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாங்க ஐயா? இந்த கோழி குஞ்சு பறிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாட்கள் அப்புறம் நம்ம வந்து தடுப்பூசி ஆரம்பிக்கணுங்க? இயற்கை முறையில நான் எப்படி பாதுகாக்கலாங்க உணவுல?
0: சரிங்க, தீவன முறைகள்ல இப்படி எல்லாம் பாதுகாத்துக்கலாம். சொல்லுங்கய்யா. மரங்கள்ல அடையக்கூடிய இந்த கோழிகள் வந்து இப்போ சில தொந்தரவுகள்னால கூடைகள்ல அடைச்சு வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதனால எதுவும் தொந்தரவு வருமானு கேக்குறாரு.

0: இப்பாங்க அந்த மரங்கள்ல நீங்க இப்ப நம்ம புறக்கடை கோழி வளர்ப்பதான் இந்த மாதிரி அவர் சொல்றாருங்க, வெளியில வந்து வளர்த்துறது.
1: ஆமாங்க.
0: ஆனா இதற்கு வந்து என்னன்னா அந்த முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு பிறந்த ஒரு வாரத்திலேயே இந்த சொட்டு மருந்து கொடுக்கணுங்க. நம்ம வெள்ளக்கழிச்சல் வந்து மூணு வகையா அதுல பிரிக்கிறோம். ஒன்னு வந்து குஞ்சுகளை தாக்குது, அடுத்து கொஞ்சம் விட கோழிகளை தாக்குது, அடுத்து கொஞ்சம் பெரிய பருவத்துல உள்ள கோழிகளை தாக்குது. அதற்கு வந்து ஆறாவது நாள்லயே அது சொட்டு மருந்தாவே, நம்ம எப்படி போலியோ சொட்டு மருந்து கொடுக்குற மாதிரி இந்த வெள்ளக்கழிச்சலுக்கு ஒரு சொட்டு மருந்தே இருக்குங்க. F1 சொல்லுவோம், அந்த இது பேரு F1.
1: கால்நடை மருந்தகங்கள்ல கிடைக்குங்களா?
0: அந்த மருந்து எல்லா கடையிலயும் கிடைக்குங்க, மருந்து கடையில. அந்த F1 சொட்டு மருந்து வந்து கண்ணுலயோ வாயிலையோ நாசிலையோ ஒவ்வொரு சொட்டு அது மாதிரி பண்ணும்போது ஆறாவது நாள்ல ஒரு தடவையும், திருப்பி 28வது நாள் லசோட்டாங்கிற இதுவும் ஒரு வகையானது. எப்படி நம்ம பயிர்ல வெவ்வேறு வெரைட்டி சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி அதே வெள்ளக்கரிஜலுக்கு லசோட்டான்னு சொல்லி 28வது நாள் திருப்பி ஒரு சொட்டு மருந்து. அந்த குஞ்சு பிறந்த ஆறாவது நாள் ஒண்ணு, 28வது நாள் ஒண்ணு,
1: சரிங்க,
0: இது ரெண்டும் போட்டாலே அந்த நோயோட தாக்கத்தை முற்றிலுமா தவிர்க்கலாங்க. அது மாதிரி இவர் சொல்றது அடைச்சு வைக்கிறதுனால இதாவதுதான் கேக்குறாரு. அடைச்சு வைக்கிறதுலதான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பஞ்சார மாதிரி வச்சிருப்பாங்க.
1: ஆமாங்க, பெருசா இருக்கும்.
0: இப்ப என்னன்னா மொத்தமா அந்த கூடங்கிறது கான்செப்ட்னால இவங்க எதையாவது சவுத்தி வச்சிடறாங்க, அந்த காற்றோட்டம் இல்லாம போயிடுதுங்க. அந்த பஞ்சாரம் எதுக்கு இருக்குன்னா கொஞ்சம் ஓட்டைகள் நிறைய இருக்கும், உங்களுக்கு அந்த காற்றோட்டம் நல்லா இருக்கும். கீழே என்ன சொல்றோம், சாக்க போட்டுக்க சொல்றோம். அப்ப போடும்போது உங்களுக்கு மேல ஒரு கல்லு கிள்ளு வச்சிடலாம், ஏன்னா சில சமயம் இந்த வெறுங்கிற பூனை எல்லாம் வந்துட்டு வெளியில வந்து தாக்குங்க. அது இந்த மாதிரி இந்த பாதுகாப்பு பண்ணிட்டா அவங்க இயற்கையா வளர்க்கலாங்க. முக்கியமா வந்து இந்த சொட்டு மருந்து தடுப்பு மருந்து போட்டுணும் கண்ணுல, அது போட்டாலே இந்த நோய் வர்றது இல்லைங்க.
1: சரிங்க, சொட்டு மருந்து சரியான பருவத்துல கொடுக்கணும். அதே மாதிரி பழைய நடைமுறையான இந்த பஞ்சாரம் அது மாதிரியான பெரிய வகை கூடைகள்ல அடைச்சு வைக்கிறது, காற்றோட்டம் உள்ள கூடைகள்ல
0: காற்றோட்டமா இருக்கிறதுல அடைக்கணுங்க.
1: சிறப்பீங்க, நல்லது ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவராயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: மேகவீதியில் ராகு ஊர்வலம் இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. எல்லினோ காலங்களில் நாட்டுக்கோழிகளில் ஏற்படும் நோய் தாக்கமும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரத்தநாடு கால்நடை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் பி புவராகவன் அவர்கள் ராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யார் இங்கிருந்து வாங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சந்தை.
0: சொல்லுங்கய்யா
1: சார். ரெண்டு கேள்வி.

0: கோழி முட்டை அடை கூட்டி வச்சோம்னா பாத்தீங்கன்னா அதுல பாதி முட்டை அழுகி போயிரு சார். சொல்ல போனோம்னா 12 முட்டை கூட்டி வச்சோம்னா ஒரு 3 நாள் தான் பொறிக்குது, அப்பெல்லாம் போயிருது. அப்புறம் இன்னொரு வந்து சார், ஒரு சில கோழி பாத்தீங்கன்னா தோல் முட்டை விட்டுட்டே இருக்குது, என்ன காரணமா இருக்கு சார்? இந்த ரெண்டு கோழி பதில் சொல்லுங்க.
1: சரிங்க, சத்து சத்து பற்றாக்குறை அப்படின்னு நினைக்கிறேன், சொல்லுங்க.
2: வணக்கங்க. அந்த கோழிக்கு வந்து சரிவிகித தீவனம் அவங்க குடுக்கறீங்க. இப்ப முட்டைக்கோழி உற்பத்தி பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த பழைய முறையில வந்து அரிசி கம்பு அது மாதிரி ஒரே இதா குடுக்கறாங்க. நம்ம சரிவிகித தீவனமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலப்பு தீவனத்துல ஒரு 30% நம்ம மாவு சத்து, ஒரு 20% புண்ணாக்கு சத்து, ஒரு 28% நம்ம தவுடுன்னு சொல்றது, அப்புறம் ஒரு 2% தாது உப்பு, இதெல்லாம் கலந்து இப்ப தீவனமாவே நம்ம மையத்துல இருந்து கொடுக்குறோம். நம்ம கால்நடை பண்ணை வளாகம் இங்கே வந்து ஒரு ஊட்டச்சத்துறையில இருந்தே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட தீவனங்களை கொடுக்கும்போது தான் குறிப்பா முட்டை உற்பத்தியில வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததா அவருக்கு அந்த சேவலை வந்து ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு சேவலா மாத்திருந்தீங்க. 7 பெட்டைக்கு ஒரு சேவல், அந்த கணக்குலதான் இவங்க வச்சுக்கணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த விகிதம் வந்து நல்லா இல்லாம இருக்குங்க, ஒண்ணு கூட இருக்கும் இல்லாட்டி குறைச்சிருக்கும். அப்ப என்ன கரு உண்டாகிறது, சரியாக கரு உருவாகாம அந்த அழிச்சிருக்கிறத பிறக்கிற குஞ்சுகளும் உங்க ஊனமுற்றதாவோ இல்ல குறைவான உற்பத்தியோ பிறக்குங்க. சோ இந்த சரிவிகித தீவனம் அடுத்து அந்த சத்துக்கள் அதுலயே கிடைச்சிரும் உங்களுக்கு. சாதாரணமா தாது உப்புகள் கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு பல்கலைக்கழக நம்ம பல்கலைக்கழகத்தோட பயிற்சி மையங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குங்க. அந்த ஊர்ல உள்ள பயிற்சி மையத்திலே தாது உப்பு கிடைக்குது. அத நம்ம தீவனத்தோட ஒரு 100 அது வந்து 2 தான் அப்படிங்கிறப்ப சும்மா ஒரு ஸ்பூன் போட்டா போதுங்க ஏற சாப்பிடும் போது. அப்ப உங்களுக்கு முட்டையோட தன்மையில உள்ள கரு வந்து நல்லா கூடிருங்க. அது பண்ணாம இருக்குதா கண்டிப்பா இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு கொஞ்சம் கடினம்.
1: சிறப்புங்க. அவர் கரூர் மாவட்டம் அப்படின்றதுனால கரூர் புழுதேரியில இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்துல
2: இருக்கீங்க. கரூர் மண்மங்கலத்துல கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மெயின் ரோட்ல இருக்குங்க மண்மங்கலத்துல. அங்க போனா அந்த தாது உப்பு வாங்கிக்கலாம். 1 கிலோ வாங்கினாலே இவங்க 6 வச்சுக்கலாங்க.
1: சிறப்புங்க, சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என கேள்வியோட காத்திருக்கிறாங்க. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கங்க.
3: வணக்கம் சொல்லுவது மஞ்சள் காயிலிருந்து சிங்காரவேல் சார், தூத்துக்குடி மாவட்டம்.
1: சிங்காரவேல்,
3: ஆமாய்யா
1: சொல்லுங்கய்யா, என்ன கேள்விங்க?
3: ஐயா, நான் வந்து 2 தென்னை மரம் இருக்கு, அதுல ஒரு ரூம்பு வெட்டி அதுல நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 இருக்கு.
1: நல்லது.
3: அது வந்து இந்த நம்ம ஆல் இந்தியா ரேடியோவில் உழவர் உலகத்தில் என்னென்ன சொல்லுவாங்களோ அந்த கால்நடை இந்த இதுங்களை சொல்லும் போது கோழிக்கு உண்டான இதெல்லாம் போட்டு நான் இயற்கையான வெங்காயம் இந்த மாதிரி கழிவுகளை போட்டு நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: சரிங்க.
3: இப்போ வந்து மழை காலம் இப்போ நல்ல கோடை காலமா இருக்கு எங்கள் ஏரியாவில். அது வந்து வெள்ளை வெள்ளையா பீக்குது. ஆனால் நான் வைத்தியர்கிட்ட எல்லாம் போனதில் இயற்கையான முறையில் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த இதுக்கு உண்டான ஐயா கிட்ட விவரம் கேட்கணும்னு போட்டிருக்கேன் ஐயா. ஐயா விவரம் சொல்லுங்க, கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க. வெள்ளை கழிச்சல் இருக்கு அப்படிங்கிறாரு.
2: ஆமா, வெள்ளை கழிச்சலோட ஆரம்பமா தெரியுது ஐயா சொல்றது. குறிப்பா வந்து இந்த வெயில் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி உச்சத்துக்கு போகும்போது இந்த நோயோட தாக்கம் அதிகரிக்கும்.
1: சரிங்க.
2: அது மாதிரி திடீர்னு மழை வந்தாலும் இந்த நோயோட தாக்கம் வரும். அதனால இவங்க வந்து இப்பைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த லசோட்டாங்கிற சொட்டு மருந்து.
1: சரிங்க.
2: அத வந்து ஒரு பிரதி மாதம் அவங்க கண்ணில் சொட்டு மருந்து அந்த எல்லா கோழிகளும் ஒரு 50 தானே நைட்டு அடைச்சி வச்சுட்டு காலையில் திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் சொட்டு மருந்து போட்டு வெளியில் விடலாங்க. அது வந்து ஒரு 100 ₹40 50 அந்த விலை ரொம்ப கம்மிங்க. எல்லா கால்நடை மருந்து கடையிலையும் கிடைக்கும். கால்நடை மருந்துகத்துலேயும் அவங்க அதிகாரி இருந்தால் போய் கேட்கலாம். ஸோ அதை வந்து போட்டுட்டு அப்புறம் ரெக்கையில் வந்து 1 கழிச்சு RDBK அப்படின்னு இறக்கையில் போடக்கூடிய ஊசி இருக்கு. அது வந்து ஒவ்வொரு 2 நம்ம கால்நடை அரசு கால்நடை மருந்தகத்துல போடுவாங்க இலவசமா. இது போட்டுக்கிட்டாருன்னா இந்த மழைக்காலம் வெயில் காலம் இன்னும் ஒரு 6 அந்த பிரச்சனைகள் இருக்காதுங்க.
1: சரிங்க. இது வர்றதுக்கு முன்னாடியே போட்டுக்கணுங்களா இல்ல வந்ததுக்கு அப்புறமும் போடணுமா?
2: ஆமா, இப்ப வர்றதுக்கு முன்னாடியே போட்டுணும். கரெக்டா. இப்ப வந்து உங்களுக்கு இது தடுப்பு மருந்து தாங்க, வருமுன் காப்பது தான் நல்லது. இப்ப இவர் சொட்டு மருந்து நாளைக்கோ நாளைக்கே போட்டாருன்னா
1: சரிங்க,
2: ஒரு 3 கழிச்சு அந்த இறக்கையில போடக்கூடிய RDBK அப்படிங்கிற தடுப்பூசிய அங்க நம்ம ஒவ்வொரு தனி

0: மருந்தகத்திலையும் போடுவாங்க, அந்த அவங்க அரசு கால்நடை மருந்தகத்துல. அதுல போட்டுக்கிட்டாருன்னா ஒரு 3 to 4 months பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எந்த தடுப்பூசியும் போட தேவையில்லைங்க இந்த வெள்ளக்கல்லுக்கு.
1: நல்லதுங்கய்யா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்ங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்த சாமிங்க.
1: சொல்லுங்கய்யா, என்ன கேள்வி?
2: அதாவது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் செல்வ பால சார் உங்களுக்கும் காலை வணக்கம்ங்க.
1: வணக்கம்ய்யா.
2: வணக்கம். இப்ப இந்த நாங்க நாட்டுக்கோழிக்கு என்ன ஒண்ணுன்னா, இந்த சட்டியில கூளத்தை வச்சுப்புள் கூள போன்ற எல்லாம் துணிச்சு குப்பரைக்கு கமுத்தி, தண்ணி துணிச்சு குப்பரைக்கு கமுத்தி கரையான உற்பத்தி பண்ணுவோம்ங்க.
1: சரிங்க.
2: அந்த கரையான வந்து கோழிக்கு கொடுக்கறதுனால வந்து அந்த நோயிலிருந்து பாதுகாக்கலாம்ங்களா? அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது ஒரு கேள்விங்க. வெங்காயத்தை வந்து போடல அப்படின்னு சொல்றாங்க சார், அதை போட்டா இந்த நோயிலிருந்து பாதுகாக்கலாம்ங்களா? அதை ரெண்டையும் சொல்லுங்க சார்.
0: நன்றிங்க. நீங்க அந்த கரையான உற்பத்தி பண்றது ரொம்ப நல்லதுங்க, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது கரையான வந்து தனியா ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணி இந்த கோழிகளை விட்டுட்டு திருப்பி கொண்டாந்து அடைச்சிடணும். நீங்க கோழி செட்டுக்குள்ளேயே கரையான் வளர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மண் இருக்கும்போது கண்டிப்பா அடுத்து இந்த உண்ணிகள் இந்த பேன்னு சொல்றது வர ஆரம்பிக்குங்க. அதனால என்னன்னா வெளியில கொஞ்சம் வளர்த்துட்டு இதை இறையாவுக்கு பிறக்கிறதுக்கு வெளியில விட்டுட்டு திருப்பி கொண்டாந்து அடைச்சிடலாங்க. அடுத்து வந்து இந்த உங்களுக்கு அந்த கரையான் உற்பத்தி வந்து ரொம்ப நல்லது, உங்களுக்கு நல்ல புரதச்சத்து, அதனால தப்பு இல்ல, நல்லது. ஏன் நல்லபடியா செய்யுங்க. இன்னொன்னு ஏதோ கேட்டாருங்க,
1: வெங்காயம் குடுக்கறது சரியா?
0: வெங்காயம் குடுக்கறது வந்து இப்ப வெங்காயம் மட்டும் குடுக்கறது இல்லையா, அதோட சேர்த்து நம்ம இந்த சீரகம் அத வந்து கொஞ்சம் ஊற வச்சு கொடுத்தாங்கன்னா இந்த இதுக்கு வந்து, ஏன்னா அதெல்லாம் குளிர்ச்சி. வெங்காயம் ஏன் வந்து சொல்றாங்கன்னா இயற்கையிலே வந்து வெங்காயத்துக்கு வந்து அந்த நம்ம சொல்லுவோம்ல நச்சுத்தன்மை இருக்கு, டீடாக்சிபிகேஷன்
1: இங்கிலீஷ், செயல்படும்.
0: அதனால வந்து வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா வெட்டி வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்க, அதனால தப்பு இல்ல.
1: அதோட சேர்த்து
0: சீரகமும் ஊற வச்சு தாங்கன்னா, சீரகம்ங்கிறதே சீரகம், அகத்தை சீராக்குறது. அதனால உடல்ல உள்ள அகத்தம்னா உள்ளார உள்ள உடலை நல்லா சீராக்குறதுக்கு தான் அந்த சீரகம். அதையும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு நல்லா இடிச்சு அப்படியே காலையில அதோட சேர்த்து கொடுத்தாங்கன்னா நல்லதுங்க. ஒன்னும் அது இருக்குன்னா எதிர்ப்பு சக்தியை கூட்டும்.
1: சிறப்புங்க, ரொம்ப அருமையான ஒரு வழக்கத்தை கொடுத்தீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: புஷ்யர் சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: வானொலியில் கனமழை. இது கொடைக்கானல் பண்பலையின் 1.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. எல்நினோ காலங்களில் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வாங்க வணக்கம்.
4: உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கம் ஐயா.
3: வணக்கம். சொல்றவர் யார், எங்கிருந்து?
4: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியமிருந்து ரங்கசாமி பேசுறேங்க ஐயா.
3: சொல்லுங்க ஐயா.
4: இப்போ குடிநீர் வந்துங்க, கோழி வளர்ப்புக்கு வந்து குடிநீர் மேலாண்மை மிக முக்கியமானதுங்க ஐயா. இந்த பாதிப்பு காலங்கள் வந்து குடிநீர் எப்படி வழங்கலாம், ரெண்டாவது இந்த கோழிகளுக்கு என்னென்ன சத்தான உணவுகள் கொடுக்கலாம், மற்றபடி வழக்கம் போல நம்ம எண்ணிக்கையை அதிகமாக கோழிகளை வளர்க்கலாமா இல்லை குறைவாக வளர்க்கலாமா, இதுக்கு மட்டும்.
3: அது உங்கள் இடவசதியை பொறுத்ததான், அதிகமாக வளர்க்கிறதா குறைவாக வளர்க்கிறதா அப்படிங்கிறது. ஒரு சதுரடிக்கு எத்தனை கோழி வளர்க்கலாம், அதாவது பண்ணை வளர்ப்பா இருந்தா அப்படின்னு கேட்கலாம் ஏகிட்ட. அதே மாதிரி இந்த கலப்பு தீவனமாக கொடுத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க ஐயா.
5: வணக்கங்க ஐயா. அந்த இதுக்கு வந்து நீங்க கோழிகளுக்கு குறிப்பா ஒரு சதுரடிங்கிறது ஒரு கோழிக்கான இது பண்ணை முறையில் வளர்க்கறது. நம்ம நாட்டுக்கோழிக்கு 1.5 சதுரடி வரைக்கும் போகலாம். கொஞ்சம் அதற்கு இடப்பரப்பு நல்லா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அந்த இயற்கையில இப்ப எல்நினோ காலங்கள் ரொம்ப அதிகமான வெப்பம், அது கொஞ்சம் அப்படியே ரெக்கையை விரிச்சு உட்கார்றதுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக இந்த சத்தான தீவனத்தெல்லாம் நம்ம கலப்பு தீவனம் நம்ம சொன்னதுங்க, மக்காச்சோளம், கம்பு.

0: தானிய வகைகள் ஒரு 30%, ஒரு 10-15% புண்ணாக்கு வகைகள் இல்ல கருவாடு அது, அப்புறம் ஒரு 35% நம்ம தவிடு, அரிசி தவிடோ கோதுமை தவிடோ, சாது உப்பு 2% கலந்து உங்களுக்கு தீவனமா இவங்களே தயாரிச்சுக்கலாம். ஒரே அரிசியோ இல்ல ஒரே கம்போ போடுறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதே மாதிரி பண்ணோம்னா அந்த கோழிகளுக்கு சத்து பிடிக்காதீங்க, முட்டை வந்து தரமா பறக்காது. அதனால இது மாதிரி ஒரு சத்தான தீவனத்தை பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்குங்க.
1: சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது இட வசதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசி, அதாவது ஃப்ரீயாக இடம் இருந்ததுன்னா நல்லது. அதே மாதிரி தீவன முறைகளும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது இருக்குது. சிறப்பு இங்கே நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க வணக்கம். 9:26 யாருங்கிறது, வாங்க வணக்கம்.
2: அன்பு சகோதரர் செல்லுபால அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க.
1: கலைச்செல்வி அம்மா, நாட்டுக்கோழி வளர்க்குறீங்களா?
2: கேள்வி கேக்குறேங்க ஐயா கிட்ட.
1: கேளுங்க.
2: நாங்க ஒரு 10 நாட்டுக்கோழிகள் வச்சிருக்கோங்க.
1: சரிங்க.
2: கூண்டு கட்டி தான் வளர்த்துறோம். அது வந்து முட்டைகள் வந்து ஒரு 18-19 முட்டைகள் வைக்குது. ஆனா அது குஞ்ச பறிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 11-12 இப்படிதான் பறிக்குது. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க அந்த குளிர்சாதன பெட்டியில வச்சு நீங்க முட்டையை வச்சு அடை வைத்தீங்கன்னா எல்லாமே பறிக்கும், எல்லா குஞ்சுகளும் பறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையாங்க ஐயா? இன்னொரு கேள்விங்க ஐயா, இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டா வெள்ளை கழிச்சல் நோய் வராது கோழிகளுக்குன்னு சொல்றாங்க, இது உண்மையாங்க ஐயா? 2 கேள்விங்க ஐயா.
1: சரிங்கம்மா, பதில் சொல்றாங்க கேளுங்க.
0: வணக்கங்கம்மா. அது முக்கியமா வந்துமா இந்த கோழிகளுக்கு வர்ற முட்டைகளை நம்ம நேரடியா கொண்டு போய் அடை வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. அது ஏன் குளிர்சாதன பட்டைன்னு சொல்றாங்கன்னா, இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணணும், பண்ணைகள், அரசு பண்ணைகள், பெரிய பெரிய தனியார் பண்ணைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த ஏசி குளிர்சாதனத்துல அறையில வச்சு ஒரு நாள் இருந்து மறுநாள் கொண்டு போவோம். அது எதுக்குன்னா, ஒவ்வொரு சீதோஷ்ணல ஒவ்வொரு நேரத்துல முட்டை விடுறது கரு உண்டாகிறது சில சமயம் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால குளிர்சாதன பட்டியல வச்சுட்டு ஒரே நேரத்துல எடுக்கலாம். ஏன்னா நம்ம வீடுகள்ல இருக்காது, ஏசி அறை இருந்துச்சுன்னா ஏசி அறையில வச்சுக்கோங்க, இல்லைன்னா குளிர்சாதன பெட்டில ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் வந்து அதை எடுத்து நல்ல கிருமி நாசினி, யூஸ்வலா நாங்க என்ன சொல்லுவோம்னா நல்ல நம்ம காட்டன் இருக்கு பாத்தீங்களா, பஞ்சை வச்சு நல்லா தொடச்சிட்டு.
1: சரிங்க.
0: சாதாரண கிருமி நாசினி வந்து என்னன்னா பார்மலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்லுவோம், அது ரெண்டையும் கலந்து அதுல தொடக்கலாம். இல்ல சாதாரணமா நம்ம ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, நம்ம சர்ஜிக்கல் ஸ்பிரிட்னு விற்கும், அது ஒரு 70% இதுல வாங்கிக்கிட்டு தொடச்சிட்டு, ஏன்னா அந்த கிருமிகள் இல்லாம இருக்கிறது. அப்புறம் உள்ளார நீங்க அடைக்க வச்சீங்கன்னா அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகும். குறிப்பா வந்துங்க நாட்டுக்கோழி முட்டையில 70-80% தான் பொறிக்கும், 100% பொறிக்கிறது வந்து ரொம்ப அரிது. எல்லா சீதோஷனையும் சரியா இருந்தால் மட்டுமே 100% பொறிக்கும். அதனால 80% கிடைச்சாலே உங்களுக்கு நல்லதுதான். உங்களுக்கு கிருமி நாசனம் மட்டும் நல்லா பண்ணிருங்க, அது பண்ணிட்டு இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டில ஒரு நாள் வச்சுட்டு பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லா 80% மேல பொறிக்கீங்க.
1: நிச்சயமா. அதே மாதிரி இந்த நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், சீரகம் ரெண்டையுமே பயன்படுத்தலாம்.
0: பேசினது வந்து ஆமா, சின்ன வெங்காயம் வந்து அதோட சேர்த்து சீரகமும் சேர்த்து கொடுக்கலாம். குறிப்பா அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பேசினதுதான், நம்ம டீடாக்சிபிகேஷன் நச்சுத்தன்மையை குறைக்கக்கூடியது, உடலோட வெப்பத்தை கொஞ்சம் சீராக்குறது. சீரகத்தோட சேர்த்து போடும்போது உங்களுக்கு உங்க வாரத்துக்கு 1-2 கொடுக்கறது வந்து எதிர்ப்பு சக்தியை கூட்டும். ஆனா அதனால வெள்ளக்கழிச்சல் வராம இருக்குன்னு சொல்ல முடியாது. வெள்ளக்கழிச்சலுக்கு ஒரே தடுப்பு மருந்து லசோட்டாங்கிற அந்த சொட்டு மருந்து, ஆர்டிவிக்கிங்கிறது ரெக்கையில போடுற தடுப்பூசிங்க. இந்த 2 தடுப்பு மருந்தும் இவங்க பண்ணிட்டாலே ஒரு 3 ஒரு வாட்டி இதை பண்ணணுங்க. லசோட்டா சொட்டு மருந்த 3 ஒரு வாட்டி, 1 கழிச்சு இந்த ஆர்டிவிக்கின்னு சொல்லக்கூடிய ஊசிய ரெக்கையில போடணுங்க.
1: சரியான நேரத்துல தடுப்பூசி போட்டுக்கிறது அப்படிங்கிறது அரசினுடைய பரிந்துரையை ஏற்று நல்லது. அது இல்லாம நீங்க இந்த வெங்காயம் அப்புறம் சீரகம் இதெல்லாமே யூஷுவலா கொடுக்கலாம்,
0: கூடுதலா போட்டுக்கலாம்.
1: நல்லதுங்கய்யா, சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். கொடைக்கானல் பண்பலை 100.5
3: கோடி பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வானவில்.

0: திசையங்கும் இசைபொங்கும் கொடைக்கானல் பந்தலையின் 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்று எல்நினோ காலங்களில் நாட்டுக்கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தாக்கமும் அதற்கான தீர்வுகளும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி புவராஜன் அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் பேசுவதற்காக காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் ஏமூர்புதூர்ல இருந்து பானுமதி பேசுறேன்.
0: பானுமதி அம்மா சொல்லுங்கம்மா.
1: ஐயா, கோழி வளர்த்துறங்கய்யா, ரெக்கையில ஊசி போடணுங்களா ஐயா, இல்ல சொட்டு மருந்து கொடுக்கலாங்களா ஐயா?
0: ரெண்டு விதமா சொல்லியிருக்கிறாங்க ஐயா. முதல்ல சொட்டு மருந்து கொடுக்கணும், அதுக்கப்புறமா ரெக்கையில ஊசி போடணும். உங்களால் போட முடிஞ்சதுன்னா போடுங்க, இல்லை அப்படின்னா இரண்டாவது சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்களே போட்டுருவாங்க. எத்தனை கோழிங்கம்மா இருக்கு?
1: கோழி ஒரு 50 உருப்படி இருக்குதுங்க ஐயா. ஆனால் இது வந்து உடனே நோய் வந்துருச்சுனாங்க ஐயா, ஒரு நாளையிலேயே இறந்ததுங்க ஐயா.
0: ஆமாங்க, அதனால முன்கூட்டியே இங்கே தடுப்பூசி கொடுக்கணும் ஐயா. அதை பற்றின விளக்கமாக சொல்லுவாங்க, கேளுங்க. அதாவது அரிசி அரிசி கலந்து மட்டும் போடக்கூடாது, எல்லாம் கலந்த கலவையா போடணும்னு ஐயா சொல்றாரு.
2: குறிப்பா இந்த சொட்டு மருந்துங்கிறது போட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு ரெக்கையில தடுப்பூசி போடணுங்க. அது போட்டாதான் உங்களுக்கு வந்து அந்த நோயோட தாக்கம் வந்து குறையும். இப்ப இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரே இரவுல அவ்வளவும் இறந்து
0: போயிடும்.
2: அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைங்க, இந்த மாதிரி அதுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாதப்ப உங்களுக்கு ஒரு கோழி இவங்க சரி பண்றதுக்குள்ளேயே, ஏன்னா அதை நச்சுறீங்க, உடனே வந்துச்சுன்னா பரவல் ரொம்ப வேகமா இருக்கும், அப்ப உங்களுக்கு இறப்புது. அதனாலதான் அந்த லசல் தாங்குற சொட்டு மருந்த நல்லா இருக்கும் போதே போட சொல்றோம். இப்ப விவசாயிகள் பண்ற தப்பு, கோழி வளர்க்குறவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நோய் வந்து வந்து அப்புறம் போடுறாங்க, அதுக்குள்ள நோயோட தாக்கம் அதிகமாயிடுது.
0: சரிங்க,
2: அப்ப என்ன இவங்களுக்கு தெரியுது, ஓ தடுப்பூசி போட்டும் கேட்க மாட்டேங்குதுன்னு இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து முன்னாடியே இப்ப நல்லா இருக்கும் போதே, ஆரோக்கியமா இருக்கும் போதே இந்த தடுப்பூசி அட்டவணையா பின்பற்றணுங்க. அந்த 6வது நாள், 28வது நாள், அப்புறம் 56வது நாள், இந்த 3 தடவையும் சொட்டு மருந்து தான். அப்புறம் 3 மாசத்துக்கு 1 தடவை ரெக்கையில போடக்கூடிய அந்த ரெக்கை ஊசிங்க. இது பண்ணிட்டாலே நோய் வராதுங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்றதுனாலதான் நாமக்கல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு லட்சக்கணக்கான கோழிகள் வச்சிருக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க முறையா பின்பற்றுறதுனால, ஏன்னா இழப்பு வந்து அவங்களுக்கு வந்துச்சுன்னா 1 லட்சம் 2 லட்சம் கோழி இறக்கும் திடீர்னு, அப்படி அவங்க
0: பின்பற்றலைன்னா.
2: அதே முறைதான் நம்மையும் பண்ணணும். நம்ம 50 கோழி வச்சிருந்தாலும் அதே தடுப்பூசி முறைதான். நீங்க 1000 கோழியோ 1000 கோழியோ வச்சிருந்தாலும் அதே முறைதான் பின்பற்றணுங்க.
0: இந்த ஒரே ராணிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை கழிச்சல் மட்டும்தான் வருங்களா, இல்ல வேற என்னென்ன மாதிரியான நோய்கள்?
2: ராணிக்கட்டு நோய் தான் ஒரு முக்கியமான நோய்ங்க நம்ம இதுல வர்றது. அடுத்து ஐபிடின்னு சொல்ல கம்போரா, அதுக்கு 12வது நாள், அதுவும் சொட்டு மருந்து தாங்க. இந்த தடுப்பூசி அட்டவணையில முக்கியமா போடக்கூடியது 3. முதல்ல வந்து 6வது நாள் அந்த சொட்டு மருந்து F1.
0: சரிங்க,
2: 12வது நாள் இந்த கம்போரா நோயின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி சுத்தமா குறைச்சு அதுவும் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். ஆனா நாட்டுக்கோழியில திடீர்னு வரும், அதனால இவங்க நிறைய என்ன பண்ணா அதை புறக்கணிச்சிடுறாங்க, வந்தா பாத்துக்கலான்ட்டு. ஆனா 12வது நாள் அதுவும் சொட்டு மருந்துதான். திருப்பி 28வது நாள் லசோட்டா அந்த ராணிக்கட் நோய்க்கு. அடுத்து 9வது வாரத்துல இந்த அம்மை வருங்கயா, கோழி அம்மை.
0: சரிங்க,
2: அந்த இந்த நோயும் வந்து ஒரு முக்கியமான நோய். ஏன்னா வந்துச்சுன்னா இறப்பு இருக்காதே தவிர, குஞ்சுகளா இருந்துச்சுன்னா இறப்பு அதிகமா இருக்குங்க.
0: சரிங்க,
2: பெரிய கோழிகளா இருந்துச்சுன்னா எரை சாப்பிடாது, ரொம்ப கோழியோட எடை ரொம்ப வெகுவா குறைஞ்சிடும். அப்படி குறையும் போது உங்களுக்கு திருப்பி அது முட்டையிடும் தன்மை, அந்த கோழியை விற்பனை பண்றதுக்கு இறைச்சிக்கு எல்லா

0: எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு. இது போக ஐபின்னு ஒரு மூச்சு குழல் நோய் இருக்குங்க. இந்த சளின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவாங்க, சளி பிடிச்சிருச்சுன்னு. அத வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இவங்க வந்து தேவைப்பட்டால் ஒழிய. ஏன்னா அது எதனால வருதுன்னா, சரியான காற்றோட்டம் இல்லாத அடைச்சாங்கன்னாதான் அந்த சளி வருங்க. நாட்டுக்கோழியில சளி பிரச்சனை வர்ற காரணமே இவங்க ஒரே இடத்துல அடைச்சு வைக்கிறது, இல்ல சுகாதாரம் இல்லாம இருக்கிறது, தினசரி அதை கூட்டாம வச்சிடறது, ஈரத்தன்மையோட கொட்டகை இருக்கிறது. இந்த இதை வந்து குறைச்சிட்டாங்கனாலே அந்த சளியை தவிர்த்திடலாம். இந்த 3 நோய்களுக்கு உறுதியா தடுப்பூசி போட்டணுங்க. அம்மை, கோழி அம்மை, ராணிக்கட் நோய், தம்போர நோய். இது போக சளிக்கு வராம இருக்கிறதுக்கு மேலாண்மை யுக்திகளை நல்லா பின்பற்றணும். நல்ல காற்றோட்டமா இருக்கணும். அந்த நம்ம சொன்னோம் பாருங்க, 1 சதுரடிக்கு மிகாம இருக்கணும்,
1: குறையாம இருக்கும்.
0: 20 கோழிலாம் அதுல அடைக்கலாம்னா 20 கோழிதான் அடைக்கணும். இவங்க அதிகமான கோழிகள் அடைச்சா அன்னைக்கு நல்லா இருக்கும். 1 வாரம் 10 நாள்ல அந்த சளி ஆரம்பிச்சிருங்க.
1: சரிங்க, நல்ல காற்றோட்டமான இடம், சத்துள்ள தீவனம்,
0: சத்துள்ள தீவனம், முறையான
1: தடுப்பூசி,
0: இது 3 பின்பற்றினால நாட்டுக்கோழியில வந்து லாபம் அதிகமா கிடைக்குங்க.
1: நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு.
1: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: அலையலையாக இசையை அள்ளித்தந்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்று அதாவது நாட்டுக்கோழிகளில் இன்றைக்கி காலநிலை மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி ஏற்படக்கூடிய நோய் தாக்கம், அதற்கான தீர்வு. டாக்டர் பி புவராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நோய் தாக்கம் என்னென்னலாம் வரும், அதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு இப்போ நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயரை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: அண்ணன் செல்வாபாலா அண்ணனுக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தலம் கீரங்குடி அசோக்குமார் பேசுகிறேங்க. ஐயா
0: சொல்லுங்க. ஐயா
1: ஐயா இரண்டு கேள்வி. ஐயா ஃபர்ஸ்ட் வந்து அடை வைக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு 20 நாட்டுக்கோழி இருக்குங்க. அடை வைக்கும் போது 3 கோழி இப்போ அடை வச்சா 1 கோழி எடுத்துட்டேன், அது 10 முட்டை வச்சதுல 2 குஞ்சு பொறிச்சிட்டு 8 குஞ்சை பொறிக்க முட்டையை பொறிக்காம பண்ணிருச்சு.
0: அந்த இன்குபேட்டர் மாதிரி வச்சிருக்கீங்களா?
1: என்னங்கய்யா
0: இன்குபேட்டர் மாதிரி வச்சு பண்றீங்களா? இல்ல
1: இல்ல இல்ல, வீட்டுல நம்ம

0: சாந்தி சட்டியை வச்சு மணல் வச்சு அதில் வைக்கிறது. அந்த மெத்தட் எப்படி பண்ணாலும் நல்லா எல்லா கொஞ்சம் பொறிக்கிறோம்னு சொல்லுங்க. ரெண்டாவது நாட்டு கோழி எடை கம்மியா இருக்குது, எடை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
1: சரி ஐயா சொல்றாரு, கேளு சொல்லுங்க ஐயா. அந்த
2: அடை வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள இட்ட முட்டைகளை வைக்கணும் ஐயா. ஒரு வாரத்துக்கு மேல உள்ள முட்டைகளை வச்சீங்கன்னா அந்த பொறிப்பு திறன் குறைஞ்சிரும்.
1: இப்போ 18-15 முட்டை வைக்கிறது அப்படின்னா அதுல முதல் வைத்த 7-8 முட்டைகளை மட்டும் எடுத்துக்கணும்.
2: அதை மட்டும் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கலன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு முட்டை பொறிக்கும் தன்மை ரொம்ப குறையுங்க.
1: அடை வைப்பதற்குன்னு ஏதாவது பிரத்யேகமான முறைகள் இருக்குங்களா?
2: இல்ல, குறிப்பா வந்துங்க அடை வைக்கணும்னா அதுக்கு வந்து அந்த முட்டைகளை முதல்ல குளிர்சாதன அறையில கொண்டு வரணுங்க. அந்த ஒரே சீதோஷ்ண நிலை, குளிர்சாதன நிலைன்னு சொல்றது வந்து ஒரே சீதோஷ்ண நிலை கொண்டு வரணும். ஒரே சீதோஷ்ண நிலை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த நம்ம குளிர்சாதன வைக்கிறோம். இல்லைன்னா அந்த ஃப்ரிட்ஜ்ல சொன்னோம் குளிர்சாதன பெட்டி.
1: சரிங்க,
2: அந்த இதுல வச்சு ஒரு 24 நேரம் வச்சிருந்தாதான் உங்களுக்கு ஒரே சீதோஷ்ண நிலை கிடைக்கும். ஏன்னா வெவ்வேறு இடத்துல முட்டை விடுங்க. இப்ப பண்ணையில கூட அந்த பிரச்சனை இருக்காது, புறக்கடை கோழி வளர்க்கும் போது அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஒரு 24 நேரம் ஒரே சீசன்ல கொண்டு வந்துட்டு அந்த ஒரு வாரத்துக்கு விடக்கூடிய முட்டைகளை கொண்டு வந்து நம்ம அடக்கி வச்சுட்டா பொறிக்கும் திறன் நல்லா இருக்கும்.
1: சரிங்க, எடை கூடுறதுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்கலாம்?
2: எடை கூடுறதுக்கு நம்ம வந்து அந்த தீவனத்துல மெயினா புரதச் சத்து கம்மியா கொடுக்கறாங்க. இவங்க நம்ம என்னன்னா நாட்டு கோழிக்கெல்லாம் தேவையில்லை புரதம். இப்ப வந்து ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடியது குறிப்பா அந்த எல்நைனோ காலங்கள்ல புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது விலை கூடுங்க. அசோலா வந்து நல்ல இது,
1: சிறப்பு.
2: நம்ம இங்க வந்து அசோலா உற்பத்தி பண்ணியே கொடுக்கறோம் விவசாயிகளுக்கு. ஒரு கிலோ எடுத்துட்டு போய் அவங்க சும்மா ஒரு பாலித்தீன் பையில வச்சு எடுத்துட்டு போயிடலாம்.
1: சரிங்க,
2: அங்க ஒரு 2-3 ஒரு சின்ன பள்ளம் தோண்டி ஒரு தார்பாலின் சீட் வச்சு ஒரு 1/2 அடிக்கு ஒரு 1/4 அடி வந்து சாணம் மேல மண்ணு கொஞ்சம் செம்மண் அப்புறம் தண்ணி ஊத்திட்டு இதை விடலாங்க. அதுல விட்டோம்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும்.
1: சரிங்க,
2: அப்ப நம்மளுக்கு வந்து அது நல்ல புரதங்க, 25% குறையாம இருக்கு. இது போக இப்ப நாங்க அந்த பசலி கீரைகள் இப்ப இதெல்லாம் வந்து நம்ம பண்ணைகளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பசலி கீரைகள், அசோலா, வேலி மசால், அந்த மாதிரி கீரைகளும் புரதச்சத்து மிகுந்த தீவனமும் அகத்தி இலைகளும் கொடுக்கறப்ப உங்களுக்கு புண்ணாக்கு சத்தை அதிகமா குறைச்சிடலாம். இன்னும் பசுந்தீவனம் வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல அந்த ஊட்டச்சத்து கிடைக்கும், விட்டமின் ஏ வந்து அதுல அதிகம்.
1: சரிங்க,
2: இதெல்லாம் வந்து முன்னாடி மேய்ச்சல்ல கிடைச்சிச்சு, இந்த மேய்ச்சல் நிலங்கள் குறைஞ்சதுனால நம்ம பண்ணை முறையில வளர்க்கறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்த சொல்றோம்.
1: சரிங்க,
2: அப்ப உங்களுக்கு முட்டை உற்பத்தி நல்லா இருக்கும், சீரான முட்டை உற்பத்தி கிடைக்கும், சீரான கரு கூடுதல் இருக்கும், நம்மளுக்கு குஞ்சு பொறிக்கும் திறனும் 70% தாண்டுங்க.
1: நல்லதுங்க ஐயா. இப்போ குளிர்சாதன பெட்டியோ அல்லது குளிரூட்டப்பட்ட அறையோ இல்லாத வீடுகள்ல அறை வெப்பநிலை எவ்வளவு இருக்கணும்? அந்த அறை வெப்பநிலையில
2: வந்துங்க அத நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு 25 டிகிரின்னு சொல்லுவோம். அதுதான் பழங்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பானையில வச்சிருப்பாங்க,
1: மண்பானையில வைக்கக்கூடிய முறை.
2: மண்பானையில நம்ம எப்படி தண்ணி குடிச்சோம் பாத்தீங்களா, மண்பான தண்ணி.
1: ஆமாங்கய்யா,
2: அது எப்படி ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுது பாத்தீங்களா, அதே மாதிரி இவங்க வைக்கலாம்.
1: சரிங்க,
2: ஒரு நல்ல குளிரான இடத்துல இல்ல ஒரு வெயில் ரொம்ப படாத இடத்துல ஒரு பானையில வச்சு எந்த வசதியும் இல்லைன்னா வச்சு அந்த மணலை ஆற வச்சு அப்புறம் அந்த வச்சோம்னா நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறோம் பாத்தீங்களா, குளிர் தண்ணி மாதிரி இருக்கும் அது. அதையும் வந்து நாங்க நீங்க ஒரு வாரத்துக்குள்ள அதை டெஸ்டும் பண்ணலாம். இப்ப சாதாரணமா அதை கேண்டலிங்னு சொல்லுவோம், ஒரு இருட்டான அறையில நம்ம அந்த செல் டார்ச் வெளிச்சத்துல அடிச்சீங்கன்னா இப்ப நம்ம கைய வெளிச்சம் அடிச்சோம்னா ஒரு ரத்த நாளம் தெரியுது பாருங்க.
1: ஆமாங்க, ஆமாங்க,
2: அது மாதிரி ரத்த நாளம் தெரியும் 7வது நாள்ல. அது தெரியற முட்டையை மட்டும் இவங்க அடக்கி கொண்டு போலாம். அது தெரியாத முட்டை கூமுட்டை தான், அதை இவங்க திருப்பி கொண்டு வைக்க தேவையில்ல.
1: சரிங்க,
2: அப்ப என்னது இவங்க சாப்பிட சொல்லிடுவோம் நாங்க. ஏன்னா நம்ம வீணடிக்கப்படுறோம்ல, அது வச்ச முட்டையும் கரு கூடாம நம்ம
1: வெப்ப பரவலும் குறைவா கிடைக்கும்.
2: குறைவா கிடைக்கும். இவங்க என்ன பாருங்க சார், 10 வச்சவங்க 2 தான் பொறிச்சிச்சுன்னு இப்ப ஐயா சொன்னா இருப்பாரு. அந்த மாதிரி அப்ப தரக்கூடாத முட்டையும் நீங்க கொண்டு வச்சு.

0: சுத்தீங்கன்னு அர்த்தம். ஏழாவது நாள் ஒரு இருட்டு அறையில
1: சரிங்க,
0: அந்த சும்மா லைட் வெளிச்சம், நம்ம டார்ச் வெளிச்சம் இருக்கு பாருங்க, நம்மளோட
1: மொபைல் டார்ச் கூட அடிச்சு பாக்கலாம்,
0: அதே போதுங்க. அதெல்லாம் சொல்லி தரோம் நாங்க, இங்க பயிற்சி நடத்துறோம். பிரதி மாதம் இவங்க யாரும் ரொம்ப இதுனா நம்ம என் போன் நம்பரை வச்சுட்டு ஒரு நாள் வந்து ரெண்டு நாளா கத்துக்கலாம்.
1: சொல்லுங்க உங்களுடைய அலைபேசி எண். நிகழ்ச்சிக்கு பிறகு 10 மணிக்கு பிறகு மேலதிக தகவல்களாகட்டும் அல்லது பயிற்சி ஆகட்டும் ஐயாவை தொடர்பு கொள்ளலாம்.
0: தொடர்றாங்க
1: சொல்லுங்க. இப்ப கொடுத்துடலாங்க,
0: சொல்லுங்க. 94 96 136 192 152 55 55.
1: இந்த எண்கள்ல அலைபேசி எண்கள்ல 10 மணிக்கு பிறகு ஐயாவை தொடர்பு கொண்டு எப்ப பயிற்சி கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரியான நோய்கள் வருது, அதை எப்படி தடுக்கிறதுங்கிற மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஐயா யாருங்கிறது?
2: நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் வட்டம், வெண்ணந்தூர் வெட்டுக்காடு, சிங்காரம் பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
2: ஐயா, ஒரு சில சமயத்துல வெய்யா காலத்துல நோய் தானா செத்து கிடக்குது, சில சமயம் நாய்கள் துரத்தி நாயை கடிச்சு செத்துருது. அந்த கோழி கறிகளை சாப்பிட்டாமா, சாப்பிட்டா பாதிப்பு ஏற்படுங்களா அப்படிங்கிற கேள்விங்க.
1: சரிங்க, அது எப்படி இறந்ததுன்னு தெரியுங்களா?
0: எப்படி
1: இறந்ததுன்னு தெரியுமா? நாய்கள் கடித்துதான் இறந்ததா, இல்லை ஏதாவது விசப்பூச்சிகள் தொட்டு ஏற்பட்டு அதனால இறந்ததா, இல்லை உஷ்ணம் தாங்காம இருந்ததா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இங்கயா
0: ஆமா, இவங்க என்னன்னா குறிப்பாங்க, இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க வெளியில விட்டுறாங்க கோழிகளை, அதற்கு ஒரு நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு வேலி மாதிரி அமைச்சு மேய்ங்க. ஏன்னா இப்ப நிறைய நாய்கள் வந்து வெளியில வரும்போது கடிச்சிச்சுன்னா உங்களுக்கு அதோட தாக்கம் அதிகமாயிடும். அது ஒரு தடவை ருசி கண்டுச்சுன்னா திருப்பி திருப்பி வருங்க.
1: நிச்சயமா
0: அந்த நாயில இருந்து உள்ள எச்சில் உமிழ்நீர், அதற்கு தடுப்பூசி போடலைன்னு வச்சுக்கோங்க, அந்த நோய் அந்த உமிழ்நீர்ல படுறப்ப இவங்க அந்த உமிழ்நீர் மூலமா நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஏன் அந்த இதை எடுப்பானே அந்த மாதிரி பிரச்சனைகளை அப்படின்ட்டு தவிர்த்துருங்கன்னு சொல்றோம்.
1: சரிங்க,
0: அதனால நீங்க அந்த அதை தவிர்க்கிறது நல்லது.
1: நல்லது. அதே மாதிரி கோழி வளர்ப்புலையுமே கம்பி வேலி அமைத்து அதுக்குள்ள வளர்க்கறது நல்லது.
0: நல்லதுங்க. ஆமாங்க.
1: சிறப்புங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. இது
3: உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன். கைலாச மலையும் மலருங்க ஐயா.
1: மலருமா? இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல் இருக்க.
3: ஆமாங்க ஐயா.
1: சொல்லுங்கம்மா.
3: ஐயா, உங்ககிட்ட 2 கேள்வி ஐயா. இன்னைக்கு கோழிகள் வந்து நாட்டு கோழிகள் பறிக்கிறத விட முட்டைகள் வந்து இன்னைக்கு மிஷின்ல கொடுத்து நிறைய பறிக்க வச்சு கொண்டு வந்து வளர்த்துறாங்க. ஆனா அந்த மாதிரி உள்ள வளர்ப்பு கோழிகள் வந்து இந்த எல்மியோவுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கும், எவ்வளவு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும், அது ஒரு கேள்வி. இன்னைக்கு ராணிக்கட்டை போட்டாலும் சரிங்க ஐயா, இன்னைக்கு ரெக்கையை விரிச்சுக்கிட்டு தான் கோழிகள் இருக்கு. அது எத்தனை மணி நேரத்துக்குள்ளாருங்க ஐயா போடணும், எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா போடணுங்க ஐயா? 2க்கும் சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: சரிங்கம்மா.
0: ராணிக்கட்டு நோய்க்கு நம்ம முன்னாடி சொன்னதுதாங்க, அந்த லசோட்டாங்கிறத மாதம் ஒரு முறையும் ஒரு மாதம் கழிச்சு ரெக்கையிலயும் இந்த தடுப்பூசி போட்டுக்கணுங்க. ராணிக்கட்டு ஆர்டிபிக்கு அவங்க சொல்ற தடுப்பூசி, அவங்க ரெக்கைய விரிச்சிட்டு இருக்குன்னா அது வந்து வெப்ப அயர்ச்சி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கலாம், வெப்ப அயர்ச்சி அதிகமா இருக்கு. சோ தண்ணீர்ல கலக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் மருந்து, லிபர்டானிக் மருந்தை வந்து இவங்க தினசரி கொடுக்கலாம். ஒரு வாரத்துக்குல, ஒரு வாரத்துல 3 தடவை 3 நாள். ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் இந்த எல்லையினோட தாக்கத்தினால வெப்ப அயர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்குங்க. இன்னும் என்ன சொல்றோம், செட்டு அந்த கொட்டகை மேல நாங்க தென்னை மட்டைகளை இங்க போட்டிருக்கிறோம் எங்க கொட்டகையில. அது போக ஸ்பிரிங்க்லரும் போட்டிருக்கோம். அந்த வசதி ஸ்பிரிங்க்லர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வெப்பம் வந்து 11 மணிலேருந்தே நம்மளுக்கு அதிகமா, 11 to 3 மட்டும் இதை போட்டா கூட போதும் இவங்க தண்ணி தெளிக்கிறத. அப்புறம் அதோட அப்படியே நீடித்த தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சுங்க. இந்த வெப்ப அயற்சினாலதான் அந்த ரெக்கையை தூக்கிட்டு இருக்கிறது, போய் தண்ணியில போய் படுக்கிறது, இல்ல அந்த எங்க உங்களுக்கு சில்லுன்னு இருக்கிற இடத்த நோக்கி போறது. இதற்கெல்லாம் வந்து என்ன சொல்றோம்னா, கொஞ்சம் லிவர் டானிக்னு சொல்ல, லிவர் டானிக் கடையில கிடைக்குங்க. சும்மா தண்ணியில கலந்து 1 to 2 ml to 5 ml, அது ஒன்றும் கணக்கு கிடையாது. அது ஒரு வாரத்துல 2 நாள் 3 நாள், ஒரு மதியான வேலையில ஒரு 3 மணி

0: டிகிரிக்கு மேல வச்சாங்கன்னா
1: சரிங்க,
0: உங்களுக்கு அந்த அதுக்கு தாங்கக்கூடிய வெப்ப ஏற்றியை தாங்கக்கூடியது குறையும். அடுத்தது பசுந்தி உணவு, நம்ம சொன்னது பசுந்தி உணவு கட்டி விடலாம். வேலி மசால், அகத்தி, அசோலா, இதெல்லாம் வந்து குடுக்கறப்ப உங்களுக்கு அந்த நீர் சத்து நல்லா கிடைக்குங்க.
1: சரிங்க.
0: இப்படி நம்மளே வந்து உணவு வந்து சாப்பிட முடியல பாத்தீங்கன்னா, ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னா நம்ம நீரை தான் தேடுறோம். கோழிகளும் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி சிங்கிள் ஸ்டமக் தான், ஒரே வயிறு உள்ளது. அதனால அதுங்களுக்கும் இந்த மாதிரி வெப்ப ஏற்றி ரொம்ப அதிகமா வரும், ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அது வராம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீர் சத்து உள்ள கீரைகள், அப்புறம் நம்ம நீர்ல கலக்கக்கூடிய லிவர் டானிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கோழிகளுக்கு வந்து அந்த வெப்ப ஏற்றி வராம இருக்குங்க. ஏன்னா இந்த ராணிக்கட்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் முதல்ல அந்த வெப்ப ஏற்றி தான் வரும். அப்ப அது அப்படியே படுத்தோன்ன அதற்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுது. அப்ப இந்த நச்சுயிரியோட தாக்கம் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் மேல எடுத்து அதை போய் தாக்கிரும்.

0: அந்த வெப்ப எர்த்தி வராம இருக்குங்க. ஏன்னா இந்த ராணிக்கட்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் முதல்ல வெப்ப எர்த்தி தான் வரும். அப்ப அது அப்படியே படுத்தோன்ன அதற்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுது. அப்ப இந்த நச்சுயிரியோட தாக்கம் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் மேல எடுத்து அதை போய் தாக்கிரும். அது வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தடுப்பூசிகள் மற்றும் இந்த டானிக்கு சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருக்கும். அப்ப ஒரு லேசா அந்த நச்சீர் தாக்கம் வந்தா கூட தப்பிச்சு போயிடும்.
1: சிறப்புங்க, நல்லபடியா சொன்னீங்க. நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் இங்க இருந்து?
2: சொல்லுங்க ஐயாவுக்கு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: எனக்கு ஒரு ரெண்டு சந்தேகம் ஐயா.
1: கேளுங்கம்மா.
2: ஐயா, ஒரு கோழி ரெண்டு கோழி வச்சிருந்தா நம்ம டாக்டர் கிட்ட கூட்டி போவோம், எடுத்துட்டு போய் ஊசி போட்டு வருவோம். நாங்க ஒரு 10-500 கோழி 400 கோழி வளர்ப்போம். வளர்க்கறதுல ஊசி வாங்கிட்டு வந்து நாங்களே போடுறோம், மடியில் அமைச்சு வச்சு ஊசி போடுறோம்ல. அது ரெக்கையில போடுறதா தொடையில போடுறதா உங்களுக்கு சின்ன சந்தேகம் இல்லையா?
1: என்ன ஊசிமா, என்ன ஊசி வாங்கிட்டு வர்றீங்க நீங்க?
2: ஒரு கோழி தீக்கு வந்துட்டா அந்த கோழி மறுபடியும் வெட்டி நம்ம வியாபாரம் பண்ணலாமா? சாக முன்னாடி வெட்டி வியாபாரம் பண்ணலாமா வேணாமா? ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு.
1: ரெண்டாவது கேள்விக்கு ஐயா ஏற்கனவே சொன்னார், அது தடுப்பூசி போடப்பட்டதா போடப்படாதான்னு நமக்கு தெரியாததுனால அது பயன்படுத்துறத தவிர்த்தணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க ஐயா, இந்த கால்நடை மருந்தகங்கள்ல
0: அந்த நாய்க்கு உங்களுக்கு தடுப்பூசி போட்டிருப்பாங்களா போடலையான்னு தெரியாது. அதனால அந்த கறியை தவிர்க்கிறது நல்லதுங்க.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: நீங்க அதை வந்து நீங்க விற்பனைக்கோ எதுக்கும் கொண்டு போகாதீங்க. அது மாதிரி ஒரு நோய் வந்த கோழியை புதைச்சிட்டு அந்த கோழிகள்ல இருந்து பரவாம தடுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்றோம். அதை நீங்க இறைச்சிக்கு விற்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கும் அந்த நோயோட தாக்கம் வரும். ஏன்னா அந்த நோய் கிருமி தான் நம்மளை தாக்கணும்னு இல்ல, அது எப்படினாலும் அந்த உள்ளார உள் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு சுகாதாரமான இறைச்சி கிடைக்காது. இன்னொரு காலத்துல அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் வந்து ரொம்ப சுகாதாரத்தை நோக்கி போறோம். ஏன்னா எந்த நோயுமே வந்து விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு எளிதில் பரவும், ஜூனாட்டிக் டிசீஸ் சொல்லுவோம். சோ அது இறைச்சி மூலமா பரவலாம், உமிழ் நீர்னாலையும் பரவலாம். சோ நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்ன்றதுதான் அதை புதைக்க
1: சொல்லணும். நல்லது. சரிங்க, இந்த தடுப்பூசி தடுப்பூசி மருந்தகங்கள்ல இருந்து
0: ரெக்கையில மட்டும்தான் போடணும். இவங்க அந்த தொடையில போடுறது வந்து வேற ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாங்க, ஊசி இது தடுப்பூசிகள் தவிர வேற மருந்துகள். நீங்க ரெக்கையில போடக்கூடிய நீங்க இன்னும் என்ன நாங்க சொல்றோம், விவசாயிகளை அரசு மருந்தகத்துல போய் எழுதி வாங்கிக்கோங்க, போட முடியாது கூட. ஏன்னா அதுங்களுக்குதான் அதை பத்தி தெரியும்.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: மருந்து கடையில போய் இவங்க வாங்குறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் வருது. இவங்களே போய் மருந்து கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம. இதே அயல் நாடுகள்ல பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தரவே மாட்டாங்க.
1: கண்டிப்பா ஐயா, இப்ப மருந்தகங்கள்ல போய் வாங்கிட்டு வரக்கூடிய மருந்துகளையுமே என்ன டெம்பரேச்சர்ல எடுத்துட்டு வரணும், ஐஸ் பார்ல வச்சு எடுத்துட்டு வரணும்?
0: அது வந்து அவங்க சொல்றது, நீங்க சொல்றதும் முக்கியமான பாயிண்ட்ங்க. அத வந்து ஒரு தெர்மோகோல் பாக்ஸ்ல ஐஸ் வச்சு கொண்டு வரணுங்க. இவங்க அப்படியே என்ன பண்றாங்க, சும்மா பையிலயோ இதுலயோ கொண்டு வந்தாங்கன்னா அந்த தடுப்பூசி செயல் இழந்துரும். அப்ப தடுப்பூசி போடுறதுனால நம்மளுக்கு பெரிய பயன் இருக்கு.
1: சரி,
0: அது ஒரு ஜெல் பேக்கோ இல்ல ஐஸ் பேக்கோ வச்சு அதுவுமே அரை மணி நேரத்துல கொண்டு வந்துட்டு தடுப்பூசிகளும் நீங்க ஒரு தடவை நீங்க அதை இப்ப ஒரு 7 மணிக்கு போட போறோம்னா 8 மணிக்குள்ள அதை முடிச்சிடணும் தடுப்பூசிகளை. அது நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதிச்சு 10 மணி வரைக்கும் அத நீங்க போட்டோம்னாலும் தப்பு.
1: சரிங்க.
0: அது மாதிரி தடுப்பூசிகளை காலையிலேயே வெள்ளனை போட சொல்லுவோம், ஒரு 6-7 மணிக்கெல்லாம் ஆரம்பி வெயில் வர்றதுக்கு முன்னாடி. அது மாதிரி திறந்து அந்த மூடி குப்பியை திறந்துட்டீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள பயன்படுத்திடணும்,
1: முடிச்சிடணும். நல்லதுங்கய்யா. நிகழ்ச்சி நினைக்கூடிய நிறைவான நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
3: சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் செல்லுபாயா ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். ஈரோடு கள்ளிப்பட்டி சுக்லட்சுமி செந்தில்குமார் சார்.
1: சொல்லுங்கம்மா, கேள்வியை சுருக்கமா கேளுங்க.
3: வான்கோழி இருக்குங்க ஐயா, அதுக்கு தடுப்பூசி போடலாங்க. அடுத்தது வந்துங்க நாட்டுக்கோழி, கொஞ்சம் 60 நாள் ஆச்சுங்க, அதுக்கு ஏதாவது தடுப்பூசிகள் இருக்குங்க அப்படிங்கிற கேள்விங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம்.
1: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஐயா இன்னும் ஒரு முறை சுருக்கமா சொல்லுவாரு.
0: குறிப்பா வந்துங்கம்மா,

0: தடுப்பூசி அதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், 6வது நாள் அந்த தொட்டு மருந்து F1 வேணா எழுதிக்கோங்க. அடுத்து 12வது நாள் வந்து கம்போரோன்னு சொல்ற தொட்டு மருந்து, அதுவும் தடுப்பூசி தான் ஆனா தொட்டு மருந்து. 28வது நாள் லசோட்டாங்கிற தொட்டு மருந்து. இது மூணும் அவசியம் போடணும்.
1: சரிங்க,
0: ரெக்கையில போடக்கூடியது 3வது மாசம் நம்ம RDBK-ங்கிறது. 56வது நாள் வந்து நீங்க லசோட்டாவும் கொடுக்கலாம், இல்லைன்னா R2B-னு ஒரு தடுப்பூசி இருக்கீங்க. இது ரெண்டு தடுப்பூசியில ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம்.
1: சிறப்புங்க.
0: இது போக இவங்களுக்கு அந்த தடுப்பூசி அட்டவணைய வருடாந்திரம் பின்பற்றணும். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை போய் நல்லா இருக்கும் போதே கோழிகளை அந்த ரெக்கையில போட்டு வந்துட்டாங்கன்னா அந்த நோய் வர்றதில்ல.
1: சரிங்க.
0: இப்ப நம்ம பல்கலைக்கழகத்துல குறுணை வடிவ தடுப்பு மருந்து தயாரிக்கிறாங்க. இந்த ராணிக்கட் நோய்க்கு இன்னொரு 1 மாதத்துல வந்துடும். நீங்க எங்களை தொடர்பு வச்சிருந்தாங்கன்னா அது எப்படின்னா தீவனத்திலேயே போட்டுடலாம். இந்த பொட்டுக்கள்ல சைஸ்ல இருக்கீங்க.
1: சரிங்க.
0: இது ஊசி போடுறது சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அத வந்து மாத்திரைகளா கொடுக்குறாங்க. 1 மாதம் இல்ல 2 மாதத்துலயே வந்துடும் நாங்க அக்டோபர் கடைசியில.
1: சரிங்க.
0: இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லிடலாம். 25 சேர்ந்தது ஒரு குப்பி, 25 சின்ன மாத்திரைகளா இருக்கும்.
1: நல்லதுங்கய்யா. வந்ததுக்கு பிறகு அவங்க வாங்கி பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோங்கய்யா. அந்த நிகழ்ச்சியில சிறப்பான கேள்வி கேட்ட ஒரு நேயரை முத்தான நேயரை தேர்ந்தெடுத்து அவங்கள வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைப்போம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியினுடைய முத்தான நேயர் நாமக்கல் மாவட்டம் சின்னமழனி முருகேசன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோங்கய்யா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து நிறைய தகவல்களை தந்தீங்கய்யா. நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிங்கய்யா.
0: ரொம்ப சந்தோஷம். என்னோட தொலைபேசி என்ன திருப்பி வேணா சொல்ல சொல்லிடுறேன்.
1: சரிங்கய்யா. நிகழ்ச்சியினுடைய நேர்களை சொல்லிடுவாங்க. நன்றிங்கய்யா. மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

கோடை பண்பலை 100.5 வானவில் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்துக்களை கேள்விகளை எடுத்துரைத்த நாமக்கல் முருகேசன் அவர்களை முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எல்நினோ காலங்களில் நாட்டுக்கொழிகளில் ஏற்படும் நோய்களும் தீர்வுகளும் பற்றி விளக்கம் அளித்தார் சிறப்பு விருந்தினர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பி புவராஜன் அவர்கள். நெறியாளுகை செய்தார் செல்வபாலா. நிகழ்ச்சி பொறியியல் நுட்பம் பிஜு பி வி நாகராஜ் மணிவண்ணன். கணினியாக்கம் செந்தில் சீதாராமன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி சங்கர் கணேஷ். இனி கோடை பண்பில் 100.5 திரையுலக கலைப்பயணம் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியாவுக்கு 2 தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன. மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கம் வென்றுள்ளது. தங்கம் வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. பாதுகாப்பு தளவாட தொழில் துறையில் இந்தியாவும் தென்கொரியாவும் நல்லுறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளன. பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன்

கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். கலைப்பயணம், கலை இந்த உலகத்துல எல்லோருக்குமே பிடிச்ச விஷயம். ஏன் பிடிக்குது அப்படின்னு காரணத்தை தேடி பார்த்தோம்னா, அந்த கலையால நாம மகிழ்ச்சி அடைறோம், அந்த கலையால நாம அமைதி அடைறோம், அந்த கலையால நாம ஆறுதல் அடைறோம். அதனால கலைகள் மீதான ஈர்ப்பு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. எவ்வளவோ கலைகள் இருக்கக்கூடிய வேளையில திரைப்பட கலை சார்ந்த கலைஞர்களை மட்டும் எப்பொழுதுமே இங்க அதிக அளவுல அறிந்து வைத்திருக்கிறது இந்த உலகம். திரைப்படம் சார்ந்து இயங்கக்கூடிய கலைஞர்கள் கிட்ட அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி, அவங்க கலைப்பயணம் எப்படி தொடங்குச்சு, எங்க நகருது, எப்படி இந்த வாய்ப்பின் மூலமாக தன்னுடைய கலைத்திறமை அவங்க வெளிப்படுத்தினாங்க போன்ற பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய நிகழ்வுதான் கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம். இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி யாரோடு சந்திக்கவிருக்கிறது அப்படின்னா, சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக அமையவிருக்கிறது. ஆம், திரைப்பட குணச்சித்திர நடிகரான கருப்பு நம்பியார் அவர்களோடு பல கேள்விகள் இன்னும் கேட்கப்பட்டிருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான பதில்களை அவர் இன்னும் சுவை மிகுந்து இந்த பகுதியில தந்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைய தினம் கருப்பு நம்பியார் அவர்களினுடைய நேர்காணலின் 2 பகுதியை தான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம். கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ மாற்றான், அப்புறம் பாத்தீங்கன்னா சார்பட்ட பரம்பரை, காலா திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
1: இப்ப 2 வெப்சீரிஸ் போகுதுன்னு பேர் வைக்கல, பட் ஆனா பாக்கெட் நாவல்னு ஒரு படம் பண்ணிருக்கேன், நம்ம தியாகராஜன் குமாரராஜா சார் படம், ஆரண்யகண்டம் சூப்பர் டீலக்ஸ் எடுத்தாருல.
0: ஆமா ஆமா,
1: அவருடைய அடுத்த படம் பாக்கெட் நாவல். அந்த படத்துல ஒரு 3 மணி நேரம் ஒர்க் தான் பண்ணிருக்கேன், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இம்பார்ட்டண்டா இருக்கும் படம், வந்து பாத்துட்டு சொல்லுங்க. பாக்கெட் நாவல் சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் ஹீரோவா நடிக்கிறாரு. அந்த படம் மேபி நவம்பர் ஆர் டிசம்பர்ல வரும்னு நினைக்கிறேன். ஒரு சின்னதுதான், பட் ஆனா நல்லா டைரக்டர் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான் கொடுத்துருக்காரு. அது அது அது வந்தா கொஞ்சம் வேற மாதிரி என்னை யோசிப்பாங்கன்னு தோணுது. இந்த போலீஸ் வந்து கன்வெர்ட் ஆடுவேன்னு நினைக்கிறேன், வேற கேரக்டர்கள் கன்வெர்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த படம் வந்துச்சுன்னா.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா,
1: இதெல்லாம் பண்ணுவானா
0: கருத்துகளை அந்த சூழலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் கிடைக்கிறது

0: திரைத்துறைக்கு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த மாதிரி நபர்களை அதுக்கு தந்தாற் போல கதைகளை பயன்படுத்தி அந்த ஆற்றலை வெளிவாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த கதை வந்து அற்புதமாக வெளிவந்துடும், அந்த காட்சி அமைப்புகள் அற்புதமா வெளிவந்துடும். அதனால உங்களுக்கு அது மாதிரி பயன்படுத்தக்கூடிய நபராக நீங்க இருக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய எண்ணம். ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். மிக முக்கியமாக சொல்லணும்னா, நீங்க டப்பிங்கை பத்தி சொன்னீங்க, இதற்கு முன்னாடி நீங்க டப்பிங் ஆர்டிஸ்டா தானே இருந்தீங்க? அதாவது இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி டப்பிங்ற ஒரு மிகப்பெரிய ஒரு
1: டப்பிங் மெம்பரா இருந்து டப்பிங் நிறைய படங்கள் பேசியிருக்கிறேன். இப்ப கூட இந்த மாசம் ஏதோ ஒரு ரிலீஸ் ஆக போகுது, துல்கர் சல்மான் படம், தெலுங்கு படம் என்ன, அதுல ஒரு ஹீரோயின் ஃபாதர் கூட
0: பேசியிருக்கேன்.
1: ஆதியார் அப்ப நிறைய படங்கள் பேசியிருக்கேன். ஆதியார் அது இதுன்னு வரும் தெலுங்கு படங்கள், நம்ம தமிழ் படம் டப்பிங், டப்பிங் பணிகள் எங்களை கொஞ்சம் அந்த சோதனை காலகட்டங்கள்ல இருந்து
0: காப்பாற்றும்.
1: எல்லா படமும் நமக்கு கூப்பிடவும் மாட்டாங்க, எல்லா படம் கூப்பிடுற படமும் நம்ம நடிக்கவும் மாட்டோம். அது ஒரு
0: இம்சை
1: நமக்கு பிடிக்கணும், அது அதை விட கொடுமை. அதனால இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்றப்ப டப்பிங் வந்து என்ன கூப்பிட்டாலும் பண்ணலாம், அங்க போயிட்டு காமெடியாவும் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். டப்பிங் தானே பேசுறோம், வாய்ஸ் தானே பேசுறோம், அது என்ன கேரக்டருக்கு எப்படி என்னமோ பேசிடலாம். பட் நடிக்கிறப்ப ரொம்ப சின்சியரா நமக்குன்னு ஒரு ஸ்கோப் இருந்தா தானே நடிக்க முடியும். அதனால அந்த ஒரு தெய்வங்களை இந்த டப்பிங் வந்து சரியட்டுது அப்பப்ப, இந்த வாழ்வாதாரங்களையும் பல விஷயங்களையும். பட் உண்மைதான், டப்பிங் வந்து ஒரு மிகச்சிறந்த நுட்பமான கலை தான். ஏன்னா டப்பிங் பேச தெரிஞ்சா நடிக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கு, அதுல 100% உண்மை. டப்பிங் ஆர்டிஸ்ட் நடிக்கிறது இன்னும் இலகுவா இருக்கும் நடிக்கிறது, அது யாரா இருந்தாலும்.
0: அற்புதம், அற்புதம், ரொம்ப அழகான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களை உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். திரைப்பட நடிகரான திரு கருப்பு நம்பியார் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சென்னையில நீங்க ஆரம்ப காலகட்டத்துல திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரு, ப்ரீ லான்ச், ஆடியோ லான்ச்ங்கிற மாதிரி உங்களுக்கும் வந்த உடனே எப்படி மெரினா கூட உங்களுக்கு தொடர்பு உண்டோ, அதே போல திரைத்துறைக்கு முன்னாடி ஹார்பரோட உங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டு, அந்த கதை பற்றி.
6: அது வந்து காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருந்தேன். முடிச்சுட்டு அப்ரண்டிஸ் அங்க போட்டாங்க ஹார்பர்ல, மெட்ராஸ் ஹார்பர்ல. அங்க அப்ரண்டிஸ் பண்றப்ப அந்த அப்பதான் அந்த பாரிஸ் ஸ்கேனர் அப்படி இந்த பீச் ஓரம் அப்படியே போயிட்டு இருக்கிறது. ஒரு 2 வருஷம் அப்படியே அப்ரண்டிஸ் சென்னை ஹார்பர்லயே போனுச்சு. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டாவும் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே இருக்கிறப்பே வடபழனி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், கோடம்பாக்கம் வடபழனி வந்து. அப்பதான் எங்க ஊருக்கார் புகழேந்தியா மீட் பண்ணி, இந்த மாதிரி நம்ம ஊருக்கார் ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் பாருன்னு ஒருத்தர் சொல்லி. அதுக்கு மேல 2 வேளையும் என்னால பார்க்க முடியல சீரியஸா. அதாவது ஜாப் பார்த்துட்டு சனியா போய் சினிமா சான்ஸ் தேடுறது, அப்புறம் கேப் கிடைக்கிறப்ப போறது வந்து செட் ஆகல எனக்கு உண்மையாலுமே. ஏன்னா அப்புறம் இங்கே வேலையிலயும் சின்சியரா இருக்க முடியல, அப்புறம் வாய்ப்பு நமக்கு இதா உள்ள. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல டிசைட் பண்ணிட்டோம், சினிமாவா இல்ல வேற லைஃபா அப்படின்னா, சினிமாங்கிறப்ப வேலையை விட்டுட்டு தான் ட்ரை. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம், யாரு பேருன்னு தெரியாத கல்யாண வீட்டுல போய் எவ்வளவோ கல்யாணத்துல சாப்பிட்டுருக்கோம். எல்லாரும் பண்ணிருக்காங்க, நாங்களும் பண்ணிருக்கோம், கல்யாண வேலைகளுக்கும் போயிருக்கோம். அப்படியே
5: புரியுது புரியுது புரியுது. ஆனா இந்த முடிவை வீட்டுல எப்படி ஏத்துக்கிட்டாங்க?
6: வீட்டுல எல்லாம் என்ன பண்றேனே தெரியாது, எல்லாருக்கும் அங்க எல்லாரும் வேலையில இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ல, அதனால யாரும் நம்மளை பத்தி எதுவும் கண்டுக்கல. ஓரளவு அவனுக்கு செட்டில்டா இருக்கிறதுனால என்ன தனி தெளிச்சு விட்டாங்க, அதனாலதான் நான் இங்க ஃப்ரீயா இருந்து இவ்வளவு தூரமாவது வர முடிஞ்சது. மத்தபடி மகனே உன்னை நம்பிதான்டா நாங்க இருக்கிறோம்னா என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சிருக்க முடியாது.
5: அப்போ
6: கொஞ்சம் வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீடம் தான், போய் தொலை அப்படின்ட்டாங்க.
5: நிறைய திரைக்கலைஞர்களை அல்லது கலை சார்ந்த நபர்களை பார்க்கும் போதும் பேசும் போதெல்லாம் பெரும்பாலும் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை, இந்த சொல்லாடலை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதாவது குடும்பத்து கூடயோ எது கூடயோ ஒரு பிணைப்பு இல்லாம இருந்தா தான் அந்த கலைத்துறையில மிகப்பெரிய அளவா மேல வளர முடியும், வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை, பின்புல வாழ்க்கையானது எடுத்துக்காட்டுது. உண்மை அப்படித்தானோ? ரொம்ப பிணைப்பா இருந்தோ அந்த திரைத்துறையில
6: இருந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. பர்டிகுலரா சினிமா எனக்கு தெரிஞ்சு, இப்ப ஃபேமிலியா இருக்கிறவங்க கூட தனியா தான் இருப்பான், அது எப்படியோ ஃபேமிலி ஆயிருப்பான் அப்படிதான் சொல்ல முடியுமே ஒழிய, நீங்க அவ்வளவு இதெல்லாம் இருந்துகிட்டு அந்த கலையை நீங்க பெரிய மிகப்பெரிய சக்சஸ் பண்ண முடியாது. இங்க ஃபேமிலியா இருக்கிறவங்க கூட தனியா தான் இருப்பான், ஏன்னா பொருளாதாரம் இருக்கும், என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம அப்படி ஒரு பேச்சுலர் மாதிரி இருந்துகிட்டு இந்த கலையை அப்படி ஒரு சுட்டு போட்டா மட்டும்தான் இது கலை கைக்கு வரும். மத்தபடி ஆபீஸ் டூட்டு மாதிரி 9 to 5 மாதிரி அங்க போயிட்டு இவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருந்தா இதுல ஒரு சீன் கூட எழுத முடியாது, ஒரு சீன் கூட நீங்க பண்ண முடியாது. அது வேற வழி இல்ல, ஏதாவது ஒரு சாப்பு இருக்கதானே செய்யும் எல்லா வேலைக்கும், ஒன்னு இழந்தாதானே ஒண்ணு. இல்ல பர்டிகுலரா ஃபேமிலிங்கிறது அதுக்காக என்ன இருக்கிற ஃபேமிலியை பூரா விட்டுட்டு அப்படி கிடையாது. லோன்லினஸ்ஸா இருந்தா மட்டும்தான் இது வரும், கைக்கு வரும். ஒரு மாதிரி ட்ரீமா இருந்தா ஒரு கனவு எப்படி காணுவீங்க? கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா தானே காண முடியும். 24 hours மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்தா எப்படி நீங்க ஏதாவது எக்ஸிட் பண்ண முடியும்? வேற மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணலாம், வேற மாதிரி ஒன்னு பண்ணலாம்னு கனவே காண முடியாது. அப்புறம் எங்க நடைமுறைப்படுத்துறது?

கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுருக்கிறோம். திரைப்பட நடிகரான திரு கருப்பு நம்பியார் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க இப்போ ஓரளவுக்கு தமிழகம் முழுக்க திரையுலகம்

0: அறிந்திருக்கக்கூடிய உலகம் முழுக்க நீங்க நன்கு தெரிந்த முகமா இருக்கிறீங்க. உங்களை பார்த்த உடனே ரசிகர்கள் எல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. உங்களுக்கென்று உங்களுடைய காட்சிகளை ரசிப்பதற்கென்று ரசிகர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். என்னைக்காவது ஒருவேளை நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த உதவி இயக்குநராக இல்லாம இப்படி வந்திருக்கிறோமே, ஒருவேளை அது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாமோ அப்படின்னோ, அல்லது வந்தது ஒரு விதத்தில் நல்லதானோ அப்படின்னு இது தொடர்பான மனசுக்குள்ள சில எண்ணங்கள் ஏற்பட்டது உண்டா?
1: இல்ல இல்ல, இது நீங்க இப்ப டப்பிங்கா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், இந்த மூணுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். எனக்கு வந்து ஒரு அந்த நேரத்துல ஒரு தெளிவான அட்வைஸ் இருந்தார் புகழேந்தின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்ததே 30 வயசுலதான், அதாவது சினிமா ட்ரை பண்றதே 30 வயசுலதான். ஏன்னா நிறைய பேர் 18 வயசுலேருந்தே ட்ரை பண்ணுவாங்க, 20 வயசுலேருந்தே ட்ரை பண்ணுவாங்க. நான் வந்ததே 30 வயசுங்கிறப்ப அப்படி என்னுடைய உருவம் இருவெல்லாம் பார்த்துட்டு, இன்னும் நீ இன்னும் 10 வருஷம் செலவு பண்ணுண்டா, அது எவனாவது ஒருத்தன் ஏதாவது வருவான், யார்கிட்டயுமே ஒர்க் பண்ணாம டைரக்டர் ஆகும், அதெல்லாம் ரேர் கேஸ், நம்ம கொஞ்சம் பிராக்டிகலாவே யோசிப்போம் சொல்லி அந்த மாதிரி பேசிதான் என்ன இது பண்ணாங்க. அந்த நமக்கு அந்த டைரக்டர் சென்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு டைரக்டர் ஒரு சீன் சொல்லாருன்னா நம்ம உடனே அதை உள்வாங்குறோம். நீங்க டைரக்டர் சென்ஸ் இல்லாமலாம் நடிக்கவே முடியாது. நீங்க நீங்க எல்லா படத்துலயும் எல்லா சீனையும் எல்லாரும் நடிச்செல்லாம் காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே போவாங்க, பேப்பர் கொடுப்பாங்க, பண்ணா அப்ப நமக்கு அது ஒரு டைரக்டர் சென்ஸ் இருந்தா தானே அதை நீங்க உள்வாங்குவீங்க. ஓ, நம்ம இப்படி பேசணும் மாட்டுக்கு, நம்ம இந்த மாதிரி அடக்கி வாசிக்கணும், இல்ல நம்ம வந்து ஒரு ரஃப் கேரக்டர், இல்ல நம்ம ஒரு காமெடியான இதுங்கிறது பேப்பரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு டைரக்டரோட சென்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க நல்லா நடிக்க முடியும். பட் எல்லாத்துக்கும் உதவியா தான் இருக்கு, ஒரு ஏக்க இருக்குதா செய்யும். ஒரு பிலிம் பை பாரதி ராஜா, முதல் மரியாதை, கடலூருக்கு, இதெல்லாம் தானே மணிரத்னம் பிலிம் பை மணிரத்னா, இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ஒரு வரும், நம்மளும் ஒண்ணு பயலாம், பட் அப்படியே ஓட்ட வேண்டியதான் இருக்கும், சின்ன ஏக்க இருக்கும், பட் இருந்தாலும் சரி நடிக்கிறோம் ரைட் அப்படின்னு போக வேண்டியதான்.
0: ஊருக்கு அப்பப்போ வருவீங்களா, இல்ல என்னைக்காவது விசேஷத்தை வர்ற வழக்கமா?
1: இல்ல, வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை தான், கடந்த 20 வருடங்களாவே.
0: திருவிழாவுக்கு மட்டும்
1: மிக முக்கியமான நிகழ்வுனா மட்டும் ஒரு வாரம் இருப்போம், மத்தபடி எல்லாம் போனா 2 நாள் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துற மாதிரிதான் இருக்கு.
0: எப்படி கொண்டாடுறாங்க?
1: போயிட்டு இருக்கு 20 வருஷமா, அப்படிதான் போகுது. இங்கே பழக்க வழக்கங்கள் எல்லாமே இதாயிடுச்சா நமக்கு, அங்க போனா இப்ப ஒரு அந்நியமா தான் இருக்கு. சும்மா இங்க மெட்ராஸ்லுக்கு வெறுப்பேற்றதா சொல்லலாம், எங்க ஊரு, எங்க நாங்க சவுத்து தெற்கு அப்படி இப்படின்னு. உண்மையாலுமே மெட்ராஸ் விட்டுலாம் போய் வாழவே முடியாது, மெட்ராஸ் தான் எங்களுக்கு அம்மா அப்பா மாதிரி.
0: சரி சரி சரி. இல்ல இப்ப ஊர்ல எப்படி உங்களை பாக்குறாங்க? அந்த
1: நல்லா மகிழ்ச்சி தான், அதெல்லாம் எனக்கு உடனே போன் வந்துடும். எல்லாத்துலயுமே ரீல்ஸ் பார்த்தா கூட வந்துடும், ரீல்ஸ்ல கூட சில நேரம் ஏதாவது சீன் போடுவாங்க, ஏ இப்பதான் பார்த்தேம்மா, அதை ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவாங்க, எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. நல்லா மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி தான். ஏதோ போனா உருப்படாம போயிட்டாலும் யாரும் சொல்லல, போனா ஏதோ நல்லா பண்றாயா, நல்லா பண்றான் அந்த பையன், நல்லா பண்றான் அந்த ஆளு, இல்ல நல்லா பண்றாரு அவரு, இப்படிதான் வருதே கமெண்ட் சொல்லி யாரும், யார் இவன் போயிட்டு போனானே என்னதான் ஆனான்னு, என்ன ஆனான்னு தெரியலங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது.
0: ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அநேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
1: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். திரைப்பட நடிகரான திரு கருப்பு நம்பியார் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லா கேள்விகளுக்கும் சிரிச்சுக்கிட்டே பதில் அளிக்கிறீங்க, எவ்வளவுமே நேர்மறையாகவே நீங்க அணுகிறீங்க. ஆனாலும் இருந்தாலும் இந்த கலைப்பயணம், இந்த நீண்ட நெடிய பயணத்துக்குள்ள நான் பார்க்கும்போது பல வடுக்களும் பல கஷ்ட நஷ்டங்களும் தாண்டிதான் இந்த சிரிப்பு நீங்க உதிர்க்கிறதா என் மனசுக்கு படுது. எப்படி கலைப்பயணம் உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருந்ததா அல்லது கொஞ்சம் கடினமாக இருந்ததா? இதெல்லாம் கடந்து வந்த பிறகு இந்த சிரிப்பை உதிர்க்கிறீங்களா? எப்படி இந்த கலைப்பயணம் உங்களுடைய வாழ்க்கையில?
4: இல்ல, கடந்து வந்த பிறகுதான் சிரிக்கிறேன். கடந்து வந்த பிறகுதான் இந்த சிரிப்பு. இது வந்து சிரிப்பு வந்து இது வந்து என்ன, இது அழுவ முடியாதே.
3: வானொலி நிகழ்ச்சியில கேக்குறீங்களா?
4: ஆமா, கடந்து வந்த பிறகு வர சிரிப்பு தான்.
3: இல்ல, அதுக்குள்ள தெரியுது எவ்வளவோ வலி, கஷ்ட நஷ்டங்கள், அவமானங்கள் கடந்து வந்த பிறகு இந்த வெற்றி வாய்ப்பை பெற்ற பிறகு அழ தோணாது. கண்டிப்பா ஒரு சிரிப்பு தான் வரும். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு அழுகு இருக்கும், அது தெரிகிறது உங்களுடைய பேச்சுல. அதனாலதான் கேட்டேன்.
4: உண்மை, உண்மை, 100% உண்மை. எனக்கு இல்ல, என்ன மாதிரி சின்சியரா இருக்கிற எல்லாருக்குமே அது இருக்கும்.
3: ஐயா, நீங்க அடிக்கடி சொல்றீங்களே சின்சியரா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை, சின்சியரா இருக்கனால பிரச்சனை. ஏன் சின்சியரா இருந்தா அந்த கலைஞனை கொண்டாடத்தானே வேணும்? ஏன் அந்த கலைஞன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்?
4: இல்ல இல்ல, அது சில நேரங்கள்ல இந்த இதெல்லாம் கொஞ்சம் நம்ப வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் பதிஷ்டம், ஜாதகம், இந்த மாதிரிலாம் ஒரு இது தேவைப்படுது. அதாவது உழைக்கிற எல்லாருமே பெரிய ஆள் ஆயிடுறது இல்ல.
3: நிச்சயமா, உண்மைதான்.
4: அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம வந்து உழைப்ப குறை சொல்ல, உழைக்காம யாரும் இருக்க முடியாது. பட் என்னன்னா, நம்ம உழைப்பு நம்ம இதையும் தாண்டி ஏதோ ஒரு மேஜிக் தேவைப்படுது. அப்ப அது கிட்ட போறதுக்கு அந்த ரொம்ப ரொம்ப சின்சியரா இருந்தா மட்டும்தான் நீங்க அதை தொட முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா, அவர் வரல, இவர் இல்ல, அவர் டேட் இல்ல, சரி அப்புறம் யாரு, போயே ஆகணும், எவனை போடலாம், அப்ப அப்படிதான் வாய்ப்பு கிடைக்குமோ இல்லைய. நம்ம உருவத்தை யோசிச்சுலாம் யாரும் பெருசா எழுதி ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சோ நீங்க அப்ப சின்சியரா இருந்தா மட்டும்தான் சைக்கிள் கேப்ல போய் வெண்டை கழட முடியும். சின்சியரா இல்லைன்னா அங்க போய் பெண்ணா துரத்தி விட்டுருவானுங்க. சின்சியருங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு ஜாலியா இருந்தாலும் இருக்கலாம், பட் வேலைன்னு வந்துட்டா அதுல கரெக்டா இருக்கும். நீங்க கரெக்டா இருந்தா மட்டும்தான் கரெக்டா, கரெக்டான நுக் அண்ட் கார்னர், அந்த அம்பு அந்த காம்பு, அம்பு காம்பு இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க சினிமாவிலையும் சரி வேற எதுலயும் இருந்தாலும் சரி சைன் பண்ண முடியுமோ ஒழிய. சும்மா 10/11 என் புருஷன் கச்சேரிக்கு போறாங்கிற மாதிரி எல்லாம் போனா அதெல்லாம் வந்து ஏதோ ஓட்டலாமே ஒழிய ஒரு இதாக முடியாது. ஒரு தனித்தன்மையோட நம்ம இருக்க முடியும். எல்லாரும் நடிகர்கள் தான், எல்லாரும் டைரக்டர் தான், ஆனா யாரோ ஒரு சில பேரை தானே நம்ம ஐடென்டி

0: பண்றோம்.
1: நிச்சயமா
0: அது அது வந்து அந்த வேலைக்கு தான், இந்த வேலைக்கு கிடைக்கிற புகழுக்கு தானே ஒழியா. அப்ப அந்த வேலை இந்த ஒரு வேலை எல்லாம் லட்சுன்னு பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா துல்லாத மனம் துள்ளு ஒரு படத்துல ஒருத்தர் அந்த மணிக்கூண்டு காமெடி பண்ணிருப்பார் சார், ஒரு நடிகர். அவர் வந்து இறந்துட்டாரு அடுத்த வருஷமே பாவம்.
1: பட் ஆனா
0: இன்னமும் அந்த காமெடி போட்டாலோ இது பண்ணாலும் அந்த வேலை வந்து அந்த சீனை நிக்க வைக்க இன்னமும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆகுது அந்த படம் வந்து. ஆனா அந்த ஐசோஸ் மணிக்கூண்டு காமெடிய டிவில இப்ப போட்டா கூட அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அந்த காட்சி அந்த சீனுக்கு அவ்வளவு சின்சியரா இருந்ததுனாலதான் அந்த சீன் எடுபட்டுச்சு. சின்சியரா இருந்தா மட்டும்தான் ஒரு சீன் எடுபட முடியும், ஒரு சீன் நல்லா வரும். மத்தபடி நாம்கியா வாசியா அப்படியே வந்து ஓபி எல்லாம் அடிச்சாலும் அது வர சீனாவும் வராது, படமாவும் வராது.
1: ரொம்ப அழகான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இது உங்கள் கோடை 105.5 கலை பயணம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
1: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். திரைப்பட நடிகரான திரு கருப்பு நம்பியார் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ திரைப்படங்கள் இப்ப நீங்க நடிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 30-40 திரைப்படங்களுக்கு மேல நீங்க நடிச்சிட்டீங்க. மனசுல நிக்கிற கதாபாத்திரம், நான் நடிச்சல இந்த கதாபாத்திரம் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, ரொம்ப நினைவுல இருக்குங்க நான் பண்ண கதாபாத்திரங்கள் அப்படின்னா, அது எந்த திரைப்படத்துல இடம்பெற்ற கதாபாத்திரம்?
4: எனக்கு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல வந்தது படித்துறின் ஒரு படத்திலேயே நல்ல ஒரு முக்கியமான ரோல், நெல்லை சுகா சார் தான் டைரக்டர். அது ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கதா பாத்திரம், பட் அந்த படம் வரல, அது ஒரு மன கஷ்டம். அடுத்தது மாத்தியோசின்னு ஒரு படத்துல பிச்சைக்காரனா பண்ணிருப்பேன், நந்தா பிரியசாமி சார் டைரக்டர். அந்த படம் எனக்கு கொஞ்சம் நல்ல பேரை வாங்கி கொடுத்தது, அதுவும் எனக்கு நிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஏன்னா பிச்சைக்காரனா பட முடியாது நம்ம. சேதுபதி ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெகிழ்வான, அதுன்னா குயின் வெப் சீரிஸ், குயின் அந்த ஜெயலலிதா அம்மாவோட வாழ்க்கை வரலாறு, ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க, கௌதம் மேனன் சாரு, பிரசாந்த் கெடா டைரக்டர், பிரசாந்த் இயக்குன வெப் சீரிஸ் குயின்னு சொல்லிட்டு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்த கேரக்டர், சையதுன்னு ஒரு கேரக்டர். அப்புறம் இறைன்னு வெப் சீரிஸ், கொடைக்கானல்ல இருந்த 30 நாள் இறை வெப் சீரிஸ் சரத்குமார் சார், இந்த கடாரம் கொண்டான் டைரக்டர், பூங்காவனம் டைரக்டர் ராஜேஷ் சார் பண்ணது, கொடைக்கானல்ல வராக வெளிக்கு பக்கத்துல தான் தங்கியிருந்தோம், கிட்டத்தட்ட 1 மந்த் கொடைக்கானல் ஷூட்டு. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர், மணியின் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர். இருக்கு நிறைய, இருக்கு நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப இந்த பாக்கெட் நாவல் பண்ணல, ஒரே நாள் வேலை தான், ஆனா ரொம்ப நெருக்கமான கேரக்டர், இருக்கும் ஒரு 10 ஒரு 5 நல்ல நெருக்கமா இருக்கும், 5 நம்ம வந்து அப்புறம் ஏதோ ஒண்ணு போய்தான் ஆகணும்.
3: இல்ல நீங்க சொன்னதுனால அந்த கேள்வி கேட்கிற, இது வழக்கமாக நேர்காணல்ல பல இடங்களில் இடம்பெறக்கூடியதான், ஆனா தொடர்ந்து திரைத்துறையில இந்த சொல்லாடல் திரும்ப திரும்ப வர்றதுனால உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன கலைஞனுக்கு எப்பொழுதுமே இந்த முதல் பட வாய்ப்பு, எப்ப பார்த்தாலும் இந்த டிராப் அவுட் ஆகிறது நிறைய பேருக்கு நடக்குதே, என்ன அது? அது என்ன எழுதப்படாத விதியா திரைத்துறையில?
4: அப்படிதான் நானும் நினைக்கிறேன். இல்ல ஏன்னா சில நேரங்கள்ல அது சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே விட தெரிஞ்சா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம்ல, ரொம்ப பெரிய ஆள் ஆயிடும், கடவுள் ஆயிடுவோமே. சில இதுக்கெல்லாம் விடையே தெரியல, என்னன்னே தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒகேனக்கல்ல போய் ஒரு படம் பண்ணோம், அவ்வளவு சின்சியரா பண்ணோம், இன்ன வரைக்கும் வரல, ஏன்னு எங்களுக்கும் தெரியல. அதே மாதிரி ஒரு சில படங்கள்லாம் சென்சார் ஆகி நல்லாவே இருக்கும், நல்ல ப்ரொடியூசர், நல்ல டைரக்டர் தான், ஆனா அப்படியே வச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும், நம்ம அவ்வளவு சின்சியரா பண்ணிட்டு அப்படியே இருக்கே அப்படின்னு. அது சில நேரங்கள்ல புரியல, என்னன்னே அது நியாயம் என்னன்னு புரியல, எனக்கு மேலும் தெரியல. இருக்கு அந்த மாதிரி, இருக்கு எனக்கு நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள்லாம் நடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிற படங்கள் இருக்கு.
3: அடுத்த கட்டமாக உங்களுடைய திரைத்துறை வாழ்க்கையில கலைப்பயணத்துல என்ன மாதிரியான அடுத்த பயணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க தயார் பண்ணிருக்கீங்க?
4: இல்ல அது காலம் கொடுக்கும், எல்லா விதமான கேரக்டர்களும் காலம் கொடுக்கும், நம்மளையும் ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். எல்லா விதமான கேரக்டர்களும் பண்ணோம், மனிதர் மனித உணர்வுகள் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கேரக்டர்களும் பண்றதுதான் என்னுடைய ஆசை.
3: காவல்துறை அதிகாரி,
4: மனிதனுடைய குரூர சிந்தனை, மனிதனுடைய நல்ல சிந்தனை, மனிதனுடைய தியாக சிந்தனை உள்ள அத்தனை விதமான கேரக்டர்களும் நடிக்கதான் ஆசலம். இப்படி ஒரு நல்லவன், இப்படி ஒரு கெட்டவன், ஏ இப்படி ஒரு காமெடியான ஆள், இப்படி ஒரு இது, இப்படி ஒரு லூசு, இப்படி ஒரு பிராந்து, இப்படி ஒரு மக்கு, இப்படி எல்லாமே பண்ணும்.
3: இது வித்தியாசமா இருக்குது உங்களுடைய சிந்தனை எல்லாம், ஏன் இதுல எங்க நீங்க இருந்து யோசிக்கிறீங்க?
4: இல்லடா அப்படியே பேசுறப்ப வர்றதுதான் ஃப்ளோல.
3: இல்ல இல்ல, பொதுவா கலைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க, இல்ல பேசவே மாட்டாங்க, இல்ல ரொம்ப இயல்பா பேசுற நபர்களை பார்க்கறது ரொம்ப இதா இருக்கு. எப்பவுமே நீங்க இப்படித்தான் பேசுவீங்களா நண்பர்கிட்ட, அல்லது திரைத்துறை படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடங்கள் இப்படித்தான் இருப்பீங்களோ இயல்பாக?
4: ஆமா ஆமா, கொஞ்சம் இதாதான் இருப்பேன், ஜாலியா தான் இருப்பேன், நகைச்சுவையா தான் பேசிட்டு இருப்போம்.
3: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அநேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். ஓ

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இது ஒரு நேயரோட கேள்வி. எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து 38 வாரம் ஆகுது, ஆனால் பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் மாதமாக போக போக என்னால் பிரெக்னன்சி கண்டினியூ பண்ணுறது எப்படா டெலிவரி ஆகும்னு தோணுது. அதனால் நமக்கு பிரசவ வலி இயற்கையாகவே ஃப்ரண்ட்டில் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. நார்மலாகவே பிரெக்னன்சி டைம் கண்டினியூ ஆகும்போது கடைசி மாதங்களில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுறது ரொம்ப காமனான விஷயம் தான். உங்களுக்கு சிரமம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னா

0: இயற்கையாக பிரசவ வலி வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சில சமயம் டாக்டராக பார்த்தீங்கன்னா ரொம்ப கால் வீக்கம் அதிகமாக இருக்கு, ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, சக்கரை அதிகமாக இருக்கு, அப்படி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருந்ததுன்னா டாக்டரே அந்த பிரசவ வலியை ஃப்ரண்ட்ல வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ஏற்பாடு பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வாக்கிங். வாக் பண்ணுறதுல நிறைய ஸ்டடீஸும் சொல்லுது 30 நிமிஷம் ஒரு வாரத்தில் ஒரு 3 தடவையாவது 30 நிமிஷம் நடந்தீங்கன்னா பிரசவ வலி சீக்கிரமாக வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்டடீஸ் 2022 இந்த ஸ்டடி வந்துச்சு. இந்த ஸ்டடீஸ் மூலமாக வாக் பண்ணுறதே உங்களுக்கு பிரசவ வலியை முன்கூட்டி வர வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நிப்பிள் ஸ்டிமுலேஷன். நிப்பிள்ங்கிறது அப்படிங்கிறதுனா பிரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த மார்பு காம்புகள் இருக்கு இல்லையா, மார்பு காம்புகளை அந்த காம்புகள் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியோலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு வட்டம் ரீஜனை, இந்த ரெண்டு ரீஜனையும் ஸ்டிமுலேட் பண்ணுறதின் மூலமாக பிரசவ வலி ஃப்ரண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது பிரெயினில் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் கர்ப்பப்பையை சுருங்க வச்சு உங்களுக்கு பிரசவ வலியை ஃப்ரண்ட்ல ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது செக்ஷுவல் லைஃப்ல இருக்கிறது. நிறைய பேர் அந்த காலத்து பாட்டில சொல்லுவாங்க ஃபேமிலி லைஃப்ல இருக்கும்போது பிரெக்னன்சி எப்போ இருக்கும்போது பிரசவ வலி சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு. இதுக்கு சயின்டிபிக் பேஸ் இருக்கா, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஸ்பெர்ம்ல ப்ராஸ்டோகிளாண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு, அந்த கெமிக்கல் கர்ப்பப்பை வாயை சாஃப்ட் ஆக்கும், அதனால சீக்கிரமாவே பிரசவ வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்க டாக்டருடைய கன்சல்டேஷனோட இது பிரசவ வலி ஃப்ரண்ட்ல வரலாமா நமக்கு அப்படின்றத கன்சல்ட் பண்ணிட்டு நமக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணா இன்னும் பெட்டரான விஷயமா இருக்கும். நாலாவது ஒரு உணவுகள். உணவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இல்லை ஒரு பைனாப்பிள் ஒரு ஸ்பைசி ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து சாப்பிட்டா வந்து பிரசவ வலி ஃப்ரண்ட்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு எதுக்கும் பெரிய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எதுக்கும் பெருசாக இல்லை. பட் ஸ்டில் இதெல்லாம் டேஸ்டான உணவுகள் தான், சாப்பிட்றதுனால தப்பு ஒன்றும் இல்லை. அதே சமயம் பிரசவ வலி ஃப்ரண்ட்ல வருது அப்படின்னா சாப்பிட்டு தான் பார்க்கலாமே, அதனால சாப்பிடலாம். அஞ்சாவது ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன். நிறைய டைம் இதை நாங்கள் எவிடன்ஸாகவே பார்க்க முடியும். யாராவது ஒருத்தவங்க ப்ரெக்னென்சி டெலிவரி அப்போ ரொம்ப கொஞ்சம் காமாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கர்ப்பப்பை வாய் ரொம்ப அழகாகவே திறக்கும். அதுவே ரொம்ப பதட்டமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எப்போவுமே எனக்கு இது இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேருக்கு கர்ப்பப்பை வாய் ப்ராப்பராக திறக்கிறதே இல்லை. இதை நாங்கள் எவிடன்ஸாகவும் டெலிவரி கண்டக்ட் பண்ணும்போதும் பார்க்குறோம். அதனால் ஆன்சைட்டி வந்து உங்கள் ப்ரெக்னென்ட் டெலிவரியை ப்ராசஸை தடுக்கும். அதனால் ஒரு யோகா ஒரு மெடிடேஷன் ஒரு டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்க ஸ்ட்ரெஸ் குறையும், அதனால பிரசவ வலி ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்தது அக்குபஞ்சர் மெத்தட். அக்குபஞ்சர் மெத்தட் வந்து ஒரு ட்ரெயின்டு பீப்புளால தான் பண்ணணும், நம்மளா ஏனோ தொடர்ந்து பண்ண முடியாது. அதனால அக்குபஞ்சர் மெத்தட்ஸை ப்ராப்பரா பயன்படுத்தும் போதும் பிரசவ வலியை நம்மளால இன்டியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் பண்றதுனால அது பிரசவ வலியை தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது டாக்டரா உங்களுக்கு பிரசவ வலியை ஃப்ரண்ட்ல கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கை முறையில ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிளவ் போட்டு ஒரு ஹேண்ட்ஸை வந்து கர்ப்பப்பை வாயில வச்சு கர்ப்பப்பை வாயை ஸ்ட்ரிப் பண்ணும்போது அங்க ப்ராஸ்டோகிளாண்டின் செக்ரீட் ஆகிறதுனால பிரசவ வலி ஈஸியாவே ஃப்ரண்ட்ல வரும். ஸ்ட்ரிப்பிங்க்கு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பிரமாதமா கிடையாது, ப்ரொவைடட் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கான பர்ஃபெக்ட் ப்ரிகாஷனோட பண்ணா. அதனால இதெல்லாம் பிரசவ வலிகள் ஃப்ரண்ட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே உங்க டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனோட செஞ்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயமா இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை எலும்புக்கான சிகிச்சை தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். திரைப்பட நடிகரான திரு கருப்பு நம்பியார் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். இதுல மிக முக்கியமாக நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஏதேனும் இருக்கிறதா?
1: அதான், நீங்க ஒரு குறிப்பா சினிமாவுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் மணி முக்கியம் கண்டிப்பா. ஏன்னா இன்றைய காலகட்டங்களுக்கு ஏன்னா வீட்டு வாடகைலாம் அவ்வளவு ஏறிடுச்சு. நாங்க வந்தப்ப கூட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இப்பெல்லாம் ரொம்ப கடுமையான வாடகைகள். அதனால கொஞ்சம் பணபுலத்தோட வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணுங்க, அதான் என்னுடைய அட்வைஸ். மற்றபடி ஜெயிக்கிறது எல்லாம் அது உங்க ரிஸ்க். ஆனா நீங்க வந்து தங்கறதுக்கு பணம் வேணும். அது பணம் வேணும்னா என்ன, தங்கினா பணம் தானே வேணும்னு நினைச்சிடாதீங்க. இப்பெல்லாம் மிக கொடுமையான வாடகை சொல்றானுங்க, கேட்டாலே தலைவலிக்கும். அதனால கொஞ்சம் பணத்தோட வந்து ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான்.
0: முன்னாடி எல்லாம் கூட அந்த திரைத்துறைக்கு வர்றேன் இல்லைன்னா வாய்ப்பு தேடுறேங்கிற ஆட்களை அனுசரிக்கிறது, சரி கூட வந்து தங்கிக்கிறது, அப்படி ஒரு சூழல் எல்லாம் இருந்தது. திரைப்படங்களே நாங்க அந்த மாதிரி காட்சிகளை கூட பாத்துருக்கோம். இப்பெல்லாம் அப்படி இல்லைங்களா?

0: அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு ரூம்ல இருப்போம் நாங்களே. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரைவசியா இருக்கான். 25 வயசு பையனே பிரைவசியா இருக்கான், 20 வயசு பையனே எனக்கு தனியா இருக்குங்கிறான். அதாவது காலங்கள் அப்படியே மாறுது. ஏன்னா அவன் எதை திங்க் பண்றேங்கிறா, இது பண்றேங்கிறா. அதனால வந்து இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க தனியா இருந்தீங்கன்னா அது முழு வாடகை நீங்க தானே கொடுத்தாவணும். அப்ப பேசிக்கா பணம் வேணும் கண்டிப்பா. நீங்க பழைய கால மாதிரி வந்து கல்யாண வேலையை பாத்துக்கிட்டு ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சென்னை. அதனால
1: கல்யாணத்துக்கு சாப்பாடு பரிமாற வேலை கிடைக்கிறது கூட இப்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு

0: எங்களுடைய நேயர்கள் கூட பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்க எதை வெளிப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னா, ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை என்பது வெளியிருந்து பார்க்கும்போது வேற பிம்பமாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு கலைஞன் தன் நடுவில் வைத்துக் கொண்டு சுற்றிலும் கண்ணாடிகளால் ஒரு மாட மாளிகையை கட்டிக்கொண்டு அதை இன்னும் அழகுபடுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறான். வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு பிரமிப்பாக இருக்கலாம், உள்ள இருக்கக்கூடிய கலைஞனுக்கு தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம், ஒவ்வொரு நொடியும் எப்படி வடிவமைக்கின்றான் அப்படின்னு. இந்த நிகழ்வு எல்லாம் நேயர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்ட வேண்டும் என்பதுதான் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ஒரு ஆகச்சிறந்த கலைஞனோடு பேசியிருக்கின்றோம். அந்த கலைஞன் தன்னுடைய வாழ்வினுடைய யதார்த்த பக்கங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படித்தான் அந்த காலகட்டம் இருந்தது, ஆனால் இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாயிலாக இனி திரைத்துறையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கொஞ்சம் தன்னை வலுப்படுத்திக் கொண்டும் பயணிப்பார்கள். அதன் வாயிலாக திரைத்துறை இன்னும் சீர்பெறும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். நல்லதொரு கலைப்பயணத்தை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க மகிழ்ச்சி, நன்றி உங்களுக்கு.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொடைக்கானல் பண்பலை 100.5 ரேடியோ நிகழ்ச்சியில பங்கேற்றது ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமா இருக்கு. பொதுவாவே கொடைக்கானல்னாவே ஒரு மகிழ்ச்சியான இடம் தான். சோ அப்பேற்பட்ட இடத்துல நம்ம பேட்டி வர்றது எனக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நிரலை நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மொழி 100.5 இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரான திரு கருப்பு நம்பியார் அவர்களை தான் நாம சந்தித்தோம். வாழ்க்கையில கலைஞர்களுக்கான பக்கங்கள் என்பவை ஆகச்சிறந்தவை. அந்த பக்கங்களை புரட்டு பார்க்கக்கூடிய வேளையில் இன்னொரு கலைஞன் அங்கு புறப்படுகின்றான். அப்படிப்பட்ட நல்ல கலைஞருடைய வாழ்க்கை பக்கங்களை நம்ம மீண்டும் புரட்டுவோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன் நன்றி. வணக்கம் நேர்களே.

0: Se move.
1: அடங்க மறுப்பவன் வெளிச்சம் கொடு.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியலமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 52 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியா

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை நீங்க பாட வாங்க அப்படின்னு அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இது பாடும் ஆர்வமுடையவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி, நேயர்களை பாடகர்களாக்கும் சிறு முயற்சி. வாங்க நேயர்களே, அறிமுக நேயர்களா நீங்க இருந்தீங்கன்னா 24 24 24 அல்லது மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26 அல்லது 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. அன்பு நேயர்களை சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கிறோம். இங்கே
1: தனசரி யோகானந்த்,
0: செல்வபாலா. வணக்கம் நேயர்களே.
1: வாழ்த்துக்கள் நேயர்களே.
0: சொர்க்கமே என்றாலும் அது கொடைக்கானல் கீடாகுமா?
1: தெரியலையே.
0: அது என்னாடு என்றாலும் கொடைக்கானல் குளிருக்கு ஈடாகுமா?
1: நேத்து நல்ல மழை பெஞ்சிருச்சு போல் இருக்கு, அதனாலதான் ரொம்ப குஷியா இருக்கிறீங்க.
0: மழையில நனைஞ்சா ஒரு மாதிரி நிப்பாங்கன்னு
1: கேள்விப்பட்டிருப்பீங்க போல் இருக்கு, குரலையே தெரியுது.
0: ஆமாங்க ஆமாங்க, தெரிஞ்சு போச்சா உங்களுக்கும்? சரிங்க, அவ்வளோ பேர் கியூல நிக்கிறாங்க
1: மழையில நனையிறதுக்கா?
0: ஆமா, இங்க கொடைக்கானல்ல மழை பெய்யுது, எங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா? மழை அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அப்படியே ஒரு உற்சாகம் வருது பாத்தீங்களா? எங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யலையே, உங்க ஊர்ல மட்டும் எப்படி பெய்யுது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க?
1: ஒரு விளக்கம் இல்லைங்க, 3 மாசமா மழை இல்லை, இப்ப திடீர் வந்துருக்குது, ரொம்ப சந்தோஷம்.
0: ஆமாங்க ஆமாங்க, கொடைக்கானல்ல வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்ப வந்து லீவ் விட்டாச்சு, காலாண்டு தேர்வு விடுமுறை வேற ஆரம்பிச்சாச்சு. சாரை சாரையா வண்டி நிக்குது,
1: நிறைய அந்த கொடைக்கானலுடைய குழுமையை என்ஜாய் பண்ண அப்படின்றக்காக நிறைய வராங்க.
0: சரிங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம கொடுக்க போறோம். ஆமா, எப்படி சந்தோஷமா வர்றாங்களோ அதே மாதிரி சந்தோஷமா பாடணும். உங்களுக்கான முதல் வார்த்தையும் சந்தோஷம்தான். வாங்க, வணக்கம்.
1: சந்தோஷமா கொடுக்குறோம். வாங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தேனில இருந்து ஜெயஜோதி பேசுறேன்.
0: ஜெயஜோதி.
1: நல்லா இருக்கிற நிலையத்தில் எல்லாருமே ரொம்ப வெற்றிகரமா முதல் நேரா வந்துட்டீங்க.
0: பக்கத்துல இருக்கவனே டக்குனு ஏறி வந்துடுறாங்க, அப்படிதானே?
1: அப்படியா? ஆமான்றாங்க.
0: சரி ஜெயஜோதி, சந்தோஷம் உங்களுக்கான வார்த்தை.
2: சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் ஒரு பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பயம். புயல் மையம் கொண்டால் மாலை மண்ணில் உண்டு, எந்த தீமை சொல்லும் ஒரு நன்மை உண்டு.
0: ஜெயஜோதி, எதுவும் தேசிய கீதம் மாதிரி எதுவும் படிக்க சொன்னாங்களா? அப்படியெல்லாம் இல்லையே, சந்தோஷத்தவே காணோமே. சந்தோஷமா பாடுங்க பாப்போம். உங்க குரல்ல வந்து சந்தோஷம் தெரியணும்.
2: வாழ்க்கையில் ஒரு பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பயம்.
1: கொண்டாமலை
2: மண்ணில் உண்டு, எந்த தீமை கொள்ளும் சிறு நன்மை உண்டு.
0: முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். சரிங்களா? சூப்பரா பாடுறீங்க, நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
3: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
5: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: Tan Co.
1: நேரம் 11:15. இது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை நேயர்கள் பாட வர வேண்டும். இந்த சின்ன தம்பி படம் பார்த்துருக்கீங்களா?
2: பிரபு அவர்கள் நடிச்ச படம்.
1: அது அவர் வந்து பொண்ணு பார்க்க போவார், பொண்ணை பாட சொல்லுவாங்க. ஊடுற நெறி இல்லை, ஒரு நெறி குள்ள நெறி தான், ஜஜும் ஜஜும் அந்த மாதிரி. முதல்ல தொடக்கத்துல பாடுனேன்ல, நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டாங்க.
2: நிகழ்ச்சிக்கு திருஷ்டியெல்லாம் போயிடுச்சுங்க.
1: ஆமாம், திருஷ்டி கழிச்சிட்டேன். அது என்ன சொல்ல வர்றோன்னா,
2: அது மாதிரி பாடாதீங்க, நல்லா பாடுங்கன்னு சொல்ல
1: வரோம். குரல்லாம் தேவையில்லைங்க, தாளம் ராகம் அந்த மாதிரி அப்படி போட்டு பாடினீங்கனாலே போதுமானது, சரிங்களா? இப்போ வாங்க, ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை நேயர்கள் பாட வர்றாங்க. வாங்க, வணக்கம்.
2: பாடணும், படிக்கக்கூடாது. நாலு வரி வாங்க.
3: தானம் சொல்லும் தமிழ் இசை, என் உயிரினம் மேலான 100 என்று கொடைக்கானல் பண்பலைக்கு முற்பகல் வணக்கம் சொல்வது உற்சாகமான முற்பகல் வணக்கம்.
2: சொல்றது யாரு?
3: மாவட்டம் கோபிவட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி திருமுருகன்.
2: சுமதி அம்மா,
3: நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கும். ரொம்ப நாள பாட்டு பட்டாளம் பக்கத்துல காணமே,
3: லைனே கிடைக்க மாட்டேங்குதுங்களா?
2: அப்படியா, சரி.
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: மகிழ்ச்சிமா, எங்களுக்கு மகிழ்ச்சி.
1: நீங்க சந்தோஷமா அங்க இருக்கிறது இங்க தெரியுதுங்க.
2: தெரியுது, குரல்லையே தெரியுது.
1: ஆமா, சளி பிடிச்சாலும் தெரியும். சரிங்க, உங்க உயிர் தோழிக்காக ராகத்தோட பாடுங்க. உங்களுக்கான வார்த்தை மலர்.
3: மலரோடு வந்து நீல மல்யாரோடு உறமாட வந்து உள்ளமைக்கு தனியாக துணையாட வந்து நான் மலரோடு நின்றேன் என் மக்கள் அணி

0: இதழ் சுவை என்ன தந்த உன் கருத்தூதல் தலைந்தோடு அவர் என்ன சொன்ன உன் வடிவான இதழ் நீது சுவை என்ன தந்த
1: அதாவது வானொலி சப்த அளவு குறைச்சிட்டு நீங்க பாடினாதான் இனிமையா இருக்கும். இப்ப 10 பேர் நீங்க வந்து தனியாலாம் பாடல, 10 பேர் சேர்ந்து உங்க கூட சேர்ந்து பாடின மாதிரி இருந்துச்சு.
2: எதிர்காலத்துல சரியாகுதா சரியாயிரும்.
1: நம்ம பேச்ச நாமளே கேக்கணுங்க. சரிங்க, நன்றிங்க. இப்போ யாரு வர்றா? வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: தேனிலும் நடிகர் செங்கருமான கோடை பண்பலைக்கு நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிளிகில் பாளையம் கரும்பு முருகனின் பாச வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா. முருகன் ஐயா, உங்களுக்கான வார்த்தை வந்து மலர்.
3: சரி, மலருங்களா? சரி. மலருக்கு தென்றல் பகையான அந்த மலர்ந்திடும் கதிரவன் துணையாவான். மலருக்கு தென்றல் பகையான அந்த மலர்ந்திடும் கதிரவன் துணையாவான். இரவுக்கு தென்றல் பகையானால் அந்த நிலவும் நமக்கு துணையாவார். மலருக்கு தென்றல் பகையானால் அந்த மலர்ந்திடும் கதிரவன் துணையாவான். இரவுக்கு தென்றல் பகையானால் அந்த நிலவும் நமக்கு துணையாகும். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
2: மேல வார்த்தை மறந்து போச்சு.
1: சரிங்க, நல்ல முயற்சி, நன்றி. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். இப்படியே வர்றவங்க எல்லாம் பாடி முடிச்சுட்டு என்ன பண்றது?
2: வணக்கங்க.
1: வாங்க. வணக்கம்.
2: ஹலோ, சொல்லணுமோ?
1: யார் பேசுறீங்க?
2: அருமைங்க, அருமைங்க. நீங்க ஹலோ சொல்லாதனால அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. போங்க.
1: சரிங்க, வாங்க, அடுத்த முயற்சி செஞ்சு வாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி

0: சென்னை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நடனம் ஆடுவாங்க,
1: அவங்க பாடுவாங்க, நம்ம இங்க அப்படி தலையாட்டுவோம். அதுதான், அது ஒரு தில்லானாதான். சரி, இப்ப பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்க போறோம். 11:27 ஆயிட்டு இருக்கு. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மா மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க மாயக்கண்ணன்.
0: என்ன ஊர் சொன்னீங்க?
2: திரளி கிராமங்கய்யா. நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்கய்யா.
0: சரிங்க
2: ஐயா, அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வரி.
0: ரெண்டு வரி கவிதையா?
2: நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை கோடை பண்பலையே, கோடான கோடி நேயர்களின் நண்பலையே.
1: இதெல்லாம் நான் பாடினதோட இம்பாக்ட் அப்படிதானே? ஏமா, நீ எதையாச்சும்
0: கெடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க, நேரில
1: இப்படி கிளம்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி என்னைய செல்வ பலம் முறைக்கிறாரு.
0: என்ன வார்த்தை கொடுக்கலாம் அவருக்கு?
1: சரிங்க, இப்ப வந்து காலாண்டு விடுமுறை, நிறைய பேர் வந்து டூர் போறாங்க. சரிங்களா, எங்க போவாங்க? குளிர் பிரதேசமா போவாங்க. நம்ம ஊரே ஒரு மலை பிரதேசம் இல்லையா? மலை அப்படின்ற வார்த்தை
0: கொடுத்தா
2: மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி.
0: மலையாள
2: கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியில் பனிவடியுது வடியுது மண்மணக்குதம்மா, கலை அலையினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா. அவ்வளவுதாங்கய்யா.
0: மலையாள கரை ஓரத்துல தான் இருக்குது கொடைக்கானல், ஆனா நாங்க மலைன்னு தான் கொடுத்தோம் வார்த்தை. சரியா?
1: அதுவும் மலையில தானே ஆரம்பிக்கும். ஆமா,
0: மலையாளம் மலையாள கரை ஓரது, மலை இல்ல மலையாளம். மலையாளம்னா மலையாள மொழி. கேரள கரை அப்படிங்கறத அப்படி அவங்க எழுதியிருக்காங்க. யார் எழுதுனது? தேடுறோம், இருங்க ஒரு நிமிஷம்.
1: அவர் மட்டும் கையில கடிச்சாருனா காலில் விழுந்துருவீங்க அப்படித்தானே? சரிங்க, சரி பரவாயில்ல. மலையில பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு?
2: மலை
0: இருங்க, வார்த்தை வேற மறந்து போச்சு.
1: சரிங்க, பரவாயில்லங்க, நன்றிங்க,
0: வாழ்த்துக்கள், நன்றி.
3: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
4: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாலும் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை பாடணும் அப்படின்னு நேர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். மலை அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்கோம். யார் பாட வர்றா?
1: வாங்க வணக்கம். என்னங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்க?
2: மலைகளின் இளவரசி எங்கள் கோட்டை பண்பலைக்கும் நாட்டாம செல்வபாலாவுக்கும் சகோதரி பெனசிரிக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து நம்ம மலைய பத்தி பெருமையா பாட வந்தேன்.
0: அது எப்படிங்க ரொம்ப வெறுப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்க குரு தங்கவேல் அவர்களே, இப்ப உங்களுக்கான வார்த்தை வந்து மலை.
2: மலையோரம் மலையோரம் அலைகள் ஓடி விளையாடும், விளையாடு விளையாடு ஆட்டம் போட்டு விளையாடு. அம்மா கடலம்மா எங்க உலகம் பெருசம்மா, எங்க கதை கேட்க கோடை பண்பலை தேடி வாருங்கம்மா. நன்றி.
0: இது என்ன படம், என்ன டியூன்?

0: ஒண்ணுமே தெரியல. நிறைய நேயர்கள் நம்மள
1: மாதிரி கேட்ட மாதிரியே இருக்குது, ஆனா கேட்காத மாதிரி இருக்குது. என்ன படங்கய்யா அது? அங்கதலையா?
2: மலையோரம் மலையோரம்
0: நேரம் 11:33. மலை அப்படின்னு சொன்னே நிறைய பேர் ஏறி ஏறி வராங்களாம். வாங்க, வணக்கம். பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில பாடுறதுக்காக வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
1: மகிழ்ச்சி மறுபடியும் உங்களோட பேசுறதுல.
0: பாட போறீங்க இப்போ? சரிங்க, உங்களுக்கான வார்த்தையும் மலை.
3: மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா உன்னோடு பாட்டு. மலையோரம் வீசும் காத்து மனசோடு கையில் வந்து கிட்டாதா ஆத்தோடு தானா என் ராகங்கள் தானா அன்பே சொல்றானா தொட

0: பாடுங்க.
1: நன்றிங்க,
0: நன்றிங்க விஜி. இப்போ 11:35 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக ஒரு பாடல் வச்சுருக்கோங்க, கேளுங்கள்.

0: பாடல்தா பாடல்தா அப்படின்னு கேட்டுட்ருக்கோம் நம்ம நேயர்கள் கிட்ட. 11:40 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை நேயர்கள் பாடவாங்க.
1: சரி, இனி வரக்கூடிய நேயருக்கு என்ன வார்த்தை?
0: நிறைய வந்து லீவ் விட்டாங்க மறுபடியும்.
1: என்னங்க அது, ஒரு லீவ் கொடுக்கணும்னா முதல்ல தாங்க கொடுப்பாங்க எல்லா எல்லா கட்டிலையும் கொடுத்தீங்கன்னா.
0: ஆமா, லீவ் விட்டாங்க லீவ் விட்டாங்கன்னு சொன்னாதானே வருவாங்க. அதனால
1: அப்படி சொன்னீங்க,
0: குட்டிகள்லாம் கூப்பிட்டு எங்கேயாச்சும் டூர் போங்க, வேலை வேலைன்னு இருக்காதீங்க.
1: இல்லைங்க,
0: ஏன்னா சட்டு புட்டுன்னு
1: கடையெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க லீவ் விட்டாங்கன்னு சொன்னா, ஆஹா இன்னைக்கு புதன்கிழமை ஆயிடுச்சு, நீ வியாழன் வெள்ளி சனிங்க நாலு நாள் தான் அங்கே லீவ் இருக்குது அப்படின்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்றீங்களா இல்லையா?
0: நாலு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பே கிளம்பிடணும். சரிங்களா, எதுக்காக வாழ்றோம்? இந்த அரசாண் வயிற்றுக்கு தான் எஜமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பயணங்களும் போகணும் சரிங்களா.
1: அதனால வந்து மற்ற வெளிநாடுகள் ஆகட்டும், அல்லது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துல கூட வருஷத்துல ஒரு நாள் டூருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் முழுக்க ஒரு தொகையை சேர்த்து வைக்கிறாங்க. சுத்தி பார்க்கணும், அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், அங்க இருக்கக்கூடிய வித்தியாசமான உணவு, நம்ம விஷயம் முக்கியமானது உணவு, அது எல்லாமே எப்படி எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்காகவாவது டூர் போகணும்.
0: நம்மளுக்கு என்ன பண்றாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, சேமிச்சு அதை பாதியில எடுத்துடுறோம்.
1: ஒன்று ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் அந்த உலக சுற்றுலா தினம் வேற வந்துச்சு.
0: ஆமாம், 27 செப்டம்பர் சுற்றுலா தினம் கொண்டாடணும். அதனால் வந்து பிள்ளை குட்டிகள்லாம் கூட்டு போகிறதுனால பிள்ளை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தா எப்படி இருக்கும்?
1: கொடுத்துடலாமே.
0: வாங்க, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்துலேருந்து அழகர் ஐயா. நாட்டமையா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்யா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்குங்க, வயலில் மாடு மேய்ச்சிருக்கீங்க.
1: சரிங்க, மாடு எல்லாம் அப்படி பிடிச்சி கட்டிட்டு மரத்துல
0: கட்டிக்குளம் அழகர் அவர்களே, இப்போ நீங்க பாட போறீங்க. சரிங்க,
1: பிள்ளை அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும், என்ன பாட்டு பாட போறீங்க?
2: பிள்ளை நீலா, இரண்டும் வெள்ளை நீலா, அலை போலவே.

0: சிடி வேகமா ஓடுது, கொஞ்சம் மெதுவா ஓடுனா நல்லா இருக்கும்.
1: நீங்கள் கேட்டவை அதான் அப்படின்ற மாதிரி பாட்டி பாடிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து 11:43 ஆயிட்டு இருக்கு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில ரொம்ப வேகமா வர்றாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் கொடரோடு அம்மாவுக்கு லிவிங் ஜோஸ் பேசுறேன்.
1: லிவிங்
2: ஜோஸ்.
1: ஜோஸ் ஜோஸ். சரிங்க. உங்களுக்கான வார்த்தையும் வந்து பிள்ளை.
2: பிள்ளை. பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான்ப்பா. உனிஷா நீ கருணை பார்த்தா நானும் ஹீரோ தான்ப்பா. அவுட்டோர்ல ஆல மரம் ஆத்தோர அரச மரம்.
0: இருங்க இருங்க இருங்க, படிக்க கூடாது, பாடணும்.
1: எங்க பாடுங்க ஜோஸ்.
0: ராகத்தோட பாடுங்க.
2: பிள்ளையார் பட்டி ஹீரோ நீதான்ப்பா. உனிஷா நீ கருணை வச்சா நானும் ஹீரோ தான்ப்பா.
0: கருணை வச்சா இல்ல, மனசு வச்சா.
1: முடியல முடியல ஜோஸ்.
0: ஹீரோ நீ தான்ப்பா கணேசா, மனசு வச்சா நானும் ஹீரோப்பா. அப்படி பாடணும்.
1: லியோ கப்பாசா அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுதானா? சரி, உங்களை எப்படியாச்சும் உற்சாகமா பாட வைக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். அதனால வந்து பொங்கி எழுந்து செல்வ பலவே பாடிட்டேன். சரிங்களா? சரிங்க. நன்றி ஜோஸ் அவர்களே, நன்றி.

0: இது கோடிப்பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி.
1: ஒரே ரோஜா கூட்டம் பூத்து முடிச்சிருச்சு,
0: சொல்லி முடிச்சிட்டீங்க.
1: இடையில பூந்து சொல்ல வேண்டியதா இருக்குது, எங்கிட்ட பாஸ் விட்டாங்கன்னா சொல்லலாம்.
0: ஓ சரிங்க, சரி பேசுங்க பேசுங்க. நான் மௌன வருது,
1: மௌன வருது. எப்ப
0: வணக்கம்
1: எல்லாத்தையும் சகோதரியும் மொத்தமா அடிச்சு விடுறாங்க. யாருங்க பேசுறீங்க?
0: சிவகாமி அம்மா, சரி சந்தோஷத்துல தொடங்கணும் நம்ம. சந்தோஷம் அப்படின்ற வார்த்தை அதே இதுல முடிச்சா நல்லா இருக்கும்.
2: பழைய பாடல்
1: பாடுங்க பாடுங்க.
2: சந்தோஷம் வேண்டும் என்றால் என்னை கொஞ்சம் எங்கே பாருக்கண்ணா, கொஞ்சம் பாருக்கண்ணா, அவ்வளவுதான் மேடம். சரி
0: ஆஹா,
1: 4 வரி.
2: ரொம்ப பழைய பாட்டு.
1: 3 வரி
2: முடியாது, தெரியும்
1: அவ்வளவுதான்.
0: நிறைய பாட்டு இருக்கு சரிங்களா. சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, சந்தோஷ சாரல் வந்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, நிறைய பாட்டு இருக்கு. சந்தோஷத்துல ஏன் சந்தோஷமா பாட மாட்டேங்கிறாங்கன்றது தெரியல.
1: தேடுறாங்க
0: சந்தோஷத்தை, தேடணும், வாழ்க்கையே தேடுறது தான் அப்படின்ற தத்துவத்தை சொல்லிட்டு இப்போ யார் இணைப்புல இருக்காங்க? வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் ஐயா, சரி உங்களுக்கு பாடல் தெரியும் அப்படின்னு நம்புறோம்.
1: பாடுங்க.
3: எனக்கு ஒரு புது வாக்கியமா கொடுங்க.
1: புது வாக்கியமா? சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவோம்?
3: சந்தோஷமா இல்ல, சந்தோஷமா
1: இருந்தோம்னா என்ன
3: பண்ணுவோம்? பழைய பாட்டு எதுவுமே இல்ல.
1: இல்லங்க, சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவோம்?
3: சந்தோஷமா இருந்தா நல்லா
1: சிரிப்போமா,
3: பாட்டு படிப்போம்.
1: சிரிப்போமா?
3: ஆமா.
1: அப்ப சிரிப்பு பாடுங்க, சிரிப்புல பாடுங்க.
3: சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக் கொண்டிருப்பேன், மூச்சும் பேச்சும் உள்ளவரை ரசிப்பேன் ரசிப்பேன் ரசித்துக் கொண்டிருப்பேன், சேரும் வரை சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்துக் கொண்டிருப்பேன், மூச்சும் பேச்சும் உள்ளவரை ரசிப்பேன் ரசிப்பேன் ரசித்துக் கொண்டிருப்பேன், போன்கிட்ட இளமை இருக்கும் வரை. அடி ஆய ஆய அது ஆயி ஆயி
0: பரவாயில்லங்க,
1: பிடிச்சிட்டீங்க
0: ராதாகிருஷ்ணன் ஐயா. நன்றிங்க.
3: நன்றி
0: நன்றி.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுறேன்.
1: காதல் தேவதையா பறிபோனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா.
0: கோடையப்பம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாளில போற புள்ள.
0: ஏன்னா என்னுடைய பாடல்கள் நிறைய கோடையப்பம் நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க.

0: ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் கோடை எஃப்எம் வந்து மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய ஒளிபரப்பு நடத்திக்கிட்டு இருக்குது.
1: உனக்கேன உனக்கேன பிறந்தேனே, உயிரேன உணர்வேன கலந்தேனே.
0: தொடர்ந்து கோடை எஃப்எம்முடைய சேவை வந்து நேயர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கோடை எஃப்எம்.

0: நேரத்துக்கு அப்புறம் லீவ் விட்டாச்சு.
1: ஆமாம்,
0: அடுத்த நிகழ்ச்சி வரப்போகுது சரிங்களா. ஒரு நேரலை நிகழ்ச்சியில் பாட்டு நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப கடினம். அதை பாடகர்களாலே பாட முடியாது பாடல்களை. இருந்தாலும் நம்ம நேயர்கள் நல்ல முயற்சி பண்ணாங்க. நிறைவான வந்த நேயர்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்போன்னு கொடுத்த உடனே டக்குன்னு
1: பாடிட்டார்
0: சரிங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்ல முயற்சி பண்ணீங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நல்லா பாடுறதுக்காக இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: பரசரியோகரந்த்,
0: செல்வபாலா, நன்றி, வணக்கம் நேயர்களே.
1: நன்றியர்களே.
0: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி காத்திருக்கிறது. சேலம் விளாம்பட்டி பெருமாள் அவர்களுடைய தெரிவில் காத்திருக்கிறது பாடல். 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 1 மணிக்கு உங்களுக்காக தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை

0: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். 11:58:35 ஓடிக்கிட்டு இருக்குங்க.
1: ஆமாம், லீவ் விட்டாச்சு.
0: ஆமாம், அதனால வந்து இப்பயும் நம்மளுக்கு 1 மணி நேரம்

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் மற்றும் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு இரட்டையர் டிராப் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரியா வெண்கலப் பதக்கத்தை வென்றார். தங்கம் வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியல் அமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 1 விக்கெட் இழப்பிற்கு 73 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 8 விக்கெட் இழப்பிற்கு 346 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்டர்ஸின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: எங்க ஆரம்பிச்சு எங்க போய் எப்படி இங்க வந்து இப்ப எப்படி நிக்கிது பாத்தீங்களா? எதாவது கேக்குறீங்க? அதாங்க காலம். 2026 இப்படி ஆரம்பிச்சு எங்க போய் இப்ப எங்க கொண்டாந்து நின்றுருக்கு? விடிஞ்சா 1 அக்டோபர், கிட்டத்தட்ட 9 மாதம் முடிஞ்சு 10வது மாதம். காலம் எவ்வளோ வேகமாக போனாலும் அந்த காலம் போகிற போக்க உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றக்கூடியது நம்ம கோடை பண்பலை 100.5. நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது இந்த நண்பகல் நேரம் உங்களுக்காக வருகிறது. மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் இன்னைக்கு புதன்கிழமை, நாங்களும் நடிப்போம்ல. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க அப்படின்னு பாராட்டு வாங்குறது அவ்வளோ எளிதல்ல. ஒரு வசனத்தை கேட்பது அருமையாக இருக்கும், கேட்ட உடனே சும்மா பேசுறது சரியாக இருக்கும், அதே மாதிரி நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அதை விறுவிறுப்பாக நடிக்கிறதுக்காக வர காத்திருக்காங்க சகோதரிகள். உங்களுக்காகவே வெள்ளித்திரை வசனங்கள் காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் எந்த நேரலை நிகழ்ச்சியும் பங்கேற்கலையா? கோடை பண்பலைக்கு அறிமுகமாக நீங்கள் அப்போ 24 24 24 வாங்க. வழக்கமாக கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் 24 24 26 மற்றும் 24 24 29 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 முன்னணிச்சுக்குங்க. அப்போ தான் உங்களோட இணைப்பு நம்ம கோடை பண்பலைக்கு வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய வணக்கங்கள் சகோதரிகளே. வசனங்கள்லாம் தயாராக இருக்குது, கேட்டுட்டு அதே மாதிரி பேசி மகிழ்ச்சியாக அதே மாதிரி நடித்து காட்டணும். இப்ப யார் இணைப்புல வாங்க? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுறீங்க?
3: உருநேர் மாவட்டம் திருச்சி வட்டம் இருஞ்சர செங்கமடையில இருந்து தங்கமணி பேசுகிறேன்.
1: தங்கமணி?
3: ஆமாங்க.
1: சரிங்க, நடிக்க தயாரா இருக்கீங்களா தங்கமணி அவர்களை?
3: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: அனைவரும் நலம்மா. சரி, உங்களுக்கான வசனம் வருது கேளுங்க, அதே மாதிரி நடிங்க.
4: ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான்.
3: ஏற்கனவே இந்த ஆள் பெரிய ஆளு தான்.
1: இவர் பாம்பேல பெரிய மெக்கானிக். பாம்பேல
3: பெரிய மெக்கானிக். பேச்சில
1: இன்னொரு முறை கேளுங்க.
4: ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான்.
3: ஏற்கனவே இவர் பாம்பேல பெரிய மெக்கானிக். இவர் எந்த வேலையுமே செய்யாம பார்க்காம சம்பளம் வாங்குறாருன்னா பாத்துக்கங்க.
1: அவரையே சொன்னவரு அவரு வேற, அவங்க அதுக்கு அடுத்து சொன்னவரு வேற. சரிங்க, நல்லா இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ அடுத்து யாரு வாங்க? வணக்கம். மன்னன் படத்துலேருந்து தான் இன்னைக்கு வசனம்லாம். வணக்கம்.
5: ஆ வணக்கம் சார்.
1: யார் பேசுகிறீங்க?
5: தூத்துக்குடியிலேருந்து தேவி பேசுகிறேன் சார்.
1: தேவி தூத்துக்குடியிலிருந்து, நலம்மா? நீங்கள் நலமா?
5: ஆ நலம் சார்.
1: சரிங்கம்மா, கேட்டுட்டு நடிக்கிறீங்களா?
5: ஆ சரிங்க.
1: உங்களுக்கான வசனம் இதோ.
6: ஒரு வேலை செய்ய தெரியாமல் நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு வேலையை நாங்கள் கற்றுக் கொடுப்போம், கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா?
1: இன்னும் ஒரு முறை. கேளுங்க. இந்தங்க வசனம் வந்து, இன்னொரு முறை வசனம் வருது, வசனத்தை கொடுங்க.
6: ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க, உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம், கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க, உங்களுக்கு வேற கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா?
5: ஒரு வேலையும் செய்ய தெரியாம நீங்க வருவீங்க, உங்களுக்கு வேலைய நாங்க கத்து கொடுக்கணும், நீங்க சம்பளத்தை வாங்கிட்டு
1: கத்துக்கிட்டு
5: நீங்க வெளியில போய்
1: எங்க தலையில மிதிப்பீங்க,
5: உங்களுக்கு வேலை சொல்லி தர்றதுக்கு எங்களுக்கு
1: எக்ஸ்ட்ரா சம்பளம்.

0: எக்ஸ்ட்ரா சம்பளம் எதுவும் கொடுக்காங்க?
1: கொடுக்குறாங்க
0: கொடுக்குறாங்க.
1: சரிங்கம்மா, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் தேவி அவர்களே, நன்றி. இப்போ அடுத்து யாரு வாங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ம், யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் முத்துலம்பட்டியில இருந்து கௌசல்யா பேசுறேன்.
1: கௌசல்யா அவர்களே,
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலம்மா, நீங்கள் நலமா?
2: நலமா இருக்கேன்
1: சார். சரி, உங்களுக்கான வசனம் வருது, கேட்டு நடிக்கலாமா? கேளுங்க.
3: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க, அது எவனாவது விடுவானா?
1: இன்னொரு முறை கேளுங்க.
3: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க, அது எவனாவது விடுவானா?
2: ஒரு மாசம் வேலை செஞ்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்குமோ அதை ஒரே நாளையில தராங்க, அதுவும் 2 மணி நேரத்துல தராங்க, அதை விட முடியுமா?
1: போய் வாங்கிடுவோம். அருமை அருமை, நன்றிங்க.
2: நன்றி.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலை எண்ணெய்.
9: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இது நம் கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல, அழகா நடிச்சிட்டு இருக்காங்க சகோதரிகள். இப்ப யார் இணைப்புல வாங்க? வணக்கம். சங்கரேஸ்வரி விருதுநகரில் இருந்து. என்னமா நலம்மா, உங்களுக்கான வசனம் காத்துட்டு இருக்கு, நடிக்க தயாரா இருக்கீங்களா? கேளுங்கம்மா.
1: நீங்க திட்டு வைக்கிற பயத்துல நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவேனுங்க.
0: மீனா தங்கச்சி அவர்களே, உங்களுக்கு கோடை பண்பலை சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துகள். இப்ப இந்த வசனத்தை ஒரே ஃப்ளோவா சொல்லுங்க பாப்போம்.
1: நீங்க திட்டுவீங்கிற பயத்துல நான் வேகமா வேலைக்கு வந்துட்டேங்க. ஒரு அரை நாள் மட்டும் லீவு கொடுங்க, அந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துருவேன்.
0: அவரு அதுல என்ன ஃப்ளோவா பேசினாரு, நீங்க திட்டுவீங்கிற பயத்துல. அப்படி வேணும்.
1: அப்படியா?
0: அப்படித்தான்.
1: சரி சார். நீங்க திட்டுவீங்கிற பயத்துல நான் சீக்கிரமா வந்துட்டுவேன். எனக்கு அரை நாள் மட்டும் லீவு கொடுங்க, நான் சீக்கிரம் போய் வேற காரியத்தை முடிச்சுட்டு
0: வாழ்த்துகள். நன்றிங்கம்மா. இப்ப அடுத்து யார் இணைப்புல வாங்க? வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து?
2: நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம். யாரு பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் கேஜிபேட்ல இருந்து லட்சுமி முத்துக்குமார் பேசுறேன் சார்.
0: லட்சுமிமா,
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலம்மா. உங்களுக்கான வசனம் காத்துட்டு இருக்குமா, கேட்டு நடிக்கிறீங்களா?
3: அசிங்கம்மா.
2: இந்த மோதிரம் செயின் எல்லாம்

0: வாங்கிட்டு என்னப்பா பண்றது? அட ஆமாப்பா, வாங்கி வெளியில வித்துட்டு போ.
1: உள்ள வாங்கி வெளியே, உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதான்.
0: உள்ள வாங்கி வெளியே விக்க முடியாது. அதை போய் எனக்கு வரல ஒருத்தி தெரிய போறேன்.
1: இன்னொன்னு புரோ, அந்த வசனத்தை கேளுங்க.
2: ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதான். ஏ ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கம்மா? ஆதார்.
0: ஆமா, அந்த மோதிரம் செயின் வாங்கிட்டு என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதா? ஆமா, அதை போய் எவன் விரல ஒருத்திட்டு அசிங்கம்மா தெரிய போறேன்.
1: சரி சரி, அருமை அருமை, வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு. கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: பன்னிரண்டு மணி 20 நிமிடம் மகளிர் நேரத்துல நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க?
6: மதுரை மாவட்டத்துல திருமங்கலத்துல இருந்து பாண்டியம்மாள் பேசுறேன்.
1: பாண்டியம்மாள், வசனம் கேட்க தயாரா?
6: தயாரே.
1: கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்க.
2: சீக்கிரமா நாட்டுல இந்த தொழிலதிபர் தொல்லை தாங்க முடியலப்பா.
6: திருப்பி ஒரு வாட்டி போடுங்க.
1: திருப்பி ஒரு
6: இன்னொரு
1: முறை கேக்குறீங்களா இல்ல அப்படி சொல்லிறீங்களா? திருப்பி திருப்பி சொல்லுங்க. கவுண்டு மணி அவர்கள் எப்படி சொன்ன வசனம்? சரி பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல முயற்சிமா இருந்தாலும் வானொலி தொடர்ந்து கேளுங்க, அப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்க, நன்றிங்கம்மா.
7: வத்தனகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
8: வணக்கம் அன்பானிகளே. சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு என்னுடைய ஓபிக்கு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தையோட வந்தாங்க. ஒரு பையனுக்கு ஒரு வயசு பார்த்திங்கன்னா 4.5 வயசுன்னு, ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2 இயர்ஸ் இருக்கும். அப்போ அந்த பேரண்ட்ஸ் கேட்டப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டப்ப, இந்த மாதிரி வந்து சார் நாங்கள் வந்து சென்னையில் இருந்தோம், திடீர்னு தம்பிக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து வாமிட் பண்ணிட்டு இருந்தாங்க, வயிற்றுவலின்னு சொன்னாங்க. நாங்கள் உடல் வந்து உடல் குறைஞ்சி உடல் வந்து உடம்புக்கு வெயிட் குறைஞ்சிட்டே போச்சு, சரியாக சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா டாக்டர்கிட்ட போனோம், சரி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. எங்களால் இமேஜினே பண்ண முடியல, சின்ன குழந்தைக்கு சுகரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் முழுமையாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும், அவனுக்கு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனாலும் திருப்பி திருப்பி அவனுக்கு ஏதோ தொந்தரவு உண்டும், அடிக்கடி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்தோம். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சுகர் கூடுதுன்றாங்க, குறையுதுன்றாங்க, எங்களால் இருக்கவே முடியல. நாங்கள் வந்து வேறு ஊர் வந்து பார்த்திங்கன்னா தேனி சைட்லேருந்து ஊர், நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அங்கேருந்து நாங்கள் போயிட்டோம். பட் இப்போ நாங்கள் வந்து எங்களால் வந்து இருக்க முடியல, நாங்கள் வந்து திருப்பி இங்கேயே ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம், இனி உங்கள்கிட்ட பார்க்கலான்றக்கா வந்திருக்கோம் சார் அப்படின்னா. தம்பியோட ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து சுகர் வந்து கண்டிப்பாக வந்து முதலாம் வகை சர்க்கரை நோய், அதாவது அவருக்கு வந்து சுத்தமாக உடம்புல இன்சுலின் அந்த ஹார்மோன்ஸ் இருக்கவே இல்லைன்னு டயக்னோஸ் பண்ணி உறுதிப்படுத்தியாச்சு. இனி அந்த குழந்தை லைஃப் லாங்காக வந்து இன்சுலின் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அவங்க டோஸ்லாம் கால்குலேட் பண்ணி நாங்கள் போட்டுகிட்டே இருக்க பார்த்திங்கன்னா, அந்த டோஸ் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட போட்டால் லோவாகி மயக்க முடிக்கையில் வந்துடும். கொஞ்சம் வந்து டோஸ் கொஞ்சம் கூட்டினேன்னா சுகர் வந்து சரிங்களா கொஞ்சம் கூட்டணும், கீழே வந்துடுறாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணால் சுகர் அதிகமாக இருக்குது, கால்குலேட் பண்ணி போகிற ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து, அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் கவுன்சிலிங் கொடுத்து ஒரு 1 hour வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர்ஸோ இல்லை நான் எடுக்க முன்னாடி என்னோடய ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் கொடுத்து டெய்லி நீங்கள் ஃபாலோ

0: பண்ணுங்கள், நாங்கள் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து டெய்லி சுகர் செக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. ஒரு 15 நாள் நாங்கள் வந்து ஒரு ஃபாலோ பண்ணல. அவருக்கு வந்து எந்தெந்த நேரங்கள்லாம் சுகர் லோவாகுது, எந்த டோஸில் லோவாகுன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணி இந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ சொல்லி கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 times வந்து அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டோஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. ஈவன் அவர் வந்து ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார், போயிட்டுருக்கார். இதில் என்ன விஷயம் அப்படின்னா வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, அடுத்தவங்க வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வர்றதே ரொம்ப கம்மியாகிட்டாங்க. எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோனில் வந்து ரிசல்ட் மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இஸ் டூயிங் வெல், இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காரு, நல்லா இருக்கார், எந்த ஆக்டிவ் இன்னுமே ப்ராப்ளம் இல்லை. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த சுகரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கியமாக முதலாம் வகை சுகரை பேஷண்ட்டுக்கு வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து உண்மையான டாக்டர்ஸ். நாங்கள் டாக்டர் கிடையாது, அவங்க தான் கேர் கொடுக்க போகிறாங்க. அவங்க நினச்சி அந்த குழந்தைய பர்ஃபெக்டாக கவனிக்கலாம். நாங்கள் வந்து அறிவுரை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா எங்களுக்காட்டிலும் பெஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நல்ல அவங்க புரிதல் புரிஞ்சிச்சுன்னா அவங்களே டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் கூடுது, இவருக்கு ஏன் குறையுது, இந்த அளவில் கூட்டலாம் குறைக்கலான்றது நம்ம ஒரு மேலோட்டமாக ஐடியா கொடுத்தாவே போதும், அவங்க அழகாக கொண்டு போகிறாங்க. அதனால் இந்த தாயை பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து தாய் தான் அதிகமாக பார்த்துக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் நல்லா கேர் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டைமே அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறப்ப ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாய்கள் தான், சரிங்களா? தாய் அதாவது பேரண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸோடைய இதுக்கு ஒத்துழைப்பு இருந்தால் 100% இதெல்லாம் முக்கியமாக அந்த முதலாம் வகை குழந்தைகளுக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்க வந்து வாழலாம். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வழிகள் இருந்திருக்கும், அந்த வழிகளும் தாங்கிக்கிட்டு அந்த குழந்தையுடைய வாழ்க்கைக்காக டாக்டருங்க என்ன சொல்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்காகவே தன்னுடைய லைஃப்பை வந்து தீர்மானிக்க முடிவு பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கேட்டு நிதானமாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டே ஃபாலோ பண்ணாங்க. மந்த்லி ஒன்ஸ் கன்ஃபார்மாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சின்ன ஒரு விஷயம்னாலும் டவுட்னாலும் கேட்குறாங்க. எந்த ஒரு மே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து 1 நாள் கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த குழந்தை நல்லா இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கா. அதுக்கு முக்கியமான முக்கியமான கதைலாம் ஸோ அந்தவுடைய பேரண்ட்ஸ். அதனால் பேரண்ட்ஸோடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேர்களே, முக்கியமாக முதலாம் வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு.
1: மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்க நேர்களே.
2: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
3: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: 12 மணி 31 நிமிடம் 30 நொடி நாம் இணைந்து இருக்கின்றோம் மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல, அழகா நடிச்சிட்டு இருக்காங்க சகோதரிகள்லாம். இப்ப அடுத்து யார் இணைப்புல? வணக்கம். கோவில்பட்டி லட்சுமி அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலம்மா. உங்களுக்கான வசனம் வருது, கேட்டு நடிக்கிறீங்களா? கேளுங்க உங்களுக்கான வசனத்தை.
2: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாட்டி விட்டானுப்பா. இப்ப என்ன ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செய்னி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஆனதாகி போச்சு விடு.
0: கேட்டீங்களா?
1: வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற பூட்டி போட்டாங்கப்பா. ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா அதுல மோதிரத்தையும் செய்னியும் மாட்டி விட்டாங்கன்னா
0: மாட்டி விட மாட்டாங்க. பேசலாம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
3: சிவகாசி. பூமாரி.
0: பூமாரி அவர்களே, உங்களுக்கு நடிக்க தயாரா இருக்கு. நலம்மா, உங்களுக்கான வசனம் வருது, கேட்டு நடிக்கிறீங்களா?
3: கேட்டு நடிக்கிறேன் சார்.
0: கேளுங்க.
2: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க.
0: அதே மாதிரி வேணும்.
3: அதே மாதிரி வரணும் சார்.
0: ஆமா.
3: ஆனாலும் நீங்க ரொம்ப தைரியசாலிதான். நீ ரொம்ப தைரியசாலி. அந்த ஓட்ட கண்ணாடிய போட்டுக்கிட்டு எப்படித்தான் இருக்கு? நீங்க வேணாங்க
0: வேணாங்க, அத நீங்களே வச்சுக்கங்க. இன்னொரு முறை கேளுங்க.
2: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு

0: அந்த உஷு வரைக்கும்.
1: ஆனால் நீ ரொம்ப தைரியசாலி தான், அந்த ஓட்ட கண்ணாடியை போட்டு எப்படித்தான் நிக்கிறியோ. அந்த வாதரம் வேண்டாங்க.
0: அப்புறம்
1: நீங்களே அதை வச்சுக்கோங்க.
0: அப்புறம் என்ன, எங்களை வேலையை விட்டு மட்டும்
1: எங்களை வேலையை விட்டு மட்டும் நீக்கிறாங்க.
0: ஓ சரிங்கம்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றி ரிப்புமாரி அவர்களே. இப்ப அடுத்து யார் இணைப்புல வாங்க. வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்க? ஹரிணி, என்ன படிக்கிறீங்க? அதாவது காலாண்டு விடுமுறையா?
2: ஆமா சார்.
0: சரிங்கம்மா, வசனத்தை கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்கணும், சரியா?
2: சரி சார்.
0: கேளுங்க உங்களுக்கான வசனத்தை. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்ககிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. இன்னொரு முறை கேளுங்க அந்த வசனத்தை, அதே மாதிரி பேசிடலாம், சரியா? கேளுங்க.
3: நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு சொல்லிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
0: அவ்வளவுதான். அருணி, அருமைமா, அருமைமா, ரொம்ப அழகா சூப்பரா சொன்னீங்க, நன்றி.
2: என்னம்மா
0: நீங்க வந்தீங்களே, நீங்க பாப்பா? சரி, வாழ்த்துக்கள் ஹரிணி. வென்றார் வந்தார்ல பங்கேற்றாங்க, இன்னைக்கு இணைப்புல வந்து அழகா நடிச்சு காட்டிட்டாங்க, வாழ்த்துக்கள்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பன்னிரெண்டு மணி 41:50 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்றைக்கி நாங்களும் நடிப்போம்ல. சகோதரிகள்லாம் அழகாக வசனத்தை கிட்ட அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ யார் இணைப்பில்? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். கரூர் மாவட்டம் மாயனூர்லேருந்து உஷாராணி.
0: உஷாரா, நலமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: சரிம்மா, வசனம் கேட்டு அதே மாதிரி நடிக்கிறீங்களா?
1: நடிப்போம் சார்.
0: கேளுங்க, நடிங்க.
2: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க.
3: நீங்க இப்படி சொன்னா வாங்க மாட்டோம், சிரிச்ச மாதிரி வச்சிருந்தா வாங்குவோம்.
0: மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. எப்படி?
3: நீங்க இப்படி சொன்னா வாங்க மாட்டோம், மூஞ்சிய சிரிச்ச முகமா வச்சிருந்தா வாங்குவோம்.
0: சரிம்மா, வாழ்த்துக்கள், நன்றிங்க. அருமையா பேசிட்டீங்க. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ராமநாதபுரத்துல இருந்து ரிஷாயா.
0: வாங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார். இந்த நல்லா இருக்கீங்களா?
0: நலம்மா. நடிக்கலாமா?
4: சந்தோஷம்.
0: நடிக்கலாமா?
4: நடிக்கலாம், நடிக்கலாம்.
0: உங்களுக்கான வாசனத்தை கேளுங்க.
5: வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
6: எது மாச கணக்கு இல்லையா? இங்க பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு.
0: இன்னொரு வசனத்தை இன்னொரு முறை கேட்டலாம், கேளுங்க.

0: வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
1: எது மாச கணக்கு இல்லையா? இங்க பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு.
2: வார கணக்கு இல்லையா? வார கணக்கா இருந்தாலும் மாச கணக்கா இருந்தாலும் நம்ம எல்லாம் இங்கதான் இருப்போம். மாச கணக்கு இல்லையா? இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு
3: எனக்கு பழக்கம் இல்ல.
2: இந்த உண்ணாவிரதம் எல்லாம் வந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு என்ன உண்ணாவிரதம் எடுக்கணும், அவ்வளவுதானே? நான் வீட்லயே இருந்துக்கிறேன், என்ன
3: விடுப்பா? அவ்வளவுதான், விடுங்க. அருமைமா, நன்றி, வாழ்த்துகள். இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம்.
4: வணக்கம்,
3: யார் பேசுறீங்க? உங்க பேர்
4: என்னம்மா?
3: சின்ன பெத்தனேஸ்வரி. சரிங்கம்மா, வசனம் கேட்கலாமா, நடிக்கலாமா? கேளுங்க.
1: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன்.
3: அவ்வளவுதாம்மா, என்ன வர வர கேட்டுட்டு ஒரே டேக்ல அடிக்கிறீங்களா எல்லாமே? வாழ்த்துக்கள் அருமை, நன்றிமா.
5: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மாயவளை நீலவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
5: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு சில்ட்ரன் இன்டர்நெட் சேஃப்டி. இப்போ ஸ்கூல் படிப்பு முதல் என்டர்டைன்மெண்ட் வர குழந்தைங்க இன்டர்நெட்டை அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ், யூடியூப், கேம்ஸ், சோசியல் மீடியா, இவை நல்லதுக்காக இருந்தாலும் சில அபாயங்களும் இருக்க தான் செய்யுது. அதனால மாணவர்கள் கவனிக்க வேண்டிய சேஃப் ப்ரௌசிங் ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். தெரியாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, அன்னோன் பர்சனோட சேட் பண்ணாதீங்க, பர்சனல் தகவலை ஷேர் செய்யாதீங்க, ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் பயன்படுத்துங்க, ஆன்லைன் கேம்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சரை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, ஓடிபி பாஸ்வேர்ட் யார்ட்டையும் சொல்லாதீங்க, ஸ்டடி ஆப்ஸ் எல்லாம் அஃபிஷியல் ஸ்டோர்ஸ்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும், ஸ்கிரீன் டைம் லிமிட் நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும், ஏதாவது சஸ்பீஷியஸ் மெசேஜ் வந்தா பேரண்ட்ஸ்ட இல்ல டீச்சர்ஸ்ட நம்ம கண்டிப்பா சொல்லணும். நம்ம பெற்றோரா நம்ம என்ன கவனிக்க வேணும்னா, குழந்தைங்க என்ன ஆப் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்ட்லியா நம்ம அவங்கள்ட்ட ஒரு இன்டர்நெட் சேஃப்டின்றத பத்தி நம்ம சொல்லணும். பிரைவசி செட்டிங் நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸை எப்போவுமே மானிட்டர் பண்ணணும். இப்போ பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்லாம் எல்லா ஆப்புக்குமே வந்துருச்சு. ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இல்லைனா நம்ம ஐஃபோனாக கூட இருக்கலாம். பேரண்டல் கண்ட்ரோல் எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும், அது நம்ம மொபைல்காக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். குழந்தைங்க பிஹேவியர்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ரொம்ப திடீர்னு கோவப்படுறாங்களா, அவங்கள ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம கவனிச்சுட்டே வரணும். உடனே நம்ம ரொம்ப வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ஆன்லைனுக்கு அடிக்ஷன் இருந்து, கேம் அடிக்ஷன் இருந்து நம்ம வந்து அவங்கள ரிலீவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம ஏதாவது இன்வால்வ் பண்ணணும். ஒரு கேம்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிக் கற்றுக்கிறதா இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம அதில் அவங்கள கவனத்தை செலுத்தி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும். நினைவில் வைங்க, இன்டர்நெட் வந்து ஒரு நல்ல லேர்னிங் டூல் தான்.

0: என்னென்னா பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா அது பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, ஆன்லைன்ல கூட சேஃப்டி மிகவும் முக்கியம்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் FM நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்கள்.

கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல என்ற வளம் வந்து சகோதரிகள்லாம் ரொம்ப அருமையாக வசனத்தை கேட்டு அதே மாதிரி நடித்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சித்த சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர். நன்றி நேயர்களே. இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர்வது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியை கேட்டு ரசிப்போமா நேயர்களே?

0: அவரை பண்பலை 5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் இதயங்கள் மிதக்கும் நேரம் இது. காந்தமாய் கவர்ந்த பாடல்களை உங்கள் காதோரம் கொண்டு சேர்க்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக 1967 வெளியான காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், சாந்தி, நந்தன், காஸ்ட்ரோ விருப்பமாய் வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதனின் இனிக்கும் இசையில் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், P சுஷீலா.

நேரம் 1:07. இசையோடு இணைந்திருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி 1956 வெளியான அமர தீபம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. ராமேஸ்வரம் ஆசிக் தௌஃபிக் விருப்பமாய் கே பி காமாட்சி சுந்தரம் வரிகளில், டி சலபதி ராவ் இசையில் பாடலை பாடுகிறார்கள் ஏ எம் ராஜா, பி சுஷீலா. தேனாய் வழிகிறது பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பழம்பெரும் திரை இசையோடு இணைந்திருக்கிறோம். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1973 வெளியான கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தேனி காமாட்சிபுரம், மாடசாமி, ராஜம்மாள், பிரியதர்ஷன், ருத்ரஸ்ரீ, தமிழ்மணி விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், உணர்ச்சி பொங்க பாடுகிறார் TM சவுந்தரராஜன்.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

மலர்ந்து கொண்டிருக்கிறது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1978 வெளியான அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. தாராபுரம் சின்னக்கடை வீதி இளங்கோவன், மோகன், சிவபிரகாசம், வள்ளி நாயகம், காளிமுத்து விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தித்திக்கிறது பாடல், வாணி ஜெயராம், கே ஜே ஏசுதாஸ் குரலில்.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளையரசினா
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசி தான்.
2: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். சொல்றது யார் தெரியுமா? எம்.என். ராஜம். நேயர்களை இந்த பண்பலை தன் பக்கம் இழுத்து இருக்கு. இதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல சாதனைகளை செய்து நல்ல பெருமையோட இருக்கணும்னு சொல்லி நானும் என் கணவரும் வாழ்த்துறோம். வணக்கம்.

பண்பலை பாடுகிறது நேர்களே உங்களுக்காக. இது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1960 வெளியான யானைப்பாகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா திரு, ஆரோக்கியசாமி, சுப்புராஜ், மணிகண்டன், ராயப்பன், அந்தோணி ஜெயமேரி, ஆரோக்கிய மேரி விருப்பமாய், புரட்சிதாசன் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுஷீலா.

0: சென்னை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
9: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
10: இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் சேலம் விளாம்பட்டி பெருமாள் அவர்கள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: பலவித பாடல் பதார்த்தங்களோடு பசியாரும் வேளையாக இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1962 வெளியான போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. மதுரை தெத்தூர் துரையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹீமாஸ்ரீ, சக்திவேல் விருப்பமாய், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். பாடலை பாடுகிறார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.

0: ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து வருகிறது. 1967 வெளியான திரைப்படம் அது. தூத்துக்குடி கயத்தார் முனியசாமி, மகேஸ்வரி, மருது, காந்தி, மணி, தங்கமாரி விருப்பமாய் கேட்டிருக்கிறார்கள் பாடலை. கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி. பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து பாடல் விஜயம்.
1: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாது, அப்பா வாழ்வது பொறுத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாது, அப்பா வாழ்வது பொறுத்தாது. வாடகை சோபா.

நேரம் 1:40 நிமிடம். இனிய இசையோடு இணைந்திருக்கிறோம். இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1963 வெளியான நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. காரைக்குடி சுப்பிரமணியபுரம் 2வது வீதி வடக்கு கனகவள்ளி நாராயணன் கல்யாண் சுகன்யா விருப்பமாய் கண்ணதாசன் வரிகளில் ஆர் சுதர்சனம் இசையில் பாடலை பாடுகிறார் பி சுஷீலா. இனிமை மட்டுமல்ல கருணையும் பொங்கும் பாடல் இது.

காற்றோடு கலந்து இணைந்திருப்பது உங்கள் 100.5. இது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1966 வெளியான தனிப்பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி பிச்சைமுத்து திவாகரன் செந்தில் விருப்பமாய் கண்ணதாசன் வரிகளில் கேவி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார்கள் TM சௌந்தரராஜன் P சுஷீலா.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: நேரம் 1:50. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. 1965 வெளியான திரைப்படம் அது. சேலம், ஏற்காடு, அரங்கம், நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா விருப்பமாய் கேட்டிருக்கிறார்கள் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன்.

இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தால் என்னாவது நேர்களே? இதை போன்ற உங்களுக்கு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்புங்கள் கோடை பண்பலை 100.5க்கு. நிலைய இயக்குனர் பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624, 101, இதுதான் முகவரி.

போன்ற உங்களுக்கு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்புங்கள் கோடை பண்பலை 100.5க்கு. நிலைய இயக்குனர் பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 இதுதான் முகவரி. நிலைய இயக்குனர் பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நிறைவாக நாளை நமதே திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. 1975 வெளியான திரைப்படம் அது. கரூர், காந்தி கிராமம், வீரமணி, கனிமொழி, சுரேந்தர், நித்ய ஜீவன், விருப்பமாய். வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் வருகிறது பாடல். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

ஹலோ வணக்கம் நேயர்களே, மதியம் 2 மணி ஆயாச்சு. நம்ம கோடை எஃப்எம் 100.5ல டோல் தமாக்கா டோல் வந்தாச்சு. மதிய நேரம் டயர்டா இருக்கீங்களா? டயர்டா நமக்கா நெவர். உங்களோட சேர்ந்து இந்த நேரத்தை சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா மாத்த அத்திரடியான சாங்ஸோட வந்திருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பத்மா நீலமணி.

நாம கேட்டுட்டு இருக்கிறது கோடை எஃப்எம் 100.5ல டோல் தமாகா டூல். அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காயுதா, என்ன பண்றதுனே தெரியலையா? ஜஸ்ட் கோடை எஃப்எம் 100.5 டியூன் பண்ணுங்க, உங்க மைண்ட சில் பண்ணுங்க.

இப்போ 2:15 ஆயாச்சு. செலிப்ரேஷன் மூடுக்கு நம்மள கூட்டிட்டு போயிட்டு இருக்கு கோடி FM 100.5 டோல் தமாக்கா டோல்.

வள்ளியூர் சிலரளியூர் தமை வத ஏ புரிக்கு வத ஏ மகராசர்கள் உள்ள காலித நில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: யாரும் இங்கில்லே.
1: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24.

0: 2:41 ஆயாச்சு. செம்ம வைபான சாங்ஸ் எல்லாம் கேட்டு இருக்கோம் நம்ம கோட் எஃப்எம் 100.5 ல டோல் தமாகா டோல். இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு உயிரிழத்த நிகழ்ச்சி வரப்போகுதுங்க. ஒரே கான்செப்ட்ல பல பாடல்கள்லாம் கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு யாரோட பொழிப்புரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் விளாம்பட்டி பெருமாள் அவர்களோட தெருவில் வரப்போது கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.
1: ட்ரோஃபியா

0: பண்பலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3

0: மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
2: அம்மா நான் சும்மா இல்லடா
1: இதயம்
3: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
4: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

கேட்டுட்ருக்கிறது கோடை எஃப்எம் 100.5ல தோல் தமாக்கா தோல். டைம் இப்போ 2:47 ஆயாச்சு. அப்படியே அடுத்த பாட்டையும் கேட்டுருவோம்.

சூரியன் பணிச்சி திக்கண்ண பகச்சி திக்கண்ண ஒழிச்சி திக்கண்ண வெளிச்சம் அங்கண்ணன் உனக்கு முன்னில் பிடிச்சு நிக்கண்ட பெண் கரங்கி நிக்கண்ண புள்ளிங்க நிக்கண்ண தலைக்கு நிக்கண்ண கடலில் கண்ண சுழச்சு நிக்கலாம் அடி பண்ணு கங்கராஜுலேஷன்.

2:59 கோடை எஃப்எம் 100.5ல நம்ம ஃபேவரட் ஷோ தோல் த மக்கா தோல் எண்டுக்கு வந்துருச்சு. எல்லா லாங்குவேஜ்லயும் பாட்டு போட்டு ஒரு மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்ல. இதே மாதிரி செம்ம வைபான சாங்ஸ் கேட்க மறுபடியும் உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் தோல் த மக்கா தோல்ல. Shining off, RJ பத்மா நீலமணி. இனி அடுத்ததா கோடை எஃப்எம் 100.5ல உயிரெழுத்து நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னைக்கு யாரோடதுன்னா சேலம் மாவட்டம் விளாம்பட்டி பெருமாள் அவர்களோட திருவிழா தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி செய்தி சுருக்கம்.

அம்மாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் தவைக்கவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 10.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வெளிவருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இன்னிசை பாட காத்திருக்கிறது நம் பிரிய கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு என்ற பெருமாள் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வர காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முகப்பில் தன்னை பற்றி எவ்வாறு விளக்கத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார்? கொடைப்பண்பலையில் பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். கொடைப்பண்பலை 100.5 மிகவும் பிடித்தது. நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் விளாம்பட்டியில் வசித்து வருகிறேன். சேட்டு என்ற பெருமாள் எனது பெயர். அப்பா நடேசன், அம்மா சரஸ்வதி, மனைவி நர்மதா, மகள்கள் வாசனா, நந்தனா, மகன் நிமலன். நான் என் அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவி செய்து கொண்டு தனியார் பள்ளியில் வாகனம் ஓட்டி வருகிறேன். எனக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி என்றால் மிகவும் பிடிக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்பது எனது தீரா ஆசை. அதனால் இன்றைய நிகழ்ச்சிக்கு, இந்த தொகுப்பிற்கு, திருமணம் என்ற தொகுப்பில், திருமணம் என்ற தலைப்பில், கல்யாணம் என்ற தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். என் பாடல்கள் வளம் வரும் நாளை நோக்கி காத்திருக்கிறேன் என்றிருக்கிறார். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து. திருமணம் என்றாலே, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் என்றாலே நினைவிற்கு வரக்கூடிய பாடல் இந்த பாடல்தான். எத்தனை குரல்களில் அந்த தம்பதியை வாழ்த்தும் அந்த ஒரு பாடல் இன்றும் காலத்தில் அழியாதது. விலங்குகள், பறவைகள் அனைத்தும் வாழ்த்துகின்றன என்பது போல மிம்மிக்ரி செய்து வரக்கூடிய ஒரு அழகான பாடல். கேட்போமா என்று இருக்கிறார், கேட்போமே.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை நெருப்பிளி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: கொடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு என்ற பெருமாள் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நேயர் அவர்கள் திருமணம் என்ற தொகுப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பணக்காரன் திரைப்படத்தில் 100 வருஷம் என்ற இந்த பாடல். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்து அவர்கள் வாழ்க்கை 100 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய அற்புதமான பாடல். திருமணம் என்றால், திருமண கலை நிகழ்ச்சிகள் என்றால் இந்த பாடல் நிச்சயம் அங்கு ஒலிக்கும்.

0: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் பிராயர்களின் வண்ண தோரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: நேரம் பிற்பகல் 3:18 நாம் இணைந்திருக்கின்ற நம் கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிகள். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் விளாம்பட்டி பெருமாள் என்ற சேட்டு அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. திருமணம் என்ற தொகுப்பில் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து. அதில் வரக்கூடிய இந்த பாடல் தேனிலவு என்பது திருமணத்திற்கு பிறகு மணமக்கள் அனுபவிக்கும் இனிமையான அந்த ஒன்று. அதில் அவர்களது காதல் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அந்த புரிதல் அதிகமாகும். இதையெல்லாம் அற்புதமாக பாடலில் கொட்டி வடித்திருக்கிறார்கள். கேட்போமா என்றிருக்கிறார். கேட்போமே.

0: காய்ச்சாத பானினா.
1: கோடை பண்பலை நெருப்பிழியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ணத்தோரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: இன்னிசைவானில் இசைக்குழமிட்டுக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு என்ற பெருமாள் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டே இருக்கின்றன. திருமணம் அல்லது மேரேஜ் என்பதை மையப்படுத்தி அற்புதமான பாடலை தொகுத்து தந்திருக்கிறார் நேயர் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இருந்து. அதற்கு இந்த பாடல், நமது கலாச்சாரத்தின்படி கல்யாண மாலையை சூட்டிக்கொள்ளும் மணமகள் வெட்கத்தில் தலை குளியும் வழக்கம் என்பது அவ்வளோ அழகாக இருக்கும். கல்யாண நேரத்தில் மணமகள் மணமேடையில் காட்டக்கூடிய அந்த வெட்கம் அந்த பெண்மையின் நளினத்தை அழகாக எடுத்துரைப்பது. அந்த நேரத்தில் அவளின் வெட்கத்தை நாயகன் வர்ணித்தால் எப்படி? நாயகன் கல்யாணத்தின் பொழுது மணமகளை ஆரவாரத்தோடு, மனதிற்குள் ஆரவாரத்தோடு கண்டு கொண்டிருக்கிறான். அந்த மணமக்களை வாழ்த்தும் அற்புதமான அந்த மக்களுக்கு எவ்வாறு மகிழ்ச்சி,

நிகழ்ச்சிகளில் இனி வரக்கூடிய பாடல் காதல் ரோஜாவே என்ற திரைப்படத்திலிருந்து. அதற்கு பொழிப்புரையை இவர் தந்திருக்கிறார். திருமணம் என்பது இரண்டு தனித்தனி உள்ளங்கள் ஒன்றிணைந்து வாழ்க்கையாக மாற்றுகிறார்கள். அவர்கள் குடும்பங்கள், இரண்டு குடும்பங்கள் ஒரே குடும்பமாக மாறுகிறது. அந்த அழகான அந்த அற்புத நிகழ்வுதான் திருமணம்.

0: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30க்கு போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கொடைப்பண்பலை 100.5 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி விளாம்பட்டி சேட்டு என்ற பெருமாள் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. கல்யாணம் என்பதை மையப்படுத்தி பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் காதலுடன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். மணமக்களை மனமாற வாழ்த்தும் பாடல் இந்த பாடல். நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என அற்புதமாக வாழ்த்தக்கூடிய அற்புத பாடல். அனைத்து திருமண தம்பதியினரை சந்திக்கும் பொழுதும் கூட இந்த பாடல் அவர்களுக்கு பொருந்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். எங்கு பார்த்தாலும் அந்த திருமண ஜோடி, எங்கு எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் பெரியோர்கள். அவர்கள்

0: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம்.

தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: பாட்டும் பதமும்
1: குடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் பிற்பகல் 3:43. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு என்ற பெருமாள் அவர்கள் கல்யாணம் என்பதை மையமாக வைத்து பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிற நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் தர்மா திரைப்படத்திலிருந்து. அதற்கு பொழிப்புரையை இவர் அழகாக தந்திருக்கிறார். மகளை சகோதரியை மனக்கோலத்தில் பார்க்கும் அவளது குடும்பம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை அனைவர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வடியும். அந்த பெண் மனக்கோலத்தில் அந்த ஊர்கோலத்தில் தேரேறி பவனி வருகையில் என் தேவதையே வருகிறது என்று பெருமிதத்தோடு அந்த குடும்பமே பார்க்கும் அற்புத காட்சி அது. அதை மையப்படுத்தி வருகிறது இந்த பாடல்.

0: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30க்கு போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: குடிப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி விளாம்பட்டி சேட்டு என்ற பெருமாள் அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. திருமணத்தை மையப்படுத்தி பாடல்களை இதில் எழுதி அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இருந்து. கிராமத்தில் கல்யாணத்தின் போது பெண் மாப்பிள்ளையை ஊர்வலமாக மேல கச்சேரியுடன் கூட்டி வருவார்கள். பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. அது போன்ற ஒரு பாடல்.

நம் நேயர் அவர்கள் நிகழ்ச்சியிலேயே வசீகராத்திரி படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். திருமணத்தை அதாவது கிராமங்களில் கல்யாணம் என்றால் ஒரு வாரம் களைகட்டும். ஊரெல்லாம் பத்திரிகை வைத்து அனைத்து சொந்தங்களையும் கூப்பிட்டு பந்தலிட்டு சீரியல் லைட்டு மைக் செட்டு என அனைத்தும் கட்டு தாய்மாமனுடைய தாய்மன் வைக்கக்கூடிய நலுங்கு என திருமணம் திருவிழா போல காத்திருக்கும். அந்த திருமணம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கேட்போமா அந்த பாடலை?

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடி விளாம்பட்டி சேட்டு என்ற பெருமாள் அவர்கள் திருமணத்தை மையப்படுத்தி பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கும் கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 1,32,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தவிகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்ற செயல்களில் ஈடுபடும் தவிகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சி

0: களில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தவைக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில் குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாட்டியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 25 ஒவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 55 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம்
2: கதகதப்பாக்கேக்குது கொடையப்பந்தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.

0: நான் சிரித்தால் தீபாவளி ஹோய்,
1: நான் சிரித்தால் மாட்டு பொங்கல் ஹோய்
2: என்றது. நான் சிரிச்சா தீபாவளின்னு கேட்ட குரல் நம்ம சுரேந்தர் குரல் தெரிஞ்சது. அந்த பக்கம் ஏதோ மாட்டு பொங்கல் வருது, அது யாரும் தெரியலையா?
0: யாரும் தெரியலையா?
2: யாரு கண்டது?
0: நம்ம வசி
2: வசியா?
0: ஆமா.
2: ரோபோட்டா?
0: இல்ல இல்ல, வசீகரன்.
2: இந்திரன் படத்துல ஒரு ரோபோட், சிட்டி ரோபோட் கண்டுபிடிப்பார்ல வசீகர், அவரோ
0: நினைச்சிட்டேன். இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்,
1: அவரேதான் இவரு.
0: இருக்கட்டும் நடம.
2: ஏங்க,
0: தீபாவளி வருது.
2: தீபாவளிக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குது. இல்ல,
0: அதான் வருஷம் வருஷம் வருது.
2: வருது.
0: தீபாவளி வந்துட்டாலே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்.
1: வழக்கம்
2: போல
0: துணி கடை போடுவோமா?
2: துணி கடையா? இல்ல கண்ணு, வருஷம் வருஷம் துணி கடை தான் போடுறான்.
0: இனிப்பு கடை?
2: இனிப்பு கடை போட்டோம்னா ஒரே ஈயா வருது கண்ணு.
1: ஆனா வெடிக்கடை போடுவோம்னே.
2: யாரு யாரு எங்க கொண்டே வெடி ஓடுறது?
0: மூணு பண்ணுவோம், மூணு பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒரு கடையா பிரிச்சு எடுத்துப்போம்.
2: ஒரே கடையை பிடிச்சி மூணா பிரிச்சிருவோமா?
0: இல்ல இல்ல, ஒருத்தர் துணி கடை போடுவோம்.
2: சரி,
0: துணிமணி. ஒருத்தர் ஸ்வீட்டு, இன்னொருத்தர் வெடி.
2: இனிப்பு
0: கடையும் போடலாம், ஒண்ணும்
2: பிரச்சனை இல்ல.
0: ஆமா, இத்தனையும் போடுறமே, ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாமா வசி?
1: கொடுக்கலாம்.
0: என்ன ஆஃபர் கொடுக்கலாம்?
1: ரெண்டு அதிரசம் வாங்கினால் ஒரு முறுக்கு இலவசம்.
2: ரெண்டே அதிரசத்தோட போயிருவாங்க பரவாயில்லையா?
1: அப்ப இல்லனே,
2: ரெண்டு பாக்கெட்டும் சேர்த்தோன்னு.
1: சரி, ரெண்டு பாக்கெட், 2 கிலோ அதிரசம் வாங்கி 1 கிலோ முறுக்கு இலவசம்.
2: அப்படி கம்பெனி டெவலப் பண்றதுக்கு பாக்கணும். 1-2 சின்ன பிள்ளையாட்டம்.
0: 1 கிலோ முறுக்கு வாங்கினால் 2 கிலோ அதிரசம் தருவீர்களா?
2: அப்படி எல்லாம் தர முடியாது, கம்பெனி திவால் ஆயிரு.

0: கொஞ்சம்
1: ட்ரெஸ்ஸுக்கு டெக்கரேஷனா?
0: ட்ரெஸ்ஸுக்கு இல்ல, ஃபேஸ்க்கு டெக்கரேஷன்.
1: ஃபேஸ்க்கு டெக்கரேஷன்
0: நம்மளுக்கு பார்லரா?
2: ஆமா,
0: ஒன்னு பண்ணுவோம், அந்த கடையை சரஸ்வதி கிட்ட கொடுத்துருவோம்.
1: அங்க கொடுத்துறாங்கறியா?
0: ஆமா,
1: சரி கொடுத்துருவோம்.
2: ஏன் சரஸ்வதி?
1: அப்ப செந்தில் மட்டும் சும்மா இருக்கறாரா?
0: பெயிண்ட் அடிச்சிருக்காங்கல? இல்ல, கரெக்ட்டா அழகு படுத்துவாங்கன்னு அப்படி சொல்லுவோம்.
1: செந்தில்
0: விளையாட்டு பொருட்கள்
2: இல்லைங்க, அவர் அதுக்கு அண்ணன் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அவர் வந்து எப்பயுமே வந்து
0: இல்ல இல்ல இல்ல,
1: என்ன பண்ணலாம்,
0: ஒண்ணும் பண்ண வேணாம். விடுகதை கேப்போம்.
1: இல்ல கண்ணு, அவருக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கொடுத்துருவோம்.
0: டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்? ஓ, இந்த தீபாவளிக்கு தேவைப்படக்கூடிய பலகாரங்களை செய்யக்கூடிய இந்த மளிகை பொருட்களை விற்பதற்கு.
1: அதே அதே,
2: வீட்டில் யாரும் விவகாரமாக வந்துட்டு எதுவும் செஞ்சு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுவீட்டு கடை நம்மளே போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன்.
1: அப்படி இல்லை கண்ணு, சுவீட்டு இந்த பக்கம் வாங்கிக்கிட்டேன்.
2: சரி,
1: அது வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம். உடனடியாக சாப்பிட்றதுக்கு செய்வாக இல்ல.
2: சரி சரி சரி சரி சரி சரி, விடுகதைக்குள்ளே போயிடுவோமா?
0: போயிடு, நிறைய இருக்கு.
2: ஆமாம்,
0: விறுவிறுன்னு வந்துட்டு இருக்காங்க.
2: சரி, அப்படியே நம்பரை சொல்லி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: விறுவிறுனு ஏசின் தான் வருது,
0: சில்லுன்னு இருக்கு. கொடைக்கானல்லையேவா?
1: கொடைக்கானல்லையே ஏசி.
0: சரி, அது 04542.
2: ஆமாம்,
1: என்னது
2: முன்னிணைப்பு?
0: ஆமாம், 24 24 24.
1: என்னது பஸ் நம்பரா?
0: இல்லை இல்லை, ஃபோன் நம்பரு.
1: ஃபோன் நம்பர்.
0: அப்புறம் 24 24 26.
1: சரி,
0: அப்புறம் 24 24 29.
3: இருவருக்கும் சகோதரர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி வட்டம் சித்தார்பட்டியிலிருந்து பிச்சை மணி.
0: சித்தார்பட்டி
1: பிச்சைமணி ஐயா,
3: சொல்லுங்க.
0: விடுகதை கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: கையில் பிடிச்சா அடங்கி நிற்கும், கீழே விழுந்தா நொறுங்கி போகும், அவன் யார்?
3: செல்போன்.
1: இப்போல்லாம் என்ன கொரில்லா கிளாஸ், கிளாஸ் என்னென்னமோ கிளாஸ் எல்லாம் போட்டு வந்துருச்சு. நொறுங்காது.
0: டைனோசர், டிராகன்லாம் வந்துருச்சு.
1: வாட்டர் ப்ரூஃப்லாம் வந்துருச்சு.
3: கோழி முட்டை.
1: கோழி முட்டை.
0: இப்படியே பதில் அடிக்கிட்டே போனா என்ன அர்த்தம்?
1: சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைங்க ஐயா, போயிட்டு வாங்க ஐயா.
2: எதுக்கு ஐயா, நம்மளே சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் படிக்கிற வேண்டியதா?
1: ஆமா, நாலு பதில் சொல்லுவாரு, ஏதாவது ஒண்ணு நம்ம வச்சுக்க வேண்டியதா.
0: சரி, இப்ப அடுத்து ஒருத்தங்க வாங்க.
1: ஏருங்க, அங்கோ பேசுங்க. என்னாச்சு? அம்மணி,
4: மரியம்.
1: மரியம் அம்மணி, எங்க இருந்து பேசுறீங்க?
4: கோத்தகிரி, நீலகிரி மாவட்டத்துல இருந்து.
0: கோத்தகிரி, கோத்தகிரி, நீலகிரி.
1: அம்மணி என்ன படிக்கிறீங்க? ஆறாம் வகுப்பா? பெரிய படிப்பு தாங்க.
0: காலாண்டு விடுமுறையில்,
1: விடுமுறையில் இருக்கிற
0: நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறாய், அப்படிதானே?
1: என்பது சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க? வேற என்ன? அதானே, எனக்கு தெரியும் அப்பவே. சரி கண்ணு, அருமையா பதில் சொல்லி போட்டீங்க, நன்றி.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில் நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
10: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண்

0: ருசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சர்க்கரை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது.

0: 5 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
2: அப்புறம் நாடாம
3: சொல்லுகண்டு.
2: சரி, இந்த பண்டிகைக்கு ஏதாவது ஒன்று சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி சிறப்பான வேலைகளை நோக்கி நம்மளும் தயார்படுத்திப்போம். ஏன்னா பொங்கல் வருது அப்படின்னா கரும்பு வாங்குறது,
3: வெள்ளை அடிக்கிறது,
2: வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது,
3: கோலம் போடுறது,
2: ஆமாம் இதெல்லாம் நம்ம பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா வசி?
4: ஆமாமாண்ணே, எங்கள் வீட்லேயும் நிறையா பண்ணுவோம். காலையில் 4 மணி ஆச்சுன்னா எழுப்பி விட்டு கோலம் போடு, கலர் கொடுன்னு சொல்லி எங்கள் அம்மா பிறந்ததுலேருந்து என்னைய டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்கண்ணே.
3: கலர் கொடுக்குற வேலையை நீயும் பார்க்குறியா?
4: அப்போ நீங்களும் மாட்டாம.
3: அப்புறம்
4: அப்புறம் என்ன பாரம்பரியம்?
3: நம்ம ஒரே குடும்பமா இல்லையா?
2: நான் அந்த பக்கமா போகல.
3: நீ வரவில்லை இந்த வருஷம், வரும்போது சிக்க வச்சிடுற இரு.
2: இப்ப அடுத்து என்னன்னா, அடுத்து தீபாவளி தான் வருது. சரி, தீபாவளிக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பலகாரமா புதுசா பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு சற்று நேரத்தில் என் சிந்தையில் ஒரு யோசனை உதித்தது.
3: ஐயோ, யார் சிக்கலாங்கன்னு தெரியலையே.
2: இல்ல
3: சரி கண்ணு,
4: எப்பயுமே சுரேந்திரனா வில்லங்கமா தான் யோசிப்பா. அப்படி சொல்லுங்க கேப்போ.
2: ஒன்னும் இல்ல, பச்சை மிளகா பாயாசம்.
3: பாயாசம் பாவக்காய் இந்த பாவக்காய் இந்த தடவை என்ன பண்றோம்?
2: பாவக்காய்
3: பாதுசா பண்ணிடுவோம்.
2: பாவக்காய் பாதுசா இதெல்லாம் பண்ணுவோம்.
4: இல்லண்ணே, நான் என்ன சொல்றேன், இந்த தடவை பாவக்காய் ஆவக்காய் சேர்த்து வச்சு ஏதாவது புதுசா பண்ணுவோமே.
2: புதுசாவா? நன்றாக இருக்குமா?
4: தெரியல, செஞ்சு பாப்போம்.
3: நம்ம பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு?
2: பச்சை மிளகா பாயசம், பாவக்காய் பாதுசா, அந்த மாதிரி சீயக்கால குழம்பு.
3: சீயக்கால சீயா
2: பண்ணுவோம்.
3: தப்பா
4: தேவை. ஏன்னா நம்ம செய்யற எல்லாத்தையுமே சுவை எப்படி இருக்குன்னு செலக்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். அப்படி சொல்லக்கூடாது ஐயா. சுவையை கண்டறிவோர் அப்படின்னு சொல்லுங்க.
3: யார் எலி?
2: இல்ல இல்ல
4: இல்ல,
2: அதத்தான் ரீசெண்டா சுவை கண்டறிவோர் அப்படின்னு.
4: நாங்க அதுக்கு தனியா ஒரு பொசிஷன் கொடுத்து, நாங்க ஒரு இதே கொடுத்து வச்சிருக்கோம், வேலையே கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க இப்படி பேசலாமா? நாட்டாம
3: இருக்கட்டும் இருக்கட்டும்.
2: சரி, அடுத்து விடுதல் தயாரா இருக்கு, கூப்பிடுவோமா? வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். நாட்டாம வசீகரன் சுரேந்தர், பயங்கரமா சொல்லிட்டு இருக்கீங்க.
2: பயங்கரமா
5: பாயாசம், எங்களுக்கு ரெசிபி சொல்லுங்க.
2: பச்சை மிளகாய் பாயாசம் தானே?
5: ஒண்ணு
2: இல்ல, பச்சை இல்ல, பச்சை மிளகாயில இனிப்பும் பண்ண முடியும். முடியாதுன்னு கிடையாது. ஆமா இல்ல, முதல்ல நீங்க பச்சை மிளகாவை நல்லா அறுத்து அதுல இருக்கக்கூடிய விதைகளை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கொஞ்சம் ஊற வைக்கிறது, அந்த பக்குவமெல்லாம் இருக்கு. அதெல்லாம்
3: அவ்வளவு தூரம் ஏங்கன்னு யோசிக்கிறேன். பச்சை மிளகாயில பாயாசம் ஈஸியா பண்ணலாம்.
2: பண்ணலாம்.
3: பச்சை மிளகாய் இருக்குது இல்ல, அதுல காரம் இருக்குமா?
2: கொஞ்சமா இருக்கும்.
3: ஆமா, லேசா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், பச்சை மிளகாய் மாதிரியே இருக்கும். ஆனா காரம் சுத்தமா இருக்காது, லைட்டா இருக்கும். அதை அரைச்சு பாயசம் பண்ணிட வேண்டியதானே?
2: பண்ணுங்க.
3: யாரு வேணாங்கிறா?
4: செஞ்சுடுவீங்களா இந்த மரம்? நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு.
2: செஞ்சு பார்த்தலாம். செஞ்சு பார்த்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய விளைவுகளை யோசிச்சாதான்.
4: ஏன்னா இந்த தடவை அக்கா நமக்கு செஞ்சு பார்த்துட்டு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் சேர்த்துக்கலாம் இல்லையா?
2: அப்படிதான். தலையில பச்சை கிரீடம் இருக்கு, ஆனா நான் ராஜா இல்ல. குண்டான உடம்புல ஊதா நிறம் இருக்கு, ஆனா நான் பூவும் இல்ல.
5: நான் ஒரு முறை சொல்லுங்க.
2: தலையில பச்சை கிரீடம் இருக்கு, ஆனால் நான் ராஜா இல்லை.
3: குண்டான உடம்புல நீல ஊதா நிறம், ஊதா நரம்பு இருக்குதான்,
2: நிறம் நிறம் கலர் இருக்கு, ஆனா நான் பூவும் கிடையாது. நன்றி, வாழ்த்துகள்.
6: ஒரு விளம்பரம்
2: போடுங்க, போடுங்க, போட்டு வாங்க.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: அப்புறம் நடமை
1: சொல்லுங்கண்ணே.
0: இப்போ இந்த மாதிரியான விபரீதமான சமையல்லாம் பண்ணும்போது ஒத்தாசைக்கு நம்ம வசீகரனை கூட்டு போயிடவா.
1: வசீகரனை கூட்டிட்டு போய் ஒத்தாசையா இருப்பா அப்படியா அப்படிங்கறத கேட்டுக்கு முதல்லையே.
2: இல்ல நாடாமா, நான் நல்லா சமைப்பேன்.
1: நல்லா சமைக்கிறதுனால இங்க பிரச்சனையே.
2: என்ன நாடாமா சொல்றீங்க?
0: சரி நாட்டாமைக்கு ஒரு டீ போட்டு கொண்டு இங்க
2: வெளியே இருக்குது.
1: நீங்க தான் அதுக்கு தனியா ஒரு குறிப்பு வச்சிருந்தீங்களே சோதிச்சு பாக்குறதுக்கு, இல்லையா ஜெகரிக்கு? அதுல
0: நாட்டாமா இனிப்பு போதுமா இல்ல கம்மியா இருக்கா?
1: எங்க
0: அது டீல?
1: டீலையா? இனிப்பு இருக்கு
0: பத்தலையா? அப்புறம் பண்ணலாம். தம்பி வசீகரன், நீங்க என்ன பண்றீங்க? அந்த ரெண்டு சீனி வெடி இருக்குல்ல, எடுத்து டீல போடுங்க.
2: சீனி போட்டாச்சு,
0: இப்ப நல்லா இருக்கும். குடிச்சு பாக்குறீங்களா?
1: வேணாமே.
0: ஏங்க இனிப்பு கம்மியா இருக்கீங்க, ரெண்டு சீனி வெடி போட்டா குடிக்க மாட்டேங்கிறீங்க.
1: சீனி வெடி போட்டதை அந்த ஒரு குழுவினர் வச்சிருக்கீங்களா சோதிச்சு பாக்குறதுக்கு, அவங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அப்புறமா எனக்கு கொடுங்க.
0: அப்படியா? நம்ம செந்திலுக்கு கொடுத்து பாப்போமா?
1: வேண்டாம்.
3: நான் கொடுத்து வச்சது அவ்வளோ ஆண்டு போறேன்.
0: அப்ப வேணுமா? சரி கொடுத்து வைப்போங்க. சரி அடுத்த விடுதலை வேற தயாரா இருக்கு, கேப்போமா? வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
4: பழனின்றது கருணாநிதி.
0: ஐயா
2: ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம். ஐயா
2: சொல்லுங்க ஐயா, விடுகதைக்கு தயாரா இருக்கீங்களா?
4: கண்டிப்பா இருக்கேன் சார்.
0: என்ன விடுகதைனா, ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா சட்டையும் போட்டுக்கிறான், ஆனா தினமும் ஒரு சட்டையை கழட்டி விடுகிறான். அவன் யார்?
4: காலண்டர்.
0: என்ன காலண்டர்? தமிழ்ல
4: நாள்காட்டி.
0: மாதக்காட்டியா நாள்காட்டியா?
4: நாள்காட்டி.
0: ஆஹா, இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு விடுகதை சொன்னா நம்ம என்ன பண்றது?
1: என்ன பண்றது? வேற
0: விடுகலாமா? ஒரு பாட்டு கேட்போம்.
4: கண்டிப்பா.
0: நன்றிங்க.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: ஆண்களுக்கு ஆடைகள்லாம் பிரச்சனை இல்ல, பிரத்யேகமா வேட்டி சட்டை வெள்ள சட்டையை கொடுத்து முடிச்சு விட்டுலாம். ஆனா பெண்களுக்கு தே வந்து சேலன் கேட்டோம்னா கிளிப்பச்சை, ரத்த சிவப்பு, இது மாதிரி கலர் கலர்
5: கேவா கலர்,
4: கேவா கலரா, இது மாதிரி கேட்பாங்க,
6: சிந்தாமணி கலர்,
4: இப்படி கலர் கலரா சீலை கேட்பாங்க. ஆடாமா, சீலை எடுக்கிறதுனா எங்க போய் எடுக்கிறது?
5: ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு அப்படியே கூட்டு போறேன் தெருவுக்கு, கொடியில காயப்பட்டுருப்பாங்க, எடுத்து வந்துருவோம்.
6: நான் இருக்கும்போது எப்படி பண்ணி அந்த வேலை பாக்குற?
5: என்ன நாட்டாம?
6: இல்ல, நான் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிற நாட்டாமன்ற மரியாதை இல்லாம போய் இப்படி எல்லாம் வேலை
5: செய்யலாமா? நான் கூட என்ன
4: அப்படித்தான் நாட்டாம வந்து நம்மளை விட பெரிய ஆள் போல இருக்கு.
6: ஏப்பா போய் இதுக்கு இவ்வளவு ஓசரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீயா?
5: அப்புறம்
6: இந்த பக்கம் தேடி பக்கம் போனோம்னா சக்கம் பட்டி இருக்குது.
5: ஆமா,
6: அப்புறம் திண்டுக்கல்ல சின்னால வட்டி,
5: ஆமா
6: சேலம்,
5: இளம்பிள்ளை
6: வெண்பட்டு, அப்படி ரகரகமா கொண்டாந்து இறக்கி போடலாம் இல்ல?
5: ஆமா ஆமா ஆமா, நம்ம மக்கள் எல்லாம் அவ்வளவு அழகா நெஞ்சு வச்சிருக்காங்க, மொத்தமா அங்க இருந்து வாங்கி நம்ம கொடுத்துருவோமே.
6: அவ்வளவுதான் கண்ணு.

0: கோஷம்
1: என்ன?
0: ஒலிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி கடையில் மட மடன்னு அடிக்கிட்டு தட தடன்னு வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவா தீபாவளிக்கு.
1: எல்லாம் எல்லாம் ரைட்டு. இந்த இனிப்பு வகை கார வகை இதெல்லாம் நம்ம தயார் பண்ணணும்.
0: சரி,
1: இனிப்பையும் காரையும் காரத்தையும் கலந்து ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமே.
2: கண்ணு
0: செடியில்
2: பார்த்தது இல்லையா, மிச்சரில் இனிப்பு மிச்சர்
1: இருக்கு,
2: பார்த்துருக்கறியெல்லாம்
1: பார்த்துருக்கேன்.
2: அது மாதிரி தான் நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிப்போம்.
1: அப்போ அப்போ கார வகைகளில் இனிப்பை கலக்கும்போது
2: லட்டுக்குள்ள சிறு மிளகா இருக்குது பாரு, இந்த சீனி மிளகாய் சொல்லுவாங்க குட்டி மிளகா,
1: கான் மிளகா,
2: அது சென்டர் சென்டரில் வச்சிருவோம். கலர் பத்திலேயே காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம்.
0: இது காஷ்மீர் சில்லியா? சரி ரைட்டு. நீங்க வந்து நீங்க தீபாவளி கொண்டாட விடுற மாதிரி இல்ல, விடுகதைக்கு போயிருவோமா?
1: மனசுல என்ன வருதுன்னா வயிற்றுக்குள்ள ரெட் லைட் ஏரியா.
0: ஏன்னா இல்ல, நீ எனக்கு என்ன பயம்னா, நம்ம துணி கடை வச்சிருக்கிறோம், இப்ப உங்க வியாபாரத்துக்குள்ள வேற நம்மள உள்ள வர விட மாட்டீங்க. நீங்க குடுக்கறதே நான் நைட்டு சாப்பிடணும் வியாபாரம் முடியற வரைக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போனேன்னா வீட்டை மண்ணியை துரத்தி விட்டுருமே.
1: கவலைப்படக்கூடாது,
2: எதா இருந்தாலும் இப்படியே கடைக்குள்ள வச்சு சாப்பிட்டு கமுக்கமா போயிரும்.
1: அப்படியா? சரி பாத்துக்கலாம். இப்ப அடுத்து ஒரு விடுகதை இருக்கு,
2: கேப்போமா? வாங்க.
1: வணக்கம். வாங்க.
3: என்னமோ நடக்குது மனசு, இது
1: ஏதோ
3: இருக்கு, யாருக்கு இந்த கதை புரியும்?
1: எனக்கு புரியுமே,
3: தானே தெரியும். வணக்கம் சகோதரருக்கே, நாட்டாமைக்கே, வசீகரன் தம்பிக்கே, சேலம் கேத்துப்பூர் கோமதி குப்புசாமியே, உங்களுக்கு மூணு பேசு மூணு பேத்துக்கும் பாயாசம்
2: பாயாசம் போட்டுறீங்க
1: உண்மை, ஒரு பாயாசத்தை போட்டுறணும்.
3: மூணு பேத்துக்கு பச்சை மிளகாய் பாயாசம் வச்சு முன்ன நீங்க குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க, அப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம்.
1: அப்ப கார குழம்பு, குலாப் ஜாமுன்,
3: விடுகதைக்கு
1: போவோமா? மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க உருண்டை தோலை உரித்தால் வெள்ளையாய் சிரிக்கிறான்.
3: மண்ணுக்குள்ள
1: தங்க
3: உருண்டை
2: தோலை
3: விரித்தா
2: வெள்ளையாக சிரிக்கிறாங்க. போயிட்டு வாங்க.
1: அப்ப என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு தான் குலாப் ஜாமுன் முதல் பார்சல்.
2: ஆமா,
0: அக்காவுக்கு ஒரு பார்சல்.
1: அடுத்து
0: மண்ணுக்குள் இருக்கும் தங்க உருண்டை
2: தோலை உரித்தால் வெண்மையாய் சிரிக்கிறான்.
1: அவன் யார்?
4: மண்ணுக்குள் இருக்கும் தங்க உருண்டை தோலை உரித்தால் வெள்ளையா?
1: நிலக்கடலையா? இல்லையே,
2: உருண்டையாவா இருக்குது நிலக்கடலை.
1: என்னங்க?
4: உளுந்து.
1: இல்லைங்க, போயிட்டு வாங்க. நன்றிங்க, நன்றிங்க. கிளம்பிட்டாரு. இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு போலயே.
2: கடமையா?
1: என்ன வேலை?
5: விளம்பரம்.
1: சரிங்க சரிங்க, போட்டு வாங்க.
6: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
7: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
6: இது எதுக்கு?
7: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
6: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: என்ன சரி, நிறைய புதிய புதிய உணவுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. புதிய புதிய பட்டாசு ரகங்கள்லாம் வருதாமே.
1: ஆமகண்ணு, என்னென்னமோ சொல்றாக. நம்ம சங்கு சக்கரம்லாம் என்ன பண்ணுவோம்?
0: தீபாவளி வந்துருச்சுனா பட்டாசுல கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ட்டு
1: ஏங்கண்ண
0: கையில வச்செல்லாம் எடுத்து தப்பு தப்பா வெடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கையிலேயே
1: சுத்தற மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: கையில வச்சு அது எப்படி சுத்தும்?
1: அது சுத்து கம்பி மாதிரி வச்சிருக்காங்க. ஓ, கம்பி மத்தா பிடிக்கிறோம்ல, அது மாதிரி பிடிச்சிக்கிறது.
0: பத்திரமா பார்த்து பிடிக்கணும். சரி, இப்ப விடுகதை வேற இருக்கு, பதில் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. கூப்பிடுவோமா?
1: கூப்பிடுவோம்.
0: வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் வேலூர்ல.
3: சொல்லுங்க ஐயா, விடுகதை என்னன்னு கேட்டீங்களா?
2: சொல்லுங்க, சொல்லுங்க.
3: மண்ணுக்குள் இருக்கும் தங்க உருண்டை, தோலை உரித்தால் வெள்ளையாய் சிரிப்பான்.
0: அவன் யார்?
2: கிழங்கு.
0: என்ன கிழங்கு?
1: அது ஒரு வகையான கிழங்குங்க.
0: இல்ல, நிறைய இது இருக்கு. பதில் எதுவும் தெளிவா சொன்னா தானே நம்ம சொல்ல முடியும்.
2: அந்த கிழங்கு
1: சக்கரவள்ளி கிழங்கா?
2: இன்னொரு கிழங்கு.
1: என்னங்க இன்னொரு கிழங்கா? இன்னொரு சக்கரவள்ளி கிழங்கா?
4: பேசி அனுப்பிச்சிட வேண்டியதா?
0: கிட்டத்தட்ட வந்தீங்க.
2: என்னங்க வெள்ளை கிழங்கா இருக்கு?
0: அது அது பேரு தாங்க, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல.
2: சீனி கிழங்கு.
1: சீனி கிழங்கு தாங்க சக்கரவள்ளி கிழங்குன்னு சொன்னேன்.
0: அது தங்க உருண்டையா? இல்ல இல்ல,
1: அப்படி இருக்கா? நீளமா இருக்கும்.
3: உருள சக்கரை சொல்லுவீங்க.
0: அது உருண்டையாவா இருக்கு? இல்ல இல்ல,
2: இது உருண்டையா ஒரு கிழங்கு இருக்கு சார். அது பேர்
1: அது என்னங்க? உருண்டையா இருக்கிற கிழங்கு பேர் என்னங்க? பேர் வைக்காம விட்டீங்களோ.
0: சரி, கிட்டத்தட்ட பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு கதவை தம்முன்னு தட்டுவாங்க இல்லையா? ஆமா, அப்படி போயிட்டாரு. சரி, இப்ப
1: வேற யாராவது சொல்லுவாங்க, கேப்போம்.
0: வந்துட்டீங்க, பேசுங்க. யாருங்க?
5: ஹலோ.
1: ஹலோ,
3: வணக்கம்.
5: விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
1: யார் பேசுறீங்க நீங்க?
5: கவின்குமார்.
0: கவின்குமார்,
3: சொல்லுங்க. கவின்குமார், விடுகதை என்னன்னு
5: கேட்டீங்களா? கேட்டேன்.
3: சொல்லுங்க, அப்ப பதில் சொல்லுங்க.
0: என்னன்னா, மண்ணுக்குள் இருக்கும் தங்க உருண்டை, தோலை உரித்தால் வெள்ளையாய் சிரிக்கிறான்.
1: என்ன
0: பதில் தெரியுதா? யோசிச்சாச்சா? சரிங்க, நன்றி கவின், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இப்ப என்ன என்னமோ முக்கியமான என்னாச்சு?
3: மறுபடியும்
6: விளம்பரம்.
0: ரைட்டுங்க.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: நினைச்சேன் நல்லா இயற்கைக்கு மாசு இல்லாத மாதிரி
4: பசுமை பட்டாசு
3: அந்த மாதிரிலாம் நிறைய எல்லாம் புது புது ரகங்கள் எல்லாமே புதுசு புதுசாக வரும், நம்ம வாங்கி கொடுப்போம்.
4: ஆமாம்,
3: அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணணும்.
5: என்ன சொல்ல போகிற?
3: முக்கியமாக நீர்வழி தடங்கள்லாம் இருக்கு இல்லையா?
4: ஆமாம்.

0: அதாவது குடிநீர்லாம் பயிரக்கூடிய இடம், அப்புறம் ஆற்றோரம், அப்புறம் பறவைகள் விலங்குகள் எல்லாம் அதிகமாக வந்து போகிற இடம், இன்னும் பறவைகளுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு பட்டாசு வெடிக்காத கிராமங்கள் நிறையவே இருக்குது.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதனால் முக்கியமாக சாலை போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு பட்டாசு டம் டம்னு வைக்கக்கூடாது.
1: கண்டிப்பாக
0: அது இந்த தடவை நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோம்.
1: நிச்சயமா எல்லாருமே வந்து தயவுசெய்து பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க
0: அப்படின்னு.
2: எல்லாம் ஹெல்மெட் போட்டுங்க,
0: நல்லதுதான், தவறு ஒன்றும் இல்லையே, நல்லதுதான். அது கண்ணாடி இருக்கல, கண்ணாடியோட கரெக்டாக வச்சு பிடிச்சி வெடிங்க. அப்புறம் ஏன்னா இப்ப இருந்து சொல்ல ஆரம்பிச்சாதான் அப்ப வரைக்கும் போய் சேரும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: டிசம்பர் 30 அக்டோபர்ல ஒரு 31 நாள், நவம்பர் 8 தேதி தீபாவளி, அதுல ஒரு 7 நாள், ஆக மொத்தம் 38 நாள் இருக்குண்ணா.
1: ஆமா நாட்டாம இருக்கு, அதைத்தான் சொல்றோம். இப்ப இருந்து சொல்ல ஆரம்பிச்சோம்னாத்தே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருந்து ஏறி அவங்க தலைக்குள்ள
2: போடக்கடல இருந்து அப்படியே மெதுவா இறங்கி போகணும்.
0: அதனாலயா?
1: ஆமா அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. நீ
0: இருக்கனே, சரி விடுகதை வேற கேட்டு வச்சோம்னே வாங்க, பதிலோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: வாங்க வாங்க.
3: ஹலோ
2: ஹலோ,
3: வணக்கம் நாட்டாம, நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: அனைவரும் நல்லா இருக்கிறோம் நாட்டாம. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் புங்கமுத்து வந்து பால்ராஜ் பேசுற நாட்டாம.
0: பால்ராஜ் ஐயா?
2: அந்த பால்ராஜ் இல்ல, இவர் வேற பால்ராஜ்.
0: இல்ல ஒருத்தர் வடிவில் அவர் காமெடியில் ஒருத்தர்
2: வருவார் ஓட்டுவார்ல,
0: அந்ததுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனாலதான் கூப்பிட்டேன்.
1: ஐயா விடுகதை என்னன்னு கேட்டீங்களா? விடுகதைக்கு விதை தெரியுமா?
3: கேட்கலீங்க நாட்டாம, சொல்லுங்க.
0: அதாவது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க உருண்ட தோலை உரிச்சா வெள்ளையா சிரிப்பான்.
2: ஆமா
3: சொல்லுங்க.
2: ரொம்ப நேரமா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, சொல்லி முடிச்சு கொடுங்க.
0: மண்ணுக்குள் இருக்கக்கூடிய தங்க உருண்டை
2: தோலை உரிச்சா வெள்ளையா சிரிக்கிறான்.
3: தேங்காய்.
0: தேங்காய் தேங்காய் மண்ணுக்குள்ளே இருக்கு.
2: பால்ராஸ் ஐயா ரொம்ப எதிர்பார்த்தவங்க, என்ன இப்படியாக சொல்றது?
0: நம்ம டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிறத விட முன்னாடி ஆனாங்க பாருங்க.
1: என்ன பொதுவா மேல ஏறிதான எடுப்போம் அப்படி கேட்டேன். நானு
0: சிரிப்போம் விழுந்தா சிரிப்போம், வேற வழி இல்ல. வாங்க அடுத்து.
4: திருப்பூர் மாவட்டம் சண்முகவள்ளி.
0: சண்முகவள்ளி, அப்ப பதில் உங்களுக்கு தெரியும் அப்படித்தானங்கம்மா?
2: அவங்களுக்கு
0: புது விடுகது இருக்கு.
1: வணக்கம்,
0: வந்துட்டீங்க, பேசுங்க, யாருங்க?
2: ஆமணி, இந்த ரேடியோ சத்து குறைச்சு போடுங்க.
0: கண்ணு
2: ரேடியாவில தூரமா வந்து ஓடுங்க, எங்க குரல் எங்களுக்கே கேக்குது.
1: நீங்க அருமையா பதில் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு அருமை செல்வின்ல பேர் வச்சிட்டு இருக்கிறாரு.
0: நீங்க கேள்வி கேட்டதுக்கே பதில் சொல்ல மாட்டீங்க.
2: என்னங்க வந்துட்டீங்களா? இப்ப விடுகதை கேட்கலாமா?
0: வேறு மாதிரி கோணமானாலதான் நான் இருப்பேன். சுவைத்தால் சுர் என்று இருப்பேன், வயிற்றில் வலி என்றால் மருந்தாய் நிற்பேன். நான் யார்?
1: யாருமா
2: கண்ணு?
1: யாரு
0: என்னங்க?
2: இஞ்சி. இஞ்சி?
0: இஞ்சி? ஆஹா, இவ்வளவு அருமையா. இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் விடுகதைக்கு பதில்
2: சொல்றாங்க. ஏங்க பஸ்ல எது போய்கிட்டு இருக்கீங்களா?
4: இல்ல.
2: ஒரே சத்தமா இருக்குதே, யார் சொல்லி கொடுத்தா இன்ஜின்?
4: யார் சொல்லி கொடுக்கல?
2: நாங்களா
0: சொல்றோம். அருள் நிறை செல்வி என்ன படிக்கிறீங்க?
4: 6 வகுப்பு.
0: 6 வகுப்பு படிக்கக்கூடிய அருள் நிறை செல்வி அருமை செல்வியாக அற்புதமாக அருமையாக பதில் சொல்லிவிட்டார். வாழ்த்துக்கள்.
5: ஒரு
2: விளம்பரம் கொடுங்க
0: கொடுங்க.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
7: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: அப்புறம் சட்டு புட்டுன்னு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும்.
1: என்ன வேலை?
0: அதுதான் இப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சா தானே நம்ம கடைசி ஒரு 10 நாள் 5 நாள் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாதே இல்லையா?

0: அப்புறம் சட்டை போட்டுன்னு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும்.
1: என்ன வேலை?
0: அதுதான் இப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சா தானே நம்ம கடைசி ஒரு 10 நாள் 5 நாள் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல இல்லையா?
1: ஆமா கண்ணு, ஒரு ஒரு சவுளி கடையில கூட்டமா இருக்கும்னு சொல்லி முன்கூட்டியே வந்து சவுளியில எடுத்துட்டு போக சொல்ற.
0: ஆமா,
1: அதே மாதிரி பட்டாசு ரொம்ப நாளுக்கு பண்ணி வாங்கி வச்சா நமத்து போகாது.
0: எதுக்கு நமக்கு போது? பாதுகாப்பாக வைக்க வேண்டிய சரி, பட்டாசை கூட இருக்கட்டும், நம்ம பட்டாசு வாங்கி அதனால பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி தானே வைப்போம்.
1: அதெல்லாம் சரி, பாதுகாப்பு பண்ணி கவர்லாம் போட்டு சுற்றி பாதுகாப்பான இடத்துல ஈரம் படாமல் நெருப்பு படாமல் தனியாக வச்சிடலாம்.
0: தனியாக
1: இந்த பலகாரத்தை 1 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சு என்ன
0: பண்ணுறது? பலகாரம்
1: யாருக்கு கொடுக்கறது?
0: பலகாரத்தை எதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வாங்கணும்?
2: எல்லாம் மனக்கணக்கு.
0: பலகாரத்துக்கு தேவையான அந்த மூலப்பொருட்கள் எங்க வாங்கணும், எங்க மொத்தமா கொள்முதல் பண்ணணும்
1: அப்படின்னா செந்தில் கடைக்கு தான் வியாபாரம் நடக்கும்.
0: ஆமா, அது என்ன பண்ணணும், என்ன தேவைப்படும்,
1: என்ன தேவைப்படும்,
0: எண்ணெய்,
1: எண்ணெய், சரி,
0: நெய், அதாவது கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, கல்கண்டு,
1: அப்புறம்
0: சக்கரை, வெள்ள சக்கரை, அப்புறம் சில மைதா வகைகள், கோதுமை வகைகள்,
1: அப்புறம்
0: என்ன பண்ணுவோம்னா சிறுதானியங்கள் கொஞ்சம் நிறைய வாங்குவோம். சிறுதானிய அதிரசம், சிறுதானிய உருண்டை.
1: சிறுதானியத்தை அப்படியே போட்டா நறுக்கு நறுக்குனு இருக்குமே.
0: அதுக்கு தான் முன்கூட்டியே வாங்கி சிறுதானியத்தை பதப்படுத்தி அதுக்கு முன்னாடி
1: மாவாக்கி
0: அந்த மாவு
2: டைம்
1: ஆயிப்போச்சு. நீ இப்படிலாம் சும்மா சொல்றது,
0: அதனால என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணணும். ஆமா தம்பி, இவ்வளவு நேரம் நம்மளுக்கு இந்த பொறியியல் நுட்பம் அதெல்லாம் பண்ணாங்கல்ல.
3: ஆமா, நம்ம பிவி பிஜு, அப்புறம் சரவணன்,
0: அப்புறம் கணினியாக வந்து செந்தில் சீதாராமன், அப்புறம் அழைப்பு ஒருங்கிணைப்பெல்லாம் சரஸ்வதி சங்கரகணேசன் அவங்க எல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருவோம்.
3: ஆமா,
4: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வழங்கிய வண்ணத்தூரிகை.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 186,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் தாவேகாவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோயில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 37 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது.

மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கொடை பண்பலை 100.5 சித்திரச்சுவானம். மயக்கத்தில் தலை சாய்க்கும் கதிரவன், ஏக்கத்தில் தலை நிமிர தயாராகும் நிலவு நட்சத்திரங்கள், சந்திக்க நீண்ட நெடிய தொலைவு இல்லை, இருந்தும் ஏனோ ஒரு மயக்கம், மயக்கத்தில் மயங்குகிறது சிவந்த வானம். இது சித்திர செவ்வானம்.

மாலை நேரத்தை மயக்கிக் கொண்டிருக்கிறது நம் கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மலர் தாக்கியதால் இதயத்தில் புயல் காற்று, மலர் தாக்கியதால் தான் இதயத்தில் பூங்காற்று. உன்னுடைய விழிப்பார்வை பட்டதும் பலமிழந்து விடுகிறேன். உன்னுடைய விழிப்பார்வை பட்டதும் பலமிழந்து விடுகிறேன். காதலே, நீ இப்பொழுது இடம்பெயர்ந்து போனவுடன் என்னுடைய இதயத்தில் இடி விழுந்தது போன்ற எண்ணம். மழை பொழிந்தும் மயக்கம் கலையவில்லை.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

நேர்மாலை 5:15 கொடைப்பான்களின் உறுப்பிலை 5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். அன்பே உன்னுடைய வருகைக்கான பாதையில், அன்பே உன்னுடைய வருகைக்கான பாதையில், பாதையின் மீது தொலைந்து போன விழிகள் விடிந்த பின்னும் கண்ணுக்கு விருந்தளிக்க வரும் வான் நிலவின் மயக்கம், காதல் உணர்வின் ரகசியம். ஆம், காதல் உணர்வின் ரகசியம் இப்படி மயங்குகிறது. விழிகள் மயங்கிய மயக்கம் இதுதானோ?

இதனம் கூடி பண்பலை 100.5 எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரச்சிவானம் இதை எங்கள் தழுவிய இதமான பாடல்கள் நம் பண்பலை 100.5 சித்திரச்சிவானமாக

இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திரச்சிவானம் நேரமாலை 5:25. போதும் உன்னுடைய ஒற்றை சிரிப்பு, போதும் உன்னுடைய ஒற்றை புன்னகை, புன்னகையில் என்னுள் மழைத்துளியாய் வாழ்கிறாய். நானோ காதல் விழுதுகளாய் படர்ந்துள்ளேன். உன்னுடைய புன்னகை நான பண்புடன் காதல் உலகம் இதுதானோ?

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்சுவானம். நீந்தும் நிலவின் அழகு, நீந்தும் நிலவின் அழகு, அதில் பறிகொடுத்த பாவை அவளின் மனம், குளிர் பருவத்தில் காலை அவன் அணைப்பில், குளிர் பருவத்தில் காலை அவன் அணைப்பில், ஆயிரம் எண்ணங்கள், எண்ணங்களின் பிரதிபலிப்பு, அருகில் இருக்கும்போது உள்ள கதகதப்பு இது.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் கூடிய பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சிவானம். இதயத்தில் இருக்கும் காதல் கனவுகளை மறக்கச் சொன்னாய். இதயத்தில் இருக்கும் காதல் கனவுகளை மறக்கச் சொன்னாய். எனக்கானவனாய் இருக்கும் வரை இதயம் துடித்து கொண்டுதான் இருக்கும். எனக்கானவளாய் இருக்கும் வரை இதயம் துடித்து கொண்டுதான் இருக்கும். மன்மத இரவின் காவியம் மனதுக்குள் மனம் வீசுகிறது இப்படி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
1: அன்பிற்கினைய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.

0: அத்தியாயம் 2 சின்னஞ்சிறு நட்சத்திரம். தண்டவாளத்தை பெயர்த்தெடுத்துவிட்டு விபத்து ஏற்படாமல் போனதில் திருப்தி அடைந்தான் நம் கதாநாயகன். இனி
1: சரித்திர புகழ் பெற்ற வருஷம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு முதலிய மாபெரும் தலைவர்களால் கொண்டாடப்பெற்ற 1942 வருஷத்து ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கூறிய சம்பவம் நடந்தது. சில காலமாகவே இந்திய மக்களின் உள்ளத்தில் குமரிக்கொண்டிருந்த கோபாக்னி மலை மேற்படி 19 ஆகஸ்டில் படீரென்று வெடித்தது. புரட்சி தீ தேசமெங்கும் அதிவேகமாக பரவியது. அந்த புரட்சி தீயை நாடெங்கும் பரப்புவதற்கு தேசபக்த வீர தியாகிகளில் நம் கதாநாயகன் குமாரலிங்கமும் ஒருவன். அந்த அதிசயமான 19 ஆகஸ்டில் அதுவரையில் தேசத்தை பற்றியோ தேச விடுதலையை பற்றியோ அதிகமாக கவலைப்பட்டறியாத அநேகம் பேரை திடீரென்று தேசபக்தி வேகமும் சுதந்திர ஆவேசமும் புரட்சி வெறியும் பிடித்து கொண்டன. ஆனால் குமாரலிங்கமோ வெகு காலமாகவே தேசபக்தியும் தேச சுதந்திரத்தில் ஆர்வமும் கொண்டிருந்தவன். அந்த ஆர்வத்தை காரியத்திலே காட்டுவதற்கு ஒரு தக்க சந்தர்ப்பத்தை தான் அவன் எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பம் இப்போது வந்துவிட்டதென்றும் பாரத தாயின் அடிமை விலங்கை முறித்தெறிவதற்கு இதுவே சரியான தருணம் என்றும் அவன் பரிபூரணமாக நம்பினான். காந்தி மகாத்மாவையும் மற்றும் தேசத்தின் ஒப்பற்ற மாபெரும் தலைவர்களையும் அந்நிய அதிகார வர்க்க சர்க்கார் இரவுக்கிரவே சிறைப்படுத்தி யாரும் அறியாத இரகசிய இடத்துக்கு கொண்டு போனார்கள் என்ற செய்தி அவனுடைய உள்ளத்தில் மூண்டிருந்த ஆத்திர தீயில் எண்ணெயை ஊற்றி பொங்கி எழச் செய்தது. ஸ்ரீ சுபாஷ் சந்திரபோஸ் பெர்லின் ரேடியோ மூலமாக செய்த வீராவேச பிரசங்கங்கள் தேச விடுதலைக்காக எத்தகைய தியாகத்துக்கும் அவன் ஆயத்தமாகும்படி செய்திருந்தன. உலகமெங்கும் அந்த சமயம் நடந்து கொண்டிருந்த சம்பவங்களும் தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த காரியங்களும் அவனுடைய நவயவ்வன தேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த சுத்த இரத்தத்தை கொதிக்கும்படி செய்திருந்தன. தேச விடுதலைக்காக ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் என்று அவனுடைய நரம்புகள் துடித்து கொண்டிருந்தன. அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் குமுறி மோதி அல்லோலகல்லோலம் செய்து கொண்டிருந்தது. பாரத நாட்டின் இறுதியான சுதந்திர போரில் அவசியமானால் தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் செய்து விடுவதென்று அவன் திட சங்கல்பம் செய்து கொண்டான். இந்த நிலையில் அவனுடைய மனோதிடத்தையும் தீவிரத்தையும் உபயோகப்படுத்துவதற்கு நல்லதொரு சந்தர்ப்பம் வாய்த்தது.
0: என்ன அது? தெரிந்து கொள்ளலாம் நாளை. நன்றினேயர்களே,
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் கூடி பண்புகளின் ஒரு பிள்ளை ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திரச்சவானம். அந்தி மலர துடிக்கும் வேளையில் மாலை நேரம் மயங்கி சிவந்த வானில் சித்திரமாய் வரைந்த ஓவியங்கள் மயக்கி விடைபெறுகிறது இன்றைய சித்திரச்சவானம். சிவந்தோக வானோடு பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று தஞ்சாவூர் மாவட்டம் நாதன்கோயில் ஜெகநாத பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

கிருஷ்ணனே தங்களுக்கு மணாளனாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்யாயனி தேவியை வழிபட்டு நோன்பு நோற்றார்கள். இந்த காத்யாயனி நோன்பை மார்கழியில்தான் நோற்றார்கள். பழந்தமிழ் நூலான பரிபாடல் மார்கழி மாதத்தில் கன்னியர்கள் அம்பா ஆடல் ஆடினார்கள் என்று சொல்கிறது. காத்யாயனி நோன்பையும் அம்பா ஆடலையும் அடிப்படையாக கொண்டு ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்க வாசக பெருமானும் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாடினார்கள். திருமால் உரையும் திவ்ய தேசங்களில் ஆறு மட்டுமே விஷ்ணுவின் நகரம் என்பதற்கேற்ப விண்ணகர் என்று பெயர் பெறும். அதில் ஒன்றுதான்

0: தலம். மூன்று நிலை ராஜகோபுரத்தின் பக்கத்தில் வானுயர்ந்த கொடிமரத்தின் கீழே கருடன் அமர்ந்திருக்கிறார். நந்தி தீர்த்தம், நந்தி விமானம் மட்டுமல்ல, மூலஸ்தான கோபுரத்தில் பெருமாளை வணங்கியபடி நந்தியும் பிரம்மாவும் இருப்பதும் சிறப்பு. அது சரி, வைணவ தலத்தில் நந்தியம் பெருமானா, அது என்ன பிராணக்கதையாக இருக்கும் தெரிந்து கொள்வோமா? ஒருமுறை சிவபெருமானின் அதிகார நந்தியம் பெருமான் திருமாலை தரிசனம் செய்ய வைகுண்டம் சென்றார். ஆனால் நுழைவாயிலில் காவலர்களால் தடுத்தும் கேளாமல் முயற்சி செய்ததால் அவர்கள் சபித்தார்கள். நந்தி தேவர் உடல் உஷ்ணமாக சிவபெருமானிடம் முறையிட்டார். இறைவனும் திருமகள் தவம் செய்யும் செண்பக வனத்துக்கு சென்று தவம் செய்யும்படி சொன்னார். நந்தியும் தவம் செய்து திருமாலின் தரிசனம் பெற்றார். ஊர் நந்திபுர விண்ணகரமானது. கருவறையில் நந்தி தேவரும் நான்முகனும் திருமாலை வணங்குகிறார்கள். அதே போல இன்னொரு கதையாக, தவம் செய்த திருமகளை மார்பில் ஏற்பதற்காகவும் சிவி சக்கரவர்த்தியின் தியாக உணர்வை பார்க்கவும் கிழக்கு நோக்கியிருந்த இறைவன் மேற்கு நோக்கி திரும்பியதாகவும் சொல்லப்படுகிறது. மூலவர் போக ஸ்ரீனிவாசன் மேற்கு நோக்கி வைகுண்டத்தில் இருப்பது போல ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் ஒரே ஆசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார். மூலவர் சன்னதியில் நந்தி தேவர் ஜெகநாத பெருமாளை வணங்கியபடி இருப்பது எந்த வைணவ தலத்திலும் இல்லாத ஒன்று. செண்பகவள்ளி தாயார் கிழக்கு நோக்கி தனிச்சன்னதி கொண்டு அருள்கிறார். உற்சவ பெருமாள் ஜெகநாதன் என்ற திருநாமத்தோடு தரிசனம் தருகிறார். இவர் பெயரிலேயே ஜெகநாத பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு திருமணம் செய்து பாயாசம் நிவேதனம் செய்தால் குழந்தை பேறு கிட்டும் என்பது ஐதீகம். விஜயரங்க சொக்கப்ப நாயக்கர் எனும் மன்னர் தன் அன்னைக்கு காரணம் தெரியாத நோயால் வாடிய போது இப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டார். நோய் நீங்கியதால் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்ததோடு ஆலயத்தின் உள்ளேயும் சிலைகளாக மன்னரும் மனைவியும் இடம்பெற்றார்கள். கல்லாமலே கவிமழை பொழிந்த காலமேகம் பிறந்த ஊர் இது. சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் அற்புதமான திருத்தலம். ஜெகம் புகழும் ஜெகநாத பெருமாளின் திருத்தாள் பற்றுவோம். நிறைவான வாழ்வை பெறுவோம். இன்று தஞ்சாவூர் மாவட்டம் நாதன் கோயில் ஜெகநாத பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

ஆர்ஆர் தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 5 மணி, மாலை 6 மணி 5 நிமிடம்.

0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: புத்தாண்டு பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, ரொம்ப பரபரப்பாக அலைவாங்க சில பேர். இந்த இதில் இருந்து பல விதிகளை நான் கடைப்பிடிக்க போகிறேன், இன்னும் நினைவே மாற்றிக்கிற போகிறேன். ரூமு முதல்ல சுத்தமாக வச்சுக்கிற போகிறோம்னா அது கிடையாது. நான்லாம் எத்தனையோ முறை அதை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், இதை பூரா நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம், பலருடைய குப்பை கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் மேஜை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கூடையாக இருக்கும். என்ன தெரியுங்களா, இதெல்லாம் அங்கே இருக்க வேண்டியது, இது அப்படி இருக்க வேண்டியது, அதுதான் உண்மை. ஆனால் என்னைக்காவது செஞ்சுருக்கமா? கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னா, நிறைய செல்லுடைய பில்லு வந்தோடனே ஒரு சபதம் எடுப்போம், இன்னுமே நான் யாருக்குமே பேச மாட்டேன். அது ஒரு வகையான வித்தியாசமான வைராக்கியம். பிரசவ வைராக்கியம், பிரசங்க வைராக்கியம், மயான வைராக்கியம்ங்கிற மாதிரி செல்லு வைராக்கியம் ஒன்று இருக்கும். என்னென்னா, வந்த உடனே யார்கிட்டையும் பேச மாட்டேன், மிஸ்டு கால் தான் கொடுப்பேன், அப்படியாக இப்படியாகும் அப்படின்னு யோசிச்சுட்டு அது என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் நிற்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழித்து கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருங்க. என்னாச்சு, யாருக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்குமே, யார் நம்மளை கூப்பிடாமல் இருக்காங்க, ஒருவேளை மறந்துட்டாங்களா எல்லோரும் அப்படின்லாம் பயம் வரும். ஆனாலும் கூட சில விதிகளை வச்சுக்கலாங்க. நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போன தீபாவளிக்கும் இந்த தீபாவளிக்கும் அல்லது போன கல்வி ஆண்டுக்கும் இந்த கல்வி ஆண்டுக்கும் இடையில நாம் என்ன ஆயிருக்கிறோம், அதே இடத்துல நிற்கிறோமா, 2 அடி பின்னாடி போயிட்டோமா, 2 அடி முன்னாடி வந்திருக்கோமா, இதை யோசிச்சுக்கிட்டாலே போதுங்க. இதுதான் உண்மை. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு என்ன வேறுபாடு, உடலில் கூட மாற்றம் இருக்கலாம். என்னுடைய மாணவர் ஒருத்தர் மதுரையில் பெரிய ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறார். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், ஐயா வந்து படம் எடுத்துக்கிங்க அப்படிம்பார். எதுக்குப்பா அடிக்கடி சொல்கிற அப்படிம்பார், உருவம் கிடைக்காதியா அப்படிம்பார். இந்த உருவம் திரும்ப கிடைக்காது, ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குமா, மாற்றங்கள் கொண்டது தானே உலகம். இந்த உருவத்தை அப்பப்போ அப்பப்போ பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, நினச்சி பாருங்க. இன்றைக்கி இருக்கிற வாய்ப்பு அன்றைக்கி இல்லைங்க. சில சமயம் உங்கள் இளமை காலத்து படம் கொடுங்க, நான் எங்கே போய் கொடுப்பேன், அந்த குரூப் ஃபோட்டோவில் 3வது வரிசையில் 7வது உட்காந்துருக்குது நான் சொல்ல முடியுமா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கூட எடுத்ததில்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க, இன்றைக்கி எல்லாமே கையில் வச்சுருக்கிறோம், அதனால் எடுத்துக்கிறோம். விஞ்ஞானம் நம்ம கை கொடுத்துருக்குது. சிலவற்றை நீக்கி செல்லுதல், இதுக்கு மேலே இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சிலவற்றை விட்டுறது, அது ஒரு வகையில் வச்சுக்கிறது. அடுத்து என்ன, சில கடுமையான விஷயங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுதல். இப்போ அதிகாலையில் இருந்தால் நல்லதுங்கிறாங்க, ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. இந்த காலையில் நம்ம எந்திரிக்கிற போது நமக்கு 1 மணி நேரம் கூட கிடைக்குதான். அப்படி பார்த்தா 7 நாளில் 7 மணி நேரமும் 1 மாசத்தில் எவ்வளோ மணி நேரம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதை மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நம்ம கிடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், இந்த ஒரு குறிக்கோளை காலையில் வச்சுக்கலாம். அதே மாதிரி சில பொருள்களை நம்ம சாப்பிட்றத தவிர்த்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு எவ்வளோ சாப்பிட்லாம் டாக்டர் அப்படின்னு அவர்கிட்ட போய் வாதாடிக்கிட்டு போனோம். என்னுடைய தந்தையாருக்கு சக்கர வியாதி வந்தப்போ, அப்போ டாக்டர்கிட்ட போய் எங்கள் அப்பா ஆர்வமாக கேட்டார், நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டார். நான் எப்படி என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கணும். உடனே அவர், டாக்டர் எங்கள் குடும்ப நண்பர், அவர் பயங்கரமான ஒரு நல்ல நகைச்சுவையாளர், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே எங்கள் அப்பா பட்டியல் கொடுத்தார், அது பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும், இதில் எதையும் தொடக்கூடாது அப்படின்னார். அப்போ பாருங்கள், யாகாவாராயினும் நாகா கண்ணா, சொல்லுக்காக மட்டுங்கில்லைங்க, நாவை காத்துட்டாலே உடம்பும் சரியாக போகும், அது உண்மையும் கூட.

0: அதனால பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானேன்னு சொன்ன மாதிரி பழையவை போகட்டும், புதியவை வரட்டும், வரவேற்க காத்திருப்போம். வந்தபடி வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, பகலின் பரபரப்பில் இருந்து மெல்ல விடுபட்டு மாலை பொழுதின் அமைதியை மனம் மெதுவாக அணைத்துக் கொள்ளும் இந்த இனிய நேரத்தில் பல வண்ண மலர்களை நேர்த்தியாக கோர்த்த கதம்பம் போல பல்வேறு சுவைகளையும் இனிய உணர்வுகளையும் ஒன்றிணைத்து உங்களோடு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றைய கதம மலரை கோர்க்க உங்களோடு நான் வசீகரன்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கு முன் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: இசையின் இனிமையையும் நினைவுகளின் வாசத்தையும் சுமந்து வருகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நேரம் 6:21.

இசை கதம்பங்கள் கோர்த்து கொண்டிருக்கும் நேரம் 6:30. இசையும் நினைவுகளும் இணையும் இனிய தருணமாய் கோடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
2: 1800-419-1800 and 1097.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: இசையின் வர்ண ஜாலங்களால் இதயங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சூடாமணி விஹாரத்தின் சுற்றுப்புறங்களில் ஆயிரக்கணக்கான மக்களின் கூக்குரல் ஒலி கணத்துக்கு கணம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. இவை அனைத்தும் தான் அங்கே இருப்பதன் காரணமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அருள்மொழிவர்மன் உணர்ந்து கொண்டார். ஆகையால் இங்கே மறைந்திருந்து இப்படி பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? அது தனக்கு விருப்பமில்லை என்று ஆச்சாரிய பிக்ஷுவிடம் அவன் தெரிவித்துக் கொண்டிருந்தான். அதற்கு ஆச்சாரிய பிக்ஷு, மகாபாரதத்திலே பாண்டவர்களே கூட ஓராண்டு காலம் வரை அஜ்ஞாதவாசம் வாழ்ந்தார்களே, அது தவறாக இல்லையே? அப்போது தர்மபுத்திரர் சத்தியத்துக்கு மாறாக நடந்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேள்வி கேட்க, அதற்கு அருள்மொழிவர்மன், குருதேவரே, தங்கள் அறிவுத்திறனும் விவாதத்திறனும் அபாரமானவை என்பதை அறிவேன். தங்களுடன் தர்க்கம் செய்து என்னால் வெல்ல முடியாது. ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன். பஞ்சபாண்டவர்கள் மறைந்திருக்க வேண்டியது அவர்கள் ஏற்றுக்கொண்ட சூழ் காரணமாக அவசியமாயிருந்தது. எனக்கு அப்படி அவசியம் ஒன்றுமில்லை. என் விரோதிகளை பற்றி சொல்லுகிறீர்கள். எனக்கு அப்படிப்பட்ட விரோதிகள் யார்? எதற்காக என்னை அவர்கள் விரோதிக்க வேண்டும்? எனக்கோ ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் ஆசையில்லை. இதையெல்லாம் நான் வெளியிட்டுச் சொல்லி, அப்படி யாராவது எனக்கு விரோதிகள் இருந்தாலும் அவர்களையும் சிநேகிதர்கள் ஆக்கிக் கொள்வேன். என்னால் உங்களுக்கு தொந்தரவும் இல்லாமல் போகும். மக்களும் நான் உயிரோடு இருப்பது அறிந்து ஏதேனும் திருப்தி அடைந்துவதாயிருந்தால் அடையட்டுமே. அதில் யாருக்கு என்ன நஷ்டம்?
1: இளவரசே, தாங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையே. தங்களுடைய நிலைமையில் நானும் அவ்விதமே எண்ணி நடந்து கொள்வேன். ஆனால் அதற்கு தடையாக நிற்பது தங்கள் திருச்சகோதரி குந்தவை பிராட்டிக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் வாக்குறுதிதான். பழையாறை இளைய பிராட்டியைப் போன்ற அறிவில் சிறந்த மாதரசி சோழகுலத்தில் தோன்றியதில்லை. தாங்களே பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள். வேறு எந்த ராஜகுலத்திலும் தோன்றியதில்லை என்பதே என் கருத்து. அவர் தாம் செய்தி அனுப்பும் வரையில் தங்களை இங்கே வைத்து பாதுகாக்கும்படி சொல்லிவிட்டுச் சென்றார். முக்கியமான காரணம் இன்றி அவர் அவ்விதம் சொல்லியிருக்க மாட்டார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் குடும்பத்துக்கு விரோதமாக சோழ நாட்டு சிற்றர்

0: அரசர்கள் பலர் சதி செய்வதாக நாடெல்லாம் பேச்சாக இருந்து வருகிறது. மற்றொரு பக்கத்தில் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த சிலர் இரகசிய சதிவேலை செய்து வருவதாகவும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கு இந்த புத்த விகாரத்தில் உள்ள நாங்கள் உதவி செய்கிறோமோ என்று எண்ணித்தான் ஜனங்கள் ஆத்திரமடைந்து வாசலில் வந்து கூடியிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் தாங்கள் வெளியேறி மக்களின் முன்னிலையில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வது உசிதமான காரியமா? யோசியுங்கள். அதைக் காட்டிலும் தங்களை பாதுகாக்கும் முயற்சியில் எங்களுக்கெல்லாம் ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் நேரட்டுமே. அதற்கு நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கப் போவதில்லை.
1: இவ்வாறு தலைமை பிக்ஷு சொல்லிக் கொண்டிருந்த போது இன்னொரு இளம் சந்நியாசி அங்கே பரபரப்புடன் வந்தார். சுவாமி, நிலைமை மிஞ்சி போய்விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நின்று இளவரசரை பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். இளவரசர் இங்கே இல்லை என்று நாங்கள் எவ்வளவு சொல்லியும் பயனில்லை. நாங்களே விகாரத்துக்குள் வந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி சொல்லாவிட்டால் பலாத்காரமாக உள்ளே புகுந்து விடுவார்கள் போலிருக்கிறது என்றார்.
0: அவர்களுக்கு நாம் என்ன வழி சொல்ல முடியும்? புத்த பகவான் அவர்களுடைய மனத்தை மாற்ற ஏதேனும் வழி கூறினால்தான் உண்டு
1: என்றார் தலைமை பிக்ஷு. இளவரசர் அப்போது, குருதேவரே, எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. கருணை கூர்ந்து கேட்க வேண்டும். தங்கள் சீடர்கள் நான் இங்கே இல்லை என்று ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இனி நான் ஜனங்களின் முன்னிலையில் போய் நின்றால் தங்கள் சீடர்களின் வாக்கை பொய்யாக்கியதாகும். அதனால் ஒருவேளை ஜனங்களின் முருகாவேசம் அதிகமானாலும் ஆகலாம் என்றார்.
0: நிச்சயமாக ஆகியே தீரும். அதன் பலனை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் என்றார் பிக்ஷு.
1: அதைக் காட்டிலும் தங்கள் சீடர்களுடைய வாக்கை நான் மெய்யாக்கி விடுகிறேன்.
0: இளவரசே, தங்களால் கூட அது முடியாத காரியம் என்று நினைக்கிறேன். இவர்கள் சொன்னது சொன்னதுதானே, அதை எப்படி இனி மெய்யாக்க முடியும்?
1: அதற்கு வழி இருக்கிறது. ஜனங்கள் இந்த விகாரத்துக்குள் புகுவதற்குள்ளே நான் இங்கிருந்து போய்விடலாம் அல்லவா?
0: ஆஹா, எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அத்தகைய பாவச் செயலை நாங்கள் செய்ய வேண்டுமா? தங்களை வெளியேற்ற வேண்டுமா?
1: குருதேவரே, இதில் பாவமும் இல்லை, பழியும் இல்லை. இங்கிருந்து அரைக்காத தூரத்தில் ஆனைமங்கலத்தில் சோழ மாளிகை இருக்கிறது. அன்றைக்கு என் சகோதரியை பார்க்கச் சென்றபடி இப்போதும் உடனே கால்வாய் வழியாக அங்கே போய்விடுகிறேன். பிறகு சௌகரியமான போது திரும்பி வந்துவிட்டால் போகிறது என்று சொன்னார் இளவரசர். ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு இளவரசர் கூறிய அந்த யோசனை பிடித்ததாகத்தான் தோன்றியது.
0: ஆம் ஆம், அப்படிச் செய்தால் தங்களை உடனே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லாமல் போகும். தங்கள் தமக்கையின் கருத்தையும் நிறைவேற்றியது ஆகும். ஆனால் கால்வாய் விகாரத்திலிருந்து வெளியேறும் இடத்திலும் ஜனங்கள் நிற்கலாமல்லவா? அவர்கள் படகில் தாங்கள் போவதை பார்க்கக்கூடுமே என்றார்.
1: குருதேவரே, அதற்கு ஒரு உபாயம் செய்ய முடியும். கூட்டத்தில் உள்ளவர்களில் யாரேனும் ஒருவன் விகாரத்துக்குள் வந்து தேடி பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவோம் என்றார் இளம்பிக்ஷு.
0: ஒருவன் வந்து பார்த்தால் போதாதா? அவன் வெளியிலே சென்று மற்றவர்களிடமும் சொல்ல மாட்டானா
1: என்றார் குரு. அவனை இங்கே கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்திருந்தால் அதற்குள் இருட்டிவிடும். இளவரசர் வெளியேற சௌகரியமாயிருக்கும். அது மட்டுமல்ல, சீக்கிரத்தில் ஒரு பெரும் புயல் அடிக்கலாம் என்பதற்கு அறிகுறிகள் தென்படுகின்றன. இங்கிருந்து பார்க்கும்போதே கடல் அலைகள் மலை போல எழுகின்றன. கடலின் ஆரவாரமும் அதிகமாகி வருகிறது. புத்த பகவானுடைய கருணை அப்படி இருக்கிறதோ என்னமோ. பெரும் புயல் அடித்து நம்முடைய இந்த சங்கடம் தீர வேண்டும் என்பது பகவானுடைய சித்தமோ என்னமோ என்று கூறினார் இளம் பிக்ஷு.
0: அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்முடைய சங்கடம் தீருவதற்காக கடல் கொந்தளித்து பெரும் புயல் வர வேண்டுமா
1: என்றார் குரு. சுவாமி, தங்கள் சீடர் சொல்லும் வழியை பரீட்சித்து பார்க்கலாம் என்று எனக்கும் தோன்றுகிறது. உள்ளே ஒரு தனி மனிதன் மட்டும் வந்தால் ஒருவேளை அவனிடம் நான் பேசி அவன் மனத்தை மாற்றுவது சாத்தியமாகலாம் என்றார் இளவரசர்.
0: அந்த யோசனையும் என் மனத்தில் இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு கோடிக்கரையிலிருந்து ஒரு படகோட்டியும் அவன் மனையாளும் விகாரத்தின் வாசலில் வந்து இளவரசரை பற்றி விசாரித்தார்கள். இளவரசர் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். படகோட்டியின் மனையாள் பெருங்கூச்சல் போட்டாள்.
1: ஆஹா, அப்படிப்பட்ட படகோட்டியார், அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்றார் இளவரசர்.
0: ஆம், தன் பெயர் முருகையன் என்று சொன்னான் கோடிக்கரை தியாகவிடங்கர்

0: மகன் என்று கூறினான். அவன் எனக்கு நன்கு தெரிந்தவன். என் விருப்பத்துக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டான். அவனை ஏன் என்னிடம் அழைத்து வரவில்லை? அவன் பெண்டாட்டியினால் நமது ரகசியத்தை காப்பாற்ற முடியாது என்று எண்ணினோம். இப்போது அவனும் அவன் மனையாளும் மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றார்கள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. படகோட்டி முருகையனை மெதுவாக இங்கே அழைத்து வந்து விடுங்கள். நான் இட்ட கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். இருட்டிய பிறகு திரும்பி வந்து அவனே என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்து சோழ மாளிகைக்கு அழைத்துப் போய்விடுவான் என்றார் இளவரசர். ஆச்சாரிய பிக்ஷு,
1: இளவரசரே, இந்த காலத்தில் யாரையும் பூரணமாக நம்பிவிடுவதற்கில்லை. இந்த படகோட்டியும் அவனது மனையாளும்தான் இரண்டு நாளாக இந்த பட்டினத்தில் தங்களை பற்றிய வதந்திகளை பரப்பியிருக்க வேண்டும் என்று கருதுகிறேன்.
0: அப்படியே இருந்தாலும் அதனால் பாதகமில்லை. எப்படியும் யாரேனும் ஒருவனை விகாரத்துக்குள் அழைத்து வர வேண்டும் அல்லவா?
2: அவன் கொஞ்சம் பெண்டாட்டி சொல்லுகிறபடி ஆடுகிறவன்தான். ஆனாலும் என் விருப்பத்துக்கு மாறாக மனையாள் சொல்வதை கூட கேட்க மாட்டான். முடியுமானால் அவனையே அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர்.
0: ஆச்சாரிய பிக்ஷுவின் சம்மதத்துடன் இளைய பிக்ஷு வெளியேறினார். அவர் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் பெரிய பிக்ஷு,
1: இளவரசே, என் மனம் ஏனோ நிம்மதியாகவே இல்லை. நானும் வெளியிலே சென்று பார்த்து வருகிறேன். ஜனங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை நேரில் சென்று பார்த்து அறிந்து வருகிறேன். என்னுடைய பிசகினால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கும் கேடு வரக்கூடாது, தங்களுக்கும் தீங்கு எதுவும் நேரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: முருகையன் என்கிற பெயரை கேட்டதும் அவன் எனக்கு நன்கு தெரிந்தவன்னு அருள்மொழிவர்மர் சொன்னார் அல்லவா? பணத்தாசையால சதிகாரர்களான ரவிதாசனுக்கும் தேவராளனுக்கும் உதவியிருந்தவன் தன் தமையன் முருகையனுங்கிறத பொன்னியின் செல்வருக்கு பூங்குழலி ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்தது நேயர்களுக்கு நினைவிருக்கும். சற்றைக்கெல்லாம் உன் தமையனை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன்னு அவர் சொன்னதையும் நினைவில் வச்சுப்போம். இந்த பகுதியில் விளக்கம் தேவைப்படுற சில சொற்களை ஆராயலாம். அபாரம், இதில் பாரம் என்பது கரை, அபாரம் கரை கடந்த ஒன்று, அதாவது எல்லையற்றது, அளவற்றது, வியக்கத்தக்கது. இதை ஒட்டிய சொல் பாராவாரம், கரை காண முடியாத கடல். இதில் வாரம் என்பது கடல், அலை, கரை இதையெல்லாம் உள்ளடக்கியது. நாகைப்பட்டினத்து விடங்கர், அதாவது இருந்து ஆடும் பெருமான் சுந்தர விடங்க தியாகர் சோமாஸ்கந்தமூர்த்தி, ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆடும் நடனம் பாராவார தரங்க நடனம். இதை வீசி நடனம்னு குறிப்பிடுவது உண்டு. வீசி என்றால் அலை. கடல் அலைகள் மேலே எழும்பி விழுவது போன்ற அசைவு. அடுத்து பஞ்ச பாண்டவர்களின் அஜ்ஞாதவாசம் பற்றி. நிச்சயமற்ற முடிவை நம்பி மதிப்பு மிக்க பொருள்களை பந்தயமாக கட்டி விளையாடுற அபாயகரமான விளையாட்டு சூதாட்டம். முதல் சூதாட்டத்தோடு நிறுத்திக்காம துரியோதனனும் சகுனியும் இணைஞ்சு பண்ணின சூழ்ச்சியால பாண்டவர்கள் மறுசூதாட்டத்தில் ஈடுபட நேர்ந்துடுச்சு. நிபந்தனை, தோல்வி அடையிறவங்க 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அக்ஞாதவாசம் மேற்கொள்ளணும். அக்ஞாதவாசத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்டா மறுபடியும் 12 ஆண்டுகள் வனவாசம். மறுசூதாட்டத்திலும் பாண்டவர்கள் தோல்வி. ஞா என்கிற வேர் சொல்ல ஏற்கனவே பார்த்தோம். ஞாத்த அறிந்த, அஜ்ஞாத அறியாத, மறைவான. அஜ்ஞாதவாசம் இன்னார்னு பிறர் அறியாதபடி மறைஞ்சு வாழ்வது. நிலைமை மிஞ்சி போவது. மிஞ்சி என்பது மீறுவது, மீதியாவது ஆகிய பொருள்களை கொண்டது. இளம் சந்நியாசி மக்களின் பொறுமை கட்டுக்கு அடங்காம போய்கிட்டிருப்பதை அப்படி சொன்னார். மிஞ்சுவது எஞ்சுவது ரெண்டுமே மீதி இருப்பதை குறிப்பிட்டாலும், மிஞ்சுவதுன்னா அளவுக்கு அதிகமாக எஞ்சி விடுதல், எஞ்சுவது திட்டமிட்டபடி மீதம் இருப்பது. தாக்கப்பட்டு முகத்தில் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருந்த நிலையிலையும் உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகுல ஏறி எங்கேயே புறப்பட்டாங்கன்னு சேந்தன் அமுதனை கேட்ட ராக்கம்மா இப்போ விஹாரத்துக்கு வெளியே நிற்கிறா. என்ன நடக்க போகுதோ

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிர்

நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

தொடுத்த கதம்பத்தில் ஒவ்வொரு மலருக்கும் தனி மனம் இருப்பது போல, இன்றைய ஒவ்வொரு பகுதியும் உங்கள் மனதில் தனித்த நினைவாக மலரட்டும். மனதை வருடிச் சென்ற அந்த நொடிகள் இனிய வாசமாய் என்றும் நிறைந்திருக்கட்டும். இந்த இனிமையோடு இனிதே நிறைவிற்கு வருகிறது கூடை பண்பலையின் 1.5 கதம்ப மலர்கள். இன்றைய கதம்பத்தை உங்களுக்காக தொடுத்த நான் வசீகரன்.

0: இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே. கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசிக்க ஆசையில் ஒரு குக்கோ. கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல், நேயர்களின் குரலில் கேட்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கோ. நிகழ்ச்சியில் உங்கள் ஆசை பாடலும் நம் பண்பலையில் கேட்கணுமா? 94 86 28 24 24 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் இதெல்லாம் குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள். உங்கள் ஆசை பாடலை கொடுக்க தயாராக இருக்கேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்கு? வாங்க. வணக்கம்.
1: கோடி பொம்பளைக்கு வணக்கம். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு எனக்கா பரம் ஜி. நன்றி.
0: இது தருண் சாய், உங்களுக்கான பாடல் நம் பண்பலை 100.5.

0: நேரம் இரவு 7:10. கொடைப்பான்மலின் ஒரு புள்ளி ஆயந்தல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் வரும் பாடல் யாருக்காக? வாங்க வணக்கம், யாருடைய பாடல்?
1: வணக்கம். கோடைப்பண்பலின் 100.5 நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் திமிநாய்க்கம்பட்டி அண்ணா நகர்லேருந்து ராணி முருகேசன் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாடல் மண்வாசன் படத்திலிருந்து ஆனந்தம் தேன் சிந்தும் பூஞ்சோலையில்.
0: இது உங்களுக்கான பாடல் வருகிறது ராணி முருகேசன்.

0: இது நம் பண்பலின் உருப்பிளையா இதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:22. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் மதுரையில் இருந்து கவிதா பேசுறேன். எனக்கு பிடித்த பாட்டு சிறைச்சாலை படத்துல இருந்து ஆளோளங்கிளி கூட்டிலே அப்படிங்கிற இனிமையான பாடல் போடுங்க. நன்றி.
0: இதோ உங்களுக்கான பாடல் பவிதா.

0: இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. நிலையத்துக்கு வரக்கூடிய சொந்தங்களை சந்திக்கிறது வழக்கம். இன்று நம்ம முன்னாடி ஒரு ஐயா இருக்காங்க, அவங்களை தான் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் பெரியசாமி, பி பெரியசாமி.
0: எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
1: தில்லு கீழ்வாகம் சேலம்பட்டியிலேருந்து வந்திருக்கோம்.
0: எந்த மாவட்டம்?
1: கரூர் மாவட்டம்.
0: கரூர் மாவட்டம், சேலம்பட்டி.
1: அங்கே சேலம்பட்டி.
0: உங்கள் ஊரோட சிறப்புன்னு என்ன சொல்லுவீங்க?
1: சிறப்புனா ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதே சிறப்பு.
0: நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க?
1: நாங்கள் விவசாயம் தானே.
0: அப்படிங்களா? உங்களது மானாவாரி பயிரா இல்லை வாய்க்கால் பாசனம் அல்லது ஆற்று பாசனமா, எப்படி அது?
1: மானாவாரி பயிர் தானுங்க. இந்த வாய்க்கால் பாசனம் இருந்தது, அது இந்த திருப்பூர சாயக்கழிவுனால தண்ணி எல்லாம்

0: கெட்டு போய் வெள்ளம் வெள்ள வர மாட்டேங்குது. அதனால் இப்போ அதை பண்ண முடியலே, நஷ்டமாயிருது,
1: தொடர்ந்து பண்ண முடியல.
0: ஆமாம். அப்புறம் இந்த ஆடு மாடு வளர்ப்பு
1: இதுதான். சரிங்க. இப்போ கொடைக்கானல் இதுதான் முதன் முறை முன்னாடி வந்திருக்கீங்களா?
0: முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் வானொலி நிலையத்துக்கெல்லாம் வரலை.
1: இப்போ இதே பற்றி தடவை. இப்போ முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்து என்ன வித்தியாசம் தெரியுதா கொடைக்கானல் ஏதாவது?
0: வளர்ச்சி தான்.
1: வளர்ச்சினா எந்த மாதிரி சொல்கிறீங்க? கட்டடங்கள் நிறையா இருக்குது.
0: கட்டடம் நிறையா இருக்கும், மக்கள் உற்பத்தி அதிகமாக இருக்காங்க.
1: சரிங்க, மகிழ்ச்சி. வீட்டில் யாரால இருக்கீங்கய்யா?
0: வீட்டில் நான், மனைவி, பையன், மருமகள், பேரன்.
1: அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
0: மனைவி பேர் சாமியத்தால், பையன் பிரகாஷ், பேர தீட்சித், மருமகள் துவியா.
1: இளமையான குடும்பம்.
0: வணக்கம்.
1: சரி, மகிழ்ச்சிங்கய்யா. இப்போது விவசாயத்தை பொறுத்தளவில், அதாவது ஒன்று விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது விலை இருக்காது, விலை இருக்கும்போது விளைச்சல் இருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படிப்பட்ட சூழல் எப்படி வந்து தொடர்ந்து அதனால் செஞ்சிட்ருக்க முடியுது?
0: கொஞ்சம் பண்ணி கடன் வாங்கி
1: பண்ணுறேன்.
0: அப்புறம் அது ஒரு தடவை நட்டமாக ஆனாலும் திரும்ப கடன் வாங்கி பண்ணி அடுத்தது லாபம் பண்ணிடலாம் அப்படின்னு விடாமுயற்சியாக உழைக்கிறதுனால தான் விவசாயத்தை வச்சுக்கிட்டு
1: இருக்கிறேன்.
0: இல்லைன்னா எப்போ விவசாயம் எல்லாம் விட்டு பயந்து விட்டா விட்டுறலாம். இதை அப்படி விட முடியாது இல்லைங்க.
1: விட்டுட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது?
0: சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? எங்களுக்கு அதான் தெரிஞ்ச தொழில், அதனால பண்ணிதே ஆகணும்.
1: ஏன்னா இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் தான்.
0: விவசாயம் தான். ஆனால் இப்போ இருக்கிற தண்ணி மண் இதெல்லாம் கெட்டு போயிருது. இந்த சாயக்கழிவு இது இதனால எல்லாம் நொயிலாதது எங்களுக்கு வந்து பாஞ்சுது, எல்லாம் மோசமாக போயிடுச்சு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இதை பயிர்தான் இப்போ வச்சுக்கணும். முந்தி கடலை இதெல்லாம் நல்லா வந்துருச்சுன்னா இப்போ வரமணிக்குது. இப்போ சோளம் இப்படி ஏதாச்சும் போட்டு மாட்டு
1: பயிர், வேதிப்பொருட்களோ ரசாயன பொருட்கள் உரங்கள் அதிகமாக மண்ணில் கலக்கும்போது அதனுடைய தன்மை வந்து அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இறந்து போயிருது.
0: இறந்து போயிருது. தண்ணியும் எங்களுக்கு கெடுதல் ஆகிடுச்சு. உப்பு அதிகமாக இருக்குது. 3000 டிசி பக்கமாக கெடுதல் இருக்குங்கிறாங்க. அதைத்தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்புறம் கேன்சர் இதெல்லாம் வந்து அதிகமாக அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வருது. அதனால பயந்துட்டு நிறைய பேர் ஊர் விட்டே காலி பண்ணி போறாங்க.
1: இப்படித்தான்
0: போயிட்டு இருக்குதுங்க.
1: என்ன பாடல் கேட்கலாங்க?
0: பாடல் உங்கள் விருப்பத்துக்கு.
1: மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா.
0: நன்றி.

0: நேரம் இரவு 7:36. கொடிப்பான்மல் 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. இப்போ நிகழ்ச்சியில் யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் இருளப்பட்டி கோபி. எனக்கு பிடித்த பாடல் சின்ன குயில் பாடுது படத்திலிருந்து சித்திரை மாசத்து பூங்காத்து ஏ முத்திரை போடுது பூமி.
0: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது கோபி.

இருந்தும் டக்கும்முக்கு தாளம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து புஷ். தந்தம் டக்கும்முக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு. குண்டம் வச்சு பட்டு சேலை கட்டு, மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு. டுண்டும் டக்கும்முக்கு தாளம் போட்டுக்கிட்டு சந்தம் எட்டி கட்டி

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: இது நம் பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:42. நிகழ்ச்சியில் இப்பொழுது யாருடைய பாடல் வாங்க? வணக்கம்.
1: வணக்கம், நான் தேனி மாவட்டம் கொடுவாரத்திலிருந்து ராஜ்குமார் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் அலைபாயுதை படத்திலிருந்து எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இந்த பாடலை.
0: இது நம் பண்பலின் 1.5 உங்களுக்கான பாடல் வருகிறது.

0: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும்

0: மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். LIC-யின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
1: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:49. இப்போ நிகழ்ச்சியில யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். கோடை பண்பலை நேயர்களுக்கும் வணக்கம். அந்த ஒரு நிமிடம் படத்திலிருந்து சிறிய பறவை சிறகை வீக்க துடிக்கிறது. பிரபுராம் திவாகரன், தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலிருந்து.
1: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது பிரபு.

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழிப் பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் யாருக்காக கொடுக்க போறோம்? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். ராணி தேனிலிருந்து. எனக்கு விருப்பமான பாடல் நிழல் தேடும் நெஞ்சங்கள் படத்திலிருந்து, இது கனவுகள் நிறைந்திடும் காலம். நன்றி. வணக்கம்.
1: இதோ உங்களுக்கான பாடல் ராணி.

0: இது அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதுதொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரிகள் கட்சி மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக, மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம் 20

11 வெள்ளி 29 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நிறை இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் மாணவ செல்வங்களே. ஒரு குட்டி சிரிப்பு, ஒரு குட்டி யோசனை, அதிலிருந்து பிறக்கக்கூடிய அசத்தலான பதில்கள், விளையாடி கொண்டே நமக்கு தெரியாமலே எத்தனையோ விஷயங்களை கத்துக்க போறோம். ஒரு கேள்வி வந்தா யார் முதல்ல பதில் சொல்லுவாங்க, யாருடைய மூளை பயங்கர வேகமா வேலை செய்யுது, சுத்தி இருக்கிறதுல கவனிக்கிறதுல யார் ரொம்பவே கில்லாடி அப்படின்னு விளையாடி நம்மளுடைய அறிவை சோதிக்க போறோம். சிரிப்பும் இருக்கும், சுவாரஸ்யமும் இருக்கும், சில நேரங்களில் சின்ன சின்ன சவால்களும் இருக்கும். அப்படின்னா குட்டீஸ் காதுகளை திறந்து வச்சு மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாமா? கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில உங்கள் உற்சாகத்தை இன்னும் அதிகப்படுத்த இரண்டு சுவாரஸ்யமான விளையாட்டுகள் காத்துட்டு இருக்கன. இன்னைக்கு குட்டீஸோட சுட்டித்தனமா விளையாட இணைந்திருக்கிறேன் நான், வசீகரன். இன்னைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிடலாமா? ஆனா அவனா குண்டக்க மண்டக்க, இந்த இரண்டு விளையாட்டுகள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன விளையாடுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி விளையாடணும்னு ஒரு தடவை சொல்லிருங்களேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் ஒரு தமிழ் எழுத்தை சொல்லுவேன். அந்த எழுத்துல இருக்கக்கூடிய குரில் அல்லது நெடிலில் தொடங்கக்கூடிய ஊர் பெயர், பறவை பெயர், விலங்கு பெயர், அப்புறம் உணவு பெயர், பயன்படுத்தும் பொருள், இப்படி ஐந்து வகைகளிலிருந்து தலா ஒரு பெயரை நீங்கள் சொல்லணும். அடுத்த விளையாட்டு குண்டக மண்டக. நான் ஒரு 5 கேள்விகள் கேட்பேன். முதல் கேள்விக்கு ஏதாவது தொடர்பே இல்லாத ஒரு பதிலை சொல்லணும். அதற்கு பிறகு வரும் ஒவ்வொரு கேள்விக்கும் அதற்கு முந்தைய கேள்விக்கான பதிலை சொல்லிக்கிட்டே வரணும். விளையாட ரெடியாக இருக்கீங்களா? அறிமுக குட்டிஸா நீங்கள், அப்போது 24 24 24 எண் இருக்கும். இதற்கு முன்னாடியே நிறைய முறை விளையாண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 24 26 24 24 29 அப்படின்ற எண்களை தொடுங்க. மறக்காமல் முன்னிணைப்பு என்னான சுழியம் 4 5 4 2 எண்ணையும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முதல் குட்டீஸ் யாரோ வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கும் குட்டீஸ் யாரோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: வணக்கம், யார் இணைப்பில்?
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம். நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் அழகாபுரியிலிருந்து அஸ்வினி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க அஸ்வினி, என்ன படிக்கிறீங்க?
1: ஹர்ஷினி.
0: ஹர்ஷினி, சொல்லுங்க ஹர்ஷினி.
1: ஆறாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: சரி, காலாண்டு பரீட்சையெல்லாம் எப்படி எழுதுனீங்க? விடுமுறையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு?
1: நல்லா எழுதணும்.
0: நல்லா எழுதியிருக்கீங்களா? சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? இன்றைக்கி நம்ம விளையாட்டில் ரெண்டு விளையாட்டு இருக்குது, ஆனா அவனா குண்டக்க மண்டக்க. உங்களுக்கு என்ன விளையாட்டு விளையாடணும்?

0: சரி, ரைட்டு. அப்போ உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவண்ணா, சரிங்களா? உங்களுக்கான
1: ஓகே.
0: எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வா. வாலேருந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஊர் பேர் சொல்லுங்கள். சரி, ஒரு பறவை பெயர். ஒரு விலங்கு. இங்கே யார்கிட்டயோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. என்னதுமா ஹர்ஷினி இருக்கீங்களா? சரி, வரிக்குதிரை, சிறப்பு. அடுத்து உணவு பெயர் என்னது? சாப்பாடு என்ன சாப்பிடுவாங்க? வால் ஆரம்பிக்கிற மாதிரி சாப்பாடு இல்லையா? வர்ஷினி
1: ஹலோ,
0: சொல்லுங்கள், சாப்பாடு ஏதாவது சொல்லுங்கள். ஹர்ஷினி வந்து இப்போ தான் முத தடவை விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் ஹர்ஷினிக்கு வந்து ஒரு தடுமாற்றமாக இருக்காங்க. பரவாயில்ல, இனிப்பில் இருக்க அன்பு குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் எல்லாருமே வந்துட்டு காலாண்டு லீவை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அதோடு சேர்த்து கோடை பண்பலையோடு சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா விளையாட்டு என்னன்றதை திரும்ப இருக்க உங்களுக்காக சொல்கிறேன். ஆனா அவனா குண்டக்க மண்டக்கா, இந்த இரண்டு விளையாட்டுகளுமே முதல் எழுத்து என்ன சொல்கிறேனோ அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெயர், பறவை பெயர், விலங்கு பெயர், உணவு பெயர், பயன்படுத்தும் பொருள், இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று சொல்லணும். அதுதான் ஆனா அவனா. குண்டக்க மண்டக்க அப்படின்றது முதல் கேள்விக்கு சம்மந்தமில்லாத பதில் சொல்லிவிட்டு அடுத்த இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். விளையாட்டை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என் கூட சிறப்பாக விளையாட வருவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பாடல்.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா அவனா குண்டக்க மண்டக்கா இரண்டு விளையாட்டுகள் விளையாண்டுகிட்டு இருக்கோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த குட்டீஸ் யாரோ வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் குமரட்டியாபுரத்துல ஸ்ரீமதி பேசுறேன்.
0: ஸ்ரீமதி, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: நான் 7th படிக்கிறேன்.
0: 7th படிக்கிறீங்க, சூப்பர். இப்போ என்ன விளையாட்டு விளையாடலாம்?
1: குண்டக்கம் மண்டக்கம்.
0: சரி, ரைட்டு. பொதுவாக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுவீங்க உங்கள் பள்ளியில் இருக்கும்போது?
1: நான் 7th வகுப்பு படிக்கிறேன்.
0: நீங்கள் ஏமா, நான் கேட்டது அந்த கேள்வி இல்லைம்மா, விளையாட்டுக்கு முன்னாடி நான் கேட்டேன். சரி, நீங்கள் விளையாட்டுக்குள்ளேயே போயிட்டீங்க. சரி வாங்க, அப்போ விளையாட்டுக்குள்ளேயே போயிடலாம். சரி, எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் எது?
1: என் பெயர் ஸ்ரீமதி.
0: எழுதி ஏதாவது எழுத்துப்பிள்ளை இருந்துச்சு அப்படின்னா அழிக்க பயன்படும் பொருள் என்ன?
1: பேனா.
0: கோடு போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன?
1: ரப்பர்.
0: பென்சிலை கூர்மையாக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன?
1: ஸ்கேல்.
0: புத்தகங்களை எடுத்து செல்லும் பொருள் என்னது?
1: கற்று.
0: எதுமா, கற்றா?
1: கற்று.
0: அப்படியா, அப்படியா சொல்லுவீங்க உங்களுக்கு? சரி, ரைட்டு. எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நீல நிற மை கொண்ட பொருள் எது?
1: பை.
0: பை. சரிம்மா, ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. இன்னும் அது நல்லா விளையாடணும். சரி, இப்போ காலாண்டு தேர்வு முடிஞ்சு விடுமுறையில் இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? விடுமுறை வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுடைய நண்பர்கள் கூட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
1: கொக்கோ.
0: கொக்கோ. சரி, ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாகவும் விளையாடிருக்கீங்க. உங்களுடைய காலாண்டு இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா?
1: தேங்க்யூ சார்.

0: இணைப்பில் இருக்கும் அடுத்த குட்டீஸ் வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, பேர் என்னம்மா?
1: தனுஸ்ரீங்க சார்.
0: சரிங்கம்மா, என்ன விளையாட போறீங்க
1: இன்னைக்கு?
0: ஆனாவனாமா குண்டக்க மண்டக்காவம்மா?
1: ஆனாவனா.
0: ஆனாவனா, சரி ரைட்டு. உங்களுக்கான எழுத்து க. க கல்வி சொல்லுவாங்க இல்லையா?
1: ம்,
0: அதுலேருந்து ஒரு ஊர் பேர் சொல்லுங்கள்.
1: காக்கா.
0: ம், காக்கா.
1: கரூர்.
0: கரூர். ம், என்னதும்மா?
1: கரடி.
0: ஆ சரி, கரடி. விலங்கு பேர் வந்துட்டீங்க. அடுத்து உணவு. ம்,
1: கம்பு.
0: கம்பு. அடடா, ம், கம்பில் என்ன செய்வீங்க? கம்புன்றது வந்து ஒரு தானியத்துடைய பேர். உணவு எது, என்ன செய்வீங்க கம்பில்?
1: கம்பு சாப்பாடு.
0: ம், சரி, கம்பு சோறு. ஓகே, அடுத்து சொல்லுங்கள். பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்துட்டீங்க. ம், வேறு ஏதாவது? அதான் கம்பு சோறை எடுத்து வைக்கிறதுக்கு கரண்டி பயன்படுத்துவோம், அவ்வளோதானா? என்னங்கம்மா?
1: கத்தி.
0: கத்தி. பா, என்னம்மா பயங்கரமாக கத்தி தீன்லாம் பயன்படுத்துறீங்களேவோ. ரொம்ப அழகாக விளையாண்டிங்கம்மா, ரொம்ப நன்றி. மீண்டும் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு விளையாடுங்க, சரிங்களாம்மா? ஒரு பாடலுக்கு பிறகு.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி, ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டீட். எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.

0: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கங்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லோருக்கும் சமநீதி சமத்துவம் உண்டு என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கம்பீரமாக முழங்குகிறது. ஆனால் அந்த வாசகங்களை கேட்கும் சாமானிய மனிதனின் மனத்தில் எழும் நிதர்சனமான கேள்விகள் என்ன தெரியுமா? எனக்கு ஒருவேளை வயிற்று பசிக்கு சாப்பிட வழி இல்லை, நான் எப்படி நீதிமன்றப்படி ஏறுவது? பணம் படைத்தவர்கள் பெரிய வழக்கறிஞர்களை வைத்து மணிக்கணக்கில் வாதாடுகிறார்கள், என்னிடம் வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் கொடுக்க கூட காசு இல்லை, எனக்கு எப்படி சமநீதி கிடைக்கும்? என் கணவர் என்னை வீட்டில் வைத்து கொடுமைப்படுத்துகிறார், வீட்டை விட்டு வெளியே வரக்கூட வழியில்லாத ஒரு ஏழை பெண் நான், என்னால் எப்படி நீதிமன்றத்தின் வாசலை தொட முடியும்? இவை வெற்று வார்த்தைகள் அல்ல, எளிய மக்களின் இதயத்திலிருந்து விடுத்து கிளம்பும் நியாயமான வழிகள். ஒரு நாகரீக சமுதாயம் என்பது வானுயர்ந்த கட்டடங்களிலோ விஞ்ஞான வளர்ச்சியிலோ மட்டும் இல்லை. ஒரு சமூகத்தின் தரம் எதில் அளவிடப்படுகிறது தெரியுமா? ஒரு நாள் பொழுதினுடைய விடிய காலையில் உள்ளவர்களை, அதாவது நம் எதிர்காலமான குழந்தைகளை அது எப்படி பாதுகாக்கிறது? அந்த நாளினுடைய அந்தி மாலையில் உள்ளவர்களை, அதாவது வாழ்ந்து ஓய்ந்த நம் முதியோர்களை அது எப்படி அரவணைக்கிறது? நண்பகலில் தகிக்கும் வெயிலில் ஒதுங்க முடியாமல் ஒரு மரத்தின் நிழலை தேடி நிற்கும் ஏழைகளை, அதாவது உதவி தேவைப்படும் அடித்தட்டு மக்களை அது எப்படி கவனித்துக் கொள்கிறது? இங்குதான் ஒரு நாகரீக சமுதாயத்தினுடைய உண்மை முகம் வெளிப்படுகிறது. நீதிமன்றங்களும் சட்டங்களும் தடிமனான சட்ட புத்தகங்களுக்குள் மட்டும் முடங்கி கிடக்க கூடாது. நீதிமன்றத்தை நோக்கி மக்கள் வருவதை விட மக்களை நோக்கி நீதி இறங்கி வர வேண்டும். படிக்காத பாமரனுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே தவிக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் சட்ட உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது நாட்டில் சட்ட உதவி மையங்கள் இயங்கி வருகின்றன. வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் செலுத்த முடியாதவர்களுக்கு அரசாங்கமே இலவசமாக வழக்கறிஞர்களை அமைத்து தருகிறது. வழக்காடிகளுக்குத்தான் இலவசமே தவிர வழக்கறிஞர்களுக்கு அது இலவசம் அல்ல. வழக்கறிஞர்களுக்கான பணத்தை அரசாங்கம் கொடுத்து விடுகிறது, அதனால் தகுந்த நீதி கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையிலும் ஒரு சிறு தபால் அட்டை வழியாகவோ அல்லது உதவி எண்கள் மூலமாகவோ நீதியை நாட வழிகள் உண்டு. சட்டம் என்பது அதிகாரத்தின் ஆயுதம் அல்ல, அது நலிந்தவர்களினுடைய கேடயம். பணபலமும் அதிகார பலமும் கொண்டவர்களுக்கு மட்டுமே நீதி சொந்தமாகிவிடக் கூடாது. மலையடிவாரத்தில் கூலி வேலை செய்யும் ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நான்கு சுவர்களுக்குள் முடங்கி கிடக்கும் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் துயர் வரும்பொழுது உனக்கு துணை நிற்க சட்டம் இருக்கிறது என்ற நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் எழ வேண்டும். நீதிமன்றத்தின் வாசல் என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே திறக்கும் கதவு அல்ல, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் திறந்தவெளி ஆலயம் என்பதை நம் சமூகமும் நீதி அமைப்பும் ஒவ்வொரு நாளும் உறுதி செய்ய வேண்டும். சமநீதி என்பது காகிதத்தில் இருக்கும் எழுத்தாக மட்டுமல்லாமல் எளிய மனிதனின் கண்ணீரை துடைக்கும் வெளிச்சமாக மாறட்டும். இன்னும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் சமநீதி உறுதி செய்யப்படுகிறது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:30. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆனா அவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோட ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இனிப்பில் இருக்கக்கூடிய அடுத்த குட்டி யாரோ, அவருக்கு வணக்கம்.
1: ஹலோ.

0: ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தஞ்சாவூர்
0: பிரஜினா? பாதி பாதி தான் கேக்குது எங்களுக்கு. சொல்லுங்க பிரஜினா, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? சரி, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? என்னாச்சுமா? இங்கிலீஷ் பிடிக்குமா? ஓகே, சரி பிரஜினா, இன்னைக்கு விளையாட்டுக்கு போயிடலாமா?
1: போகலாம்.
0: சரி, உங்களுக்கான ஆனா ஆவணா விளையாட்டுடைய எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா த. த, தங்கம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி, அதுதான் அந்த எழுத்து தான். அதில் சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு ஊர் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஊர் பேர் சொல்லணும், ஒரு பேர்டு பேர் சொல்லணும், ஒரு அனிமல் நேம் சொல்லணும், அண்டு நீங்கள் டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டோட நேம் சொல்லணும், தென் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் சொல்லணும். சொல்லலாமா? சொல்லுங்கள், ஊர் பேர் சொல்லுங்கள். என்னம்மா? ம், சூப்பர், தஞ்சாவூர். அடுத்து பறவை சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்களே? ஆ சரி, அடுத்து ஒரு அனிமல் பேர்
1: சொல்லுங்கள்.
0: தவக்கலை. சரி, தவளை. அடுத்து ஒரு உணவு பேர் சொல்லுங்கள், ஈஸியான உணவு பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன அம்மா, அம்மா சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்கம்மா, சீக்கிரமாக சொல்லிக் கொடுங்க பாப்பாவுக்கு. சரி சரிம்மா, ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. இப்போ லீவுக்கு எங்கே ஊருக்கு போகிறீங்க? எங்கே போயிருக்கீங்க இப்போ? அப்படிங்களா? சரிம்மா சரிம்மா சரிம்மா சரி, நல்லா விளையாண்டிங்க, சிறப்பாக விளையாண்டிங்க. அடுத்தடுத்து நம்ம கால் பண்ணி விளையாடலாம், சரிங்களா? நன்றிம்மா.
1: ம்.

0: இணைப்பில் இருக்கும் அடுத்த குட்டி சியார் அவர்கள், வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, கேக்குது.
1: என் பேர் சுனில் கிருஷ்ணா.
0: சொல்லுங்கள், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சுனில்?
1: ஆறாம்.
0: ஆறாம்? அது என்ன ஆறாம்? ஆறாம் வகுப்பு. ஆறாம், சரி சரி. என்ன விளையாட்டு விளையாடலாம், ஆனாவனவா குண்டக்க மண்டக்கவா?
1: ஆனாவன்.
0: எல்லாருமே ஆனாவனாவே விளையாண்டுருக்கீங்க, குண்டக்க மண்டக்கெல்லாம் ட்ரை பண்ண மாட்டோமா? சரி, உங்களுக்காக எளிமையான ஒரு எழுத்து சொல்லட்டுமா? உங்களுக்கான எழுத்து ச. சுனில் கேக்குதுங்களா? எல்லாரும் பயங்கரமா சவுண்ட் கேக்குது, நீங்க பேசுறத மட்டும்தான் எங்களுக்கு கேக்கல. சுனில், சுனில் பேசுங்க. சுனில், சுனில் விளையாடுங்க. உங்களுக்கான எழுத்து ச. உங்களுக்கான எழுத்து ச. உங்களுக்கான எழுத்து ச. சுனில், சுனிலுடைய இணைப்பில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. சரி, ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்த குட்டீஸை சந்திக்கலாம்.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் 8:39. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கான இரண்டு விளையாட்டுகள் ஆனா அவனா குண்டக்க மண்டக்க. குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் தையிலேருந்து எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தயவுசெய்து குழந்தைகள் பேசும் பொழுது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் வானொலி பக்கத்தில் வச்சுட்டு அவங்க பேசுகிறத அவங்க கேட்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய இணைப்புகள் ரொம்ப கடினமாக இருக்குது அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கே. இந்த சின்ன வேண்டுகோளோட அடுத்த இணைப்பில் இருக்கக்கூடிய குட்டீஸ் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாடி வட்டம் டீச்சர் மிஸ்டர் ரூபாஸ்ரீ.
0: ரூபாஸ்ரீ என்ன படிக்கிறீங்க?
1: 9th.
0: 9th. சரி, அப்ப உங்களுக்கு குண்டக மண்டக விளையாடலாமா? விளையாட தெரியும்ல உங்களுக்கு. உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து, சரிங்களா? அது சார்ந்து தான் கேள்விகள் எல்லாமே இருக்கும். வானத்தில் பறக்கிற வாகனம் என்ன?
1: கப்பல்.
0: தண்டவாளத்தில் ஓடக்கூடிய வாகனம் என்ன?
1: வானூர்தி.
0: சாலையில் பலர் பயணிக்கக்கூடிய பெரிய வகை கனரக வாகனம்

0: வாகனம் என்ன? எல்லாரும் பயணிக்கக்கூடிய வாகனம்.
1: ரயில்.
0: கடல்ல பயணப்படக்கூடிய வாகனம் என்ன?
1: பேருந்து.
0: பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய பெரிய வாகனம் எது?
1: கப்பல்.
0: அவசர சிகிச்சைக்காக நோயாளிகளை அழைத்து செல்லக்கூடிய வாகனம் என்ன?
1: சரக்கு.
0: சிறப்புமா, ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு கோடைப்பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். சரிங்களா, அடுத்து தொடர்ந்து விளையாடுங்க. நன்றி.
1: தேங்க்யூ.
0: இணைப்பில் இருக்கும் அடுத்த குட்டிஸ் யார் அவர்க? வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: என் பேர் ராகவி அண்ணா.
0: என்ன படிக்கிறீங்க ராகவி? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அண்ணா.
0: ம்.
2: பழனி.
0: ம். பழனி. சரி, ரைட்டுமா. சரி, என்ன விளையாட்டு விளையாட போறீங்க? ஆனாவனவா, குன்னக்க மண்டக்கவா?
2: ஆனாவனம்.
0: சரிமா, ஆனாவனவுடைய விதிமுறைகள் எல்லாம் தெரியும்ல?
2: தெரியுங்க அண்ணா.
0: ம். உங்களுக்கான எழுத்து வ. வ, வசந்தம் இருக்கு இல்லையா, வசந்தம், வானம். சொல்லுங்க, ஊர் பேர் சொல்லுங்க. என்னாச்சு ராகவி?
2: வளநாடு.
0: சரி, பறவை பேர்?
2: வெட்டுக்கிளி.
0: பறவையா? பறவை, வெட்டிக்கிளி பறவையில் சேர்ந்துருச்சா? அது பூச்சி இனம் இல்லையா? புது தகவலாக இருக்கிய ராகவி. பட்டாம்பூச்சி. அடுத்து அது எல்லாமே எல்லாமே பூச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்க. விலங்கு பெயர் சொல்லுங்க, பறவை பெயர் சொல்லுங்க, நிறைய இருக்கு இல்லையா? ம். அப்படி வாங்க, அடுத்து ஒரு உணவு பெயர் சொல்லுங்க பாப்போம். வடை. சிறப்பு ராகவி, தொடர்ந்து விளையாடுங்க. உங்களுடைய காலாண்டு தேர்வெல்லாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதுனீங்களா எக்ஸாம்லாம்? சரி, உங்களுக்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறதுலையோ? ஏன் பிடிக்கும் மேக்ஸ்? ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்கும்? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்து தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ணி விளையாடலாம். சரிங்களா, அழைத்தமைக்கு நன்றி. இணைப்பில் விளையாட காத்து கொண்டிருக்கும் அடுத்த சுட்டிஸ் யார் அவர்க? வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? ஒரு விளம்பர விட ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு அடுத்த நேர சந்திச்சிடலாம்.

0: இது கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய் நின் இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல குன்னக்க மண்டக்க ஆனா அவனா விளையாட்டுகளோடு சிறப்பாக விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பக்கூடிய மாணவ கண்மணிகள் 2424242426 அல்லது 2424249 என்ற எண்களுக்கு முன்னாடி சுழியம் 4542 இணைச்சு அழைக்கலாம். அடுத்ததாக இணைப்புல காத்துட்டு இருக்கக்கூடிய கண்மணி யாரோ வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: அக்ஷயா பேசுறேன்.
0: அக்ஷயா, என்ன படிக்கிறீங்க அக்ஷயா? சிக்ஸ்த் படிக்கிறீங்களா? சரிம்மா, என்ன விளையாட்டு விளையாட போறீங்க இன்னைக்கு? புதுசா பேசுறீங்களா? சரி, ரைட்டு. புதுசாக பேசுகிறீங்க அப்படின்னா வந்து அக்ஷயாவுக்கு வந்து ஆனாவனா விளையாட்டு கொடுக்கலாம். விதிமுறைகள் தெரியுமா இல்லையாம்மா?
1: தெரியும்.
0: சரிம்மா, விதிமுறைகள் தெரியுமா?
1: தெரியும்.
0: ம், ஆனாவனாவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எழுத்து கொடுப்போம். அந்த எழுத்துலேருந்து நீங்கள் ஒரு ஊர் பேர் சொல்லணும், ஒரு பறவை பேர் சொல்லணும், ஒரு விலங்கு பேர் சொல்லணும், ஒரு உணவு பேர் சொல்லணும், அப்புறம் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் சொல்லணும். விளையாண்டலாமா?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கான எழுத்து க. கடவுள். சொல்லுங்க, ஊர் பேர் சொல்லுங்க. என்னம்மா என்னமாச்சு, ஏன் இவ்வளவு சிந்தனை? நான் அப்படி ஒன்றும் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கலையே சாமி. சொல்லுங்க கரூர். அடுத்து பறவை பேர் சொல்லுங்க.
1: காகம்.
0: காகம் அப்படின்றது பறவை. சரி, அடுத்து விலங்கு பெயர்.
1: கரடி.
0: ம், அப்படியே வாங்க. உணவு. உணவு நிறைய உணவு இருக்குமா? என்னாச்சு, சாப்பிட்றதே இல்லையா நீங்க?
1: கருவாட்டு குழம்பு.
0: கருவாட்டு குழம்பா? சரி, பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல பொருள் சொல்லுங்க பார்ப்போம். அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய பொருள் இருக்கு. என்னாச்சு, தினமும் பயன்படுத்த பயன்பாட்டில் இருக்க பொருளே மறந்துட்டீங்களா? எதில் எழுதுறீங்க நீங்கள் தினமும்? எதிலம்மா எழுதுறீங்க? உங்களுடைய வீட்டு பாடங்கள் ஹோம்ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, அதில் எதில் எழுதுறீங்க?
1: பேனா.
0: பேனா, பேனாவை வைத்து எழுதுவீர்கள். எதில் எழுதுவீர்கள்?
1: கருங்கோல்.
0: கருங்கோலா? சரி, ரைட்டுமா, சிறப்பு. அதாவது நீங்கள் காகிதம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நான் உங்கள்கிட்ட அந்த

பதிலை எதிர்பார்த்து ரொம்ப இழுத்து பார்த்தேன். ஆனால் நீ கேட்காத அளவுக்கு உன்னை அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய பல பதில்களை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5 உங்களுக்காக ஒரு பாடல்மா. நன்றி.

0: இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியுடைய நேயரா யார் இருக்கா? வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: மாதேஷ்.
0: என்ன படிக்கிறீங்க மாதேஷ்?
1: நைன்.
0: சரி, குண்டக்க மண்டக்க விளையாண்டுருவோமா?
1: ஆ
0: சரி. உங்களுக்கான ஒரு பின்னாடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் மாதேஷ். என்னது
1: அது?
0: சரி சரி சரி சரி, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் எது? எழுதுவதற்கு, எழுதுவீங்க இல்ல, எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் இது. நாம் பார்க்க பயன்படுத்தக்கூடிய உடல் உறுப்பு எது? நாம வானத்தில் பறக்கக்கூடிய வாகனம் எது? என்னாச்சு மாதேஷ்? சொல்லுங்கள் மாதேஷ், சொல்லுங்கள்.
1: பைக்.
0: பைக்கு. சரி, நாம் வாசனை அறிய பயன்படும் உடல் உறுப்பு எது? நாம் சிந்திக்க உதவும் உறுப்பு எது மாதேஷ்? என்ன பயங்கரமா யோசிக்கிறீங்க? சரி மாதேஷ், சிறப்பாக விளையாடுங்க. அடுத்த முறை பங்கேற்றுக்கோங்க. நிகழ்ச்சியை நிறைய கேளுங்க. கேட்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும். இன்னும் துரிதமாக யோசிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. நன்றி அழைத்தமைக்கு.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி. மேலும் இன்னைக்கு கலந்துக்க முயற்சி பண்ண எல்லா மாணவ கண்மணிகளுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நான் வசீகரன்.

கொடை பன்மலை 100.5 கொடை தின்றல். இரவு தின்றல், மூச்சு காற்றில் புன்னகை பூக்கள், காதல் இதயங்கள் பேசிக்கொள்ளும் வேளையில், விழிகள் உறங்க மறுக்கும் நேரமாய் நம் பன்மலை 100.5 கொடை தின்றல். இன்றைய கொடை தின்றலோடு பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

கொடை பரம்பலை நூறு புள்ளியாயந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். நேரம் இரவு 9:07. காதல் என்னும் கவிதை பூங்காவில் நினைவுகளின் உணர்வு, இதயவானில் கற்பனை, நெடிய இரவு சிந்தனையில் மகிழ்வினை அடைய, மதிமயங்கிய பேச்சு வரைந்த வரைந்த ஓவியமாய்

இரவு நேரம் இதயம் மயங்கும் சூழ்நிலையில் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கிறது நம் கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல். இதய கனவில் இன்பத்தை சுவைத்து மயங்கும் பருவம், இதய கனவில் இன்பத்தை சுவைத்து மயங்கும் பருவம். கவிதை கடலே, உன்னை எந்த நேரமும் நினைக்கிறேன். நேற்று நேற்றாகவே இருக்கட்டும், ஆனால் நாளை நேற்றாக வேண்டாம். விடியலை தேடிய நிலா, ஆம் விடியலை தேடிய நிலா, இன்று வருமோ என்ற ஏக்கம் இதுதானோ?

இரவு நேரத்தில் இதயம் எங்கும் நேரமாய் நம் கூடை பண்பலின் 1.5 கிடைத்தின்றல் நேரம் 9:16. காதல் நினைவில் மலர்கிறது. நானல் தலை சாய்ந்து தென்றலின் தழுவலை கண்டு கண்டதால் தானோ. காதல் நினைவில் மலர்கிறது. நானல் தலை சாய்த்து தென்றலின் தழுவலை கண்டதாலதோனோ. நீண்ட வானில் நிலவு மட்டும்தான் உள்ளதோ. நீண்ட வானில் நிலவு மட்டும்தான் உள்ளதோ. வான் நிறைந்த நட்சத்திரங்கள் முடிவில்லா இரவை ரசித்த காதல் மனம் இதுதானோ.

கனவுக்கு காட்சிகளும் கடன் தர மறுக்கிறது. கனவுக்கு காட்சிகளும் கடன் தர மறுக்கிறது. ஆசை என்னும் அர்த்தமற்ற உணர்வுகள், அலைகள் கூட அசைந்தாடும்போது, அலைகள் கூட அசைந்தாடும்போது, இரவு நிலா உலா செல்ல, கலப்பின மாங்கனியை மாங்கனியை சுவைக்கும்போது, சுவைக்கின்ற இனிமை இதயங்களின் ஆனந்தம் இதுதானோ?

இரவு நிலா இதயம் இயங்கும் நேரமாய் நம் கொடை பண்பலின் 1.5 கொடைத்தின்றல். நேரம் இரவு 9:25. காவியத்து நாயகன் கவியரசு கம்பன், ஆனால் காதல் மயக்கத்தில் மயங்கிய காதலன். புதுமை பூக்காளானாய், புதுமை பூக்காளாய், கலியுக காதல் கவிஞன் மலர்.

மௌனமான உன் வார்த்தை, மௌனமான உன் வார்த்தை, காதல் மொழி பேசும் இதயத்தில் ஒரு கதகதப்பு. குளிர் காலத்தில் குளிர் காதலில் அனைத்து பருவங்களையும் பரிகாசிக்கும். வார்த்தைகள் மௌனமாகிறது, இதுதான் காதலோ?

இரவு நேரத்தில் இதயங்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 கொடை தின்றல். நேரம் 9:42. காதல் இதயமே வருந்தாதே, காதல் இதயமே வருந்தாதே, எதிர்காலத்தை நினைத்து வருங்காலம் எல்லாம் நமக்கு வசந்தம் காலமாக வசந்த காலமாக மாறும் என்ற விழியின் பார்வையில், வசந்த காலமாக மாறும் என்ற விழியின் பார்வைகள் கூறுகிறது இதுதான் காதலின் பிரதிபலிப்போ?

இசையால் இதயமயங்கும் நிறுவனம் கொடி பண்பலின் உறுப்புள்ளி ஐந்தில் குடைத்தின்றல். காதல் விழியோடு விளையாடிய பின் விழிகளின் வழியே மனம் முழுவதும் தந்துவிட்ட காதல் மனம், மனதின் மௌனம் நினைக்கும் போதே அர்ச்சிக்கின்றேன். அர்ச்சனை மலரின் காதலை வரவேற்கிறவர் போல் காதல் மயக்கம் இது. அர்ச்சனை மலரை மலரின் காதலை வரவேற்கிறார்கள் போல் காதல் மயக்கம் இது.

இரவு நேரத்தில் இதய மயங்கும் நேரமாய் நாம் பண்பலின் உருப்புலியாயந்தல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடைத்தின் நேரம் இரவு 9:50. காதல் மயக்கத்தில் மயங்கிய விழிகள், காதல் மயக்கத்தில்

மயங்கிய விழிகள், எண்ணங்கள், எண்ணங்களின் வேள்வி. உள்ளத்தை தெரிந்து கொள்ள நிமிடங்கள் கூட ஓய்வெடுக்க மௌனத்தில் காதல் படுத்தும் பாடு. மனதினை புரிந்து கொண்ட காதல் போதும் போல், காதல் மட்டும் போதும், கனவுகள் காதலில் மெய்ப்பிக்கிறது இப்படி.

கொடை பண்பலின் உருப்பிளையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். இரவு நேரம் இதயங்கள் உறங்காவேலை, நிலா வானில் மிதந்த இசையால் இதயம் தாளாட்ட தென்றல் தழுவி மயங்கி விடைபெறுகிறது இன்றைய கொடை தென்றல். தென்றலோடு பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இனிய இசை மனதை வருடும், அழகிய நினைவுகள் நித்தமும் இதயத்திற்கு இதம் சேர்க்கும். வாழ்க்கை பக்கத்தின் வசந்தங்களை அவ்வழகிய நினைவுகளை இசையோடு இணைத்து மீட்டெடுக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நேயர்களின் விரும்பிய பாடல்களை விரும்பிய உள்ளம் வசம் சேர்க்க உங்களோடு நான் வசீகரன். சங்க காலத்தில் தகடூர் என்ற பெயரோடு கம்பீரமாய் விளங்கிய காவியங்கள் படைத்த மண்,

0: நேயர்களின் விரும்பிய பாடல்களை விரும்பிய உள்ளம் வசம் சேர்க்க உங்களோடு நான் வசீகரன். சங்க காலத்தில் தகடூர் என்ற பெயரோடு கம்பீரமாய் விளங்கிய காவியங்கள் படைத்த மண், சாகாவரம் தந்து அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் வாழக்கோரி அவ்வைக்கு ஈந்த வள்ளல் அதியமான் நெடுமான் ஆட்சி செய்த மாவட்டம். உலகிலேயே மிக அரிதான வட்ட வடிவை கோட்டை அமைக்கப்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க அதியமான் கோட்டை அமைந்த மாவட்டம். போரில் வீரர்கள் உயிர் துறந்த வீரர்களும் ஊரை காக்க புலிகளோடு போராடி மடிந்தவர்களும் எழுப்பப்பட்ட ஆயிரக்கணக்கான நடுகற்களின் தலைநகரமாக விளங்கும் மாவட்டம். காவிரி தாய் தன் முழு கம்பீரத்தோடு ஆர்ப்பரிக்கும் தென்னகத்தின் நயாகரா ஒக்கேனக்கல் அருவியை தன் எல்லையை தாங்கி நிற்கும் மண். ரோஜா மல்லிகை மலர்கள் ஏற்றுமதியில் தென்னிந்திய அளவில் புதிய அத்தியாயம் படைத்து கொண்டிருக்கும் மாவட்டம். ஆம் நேயர்களே, சங்க பாடல்களின் சுவாசம் நிறைந்த வீரமும் காவியமும் கலந்த பெருமை மிக்க தர்மபுரி மாவட்ட நேயர்களை சந்திக்கவிருக்கிறது இன்றைய நினைவே சுகம். அறிமுக உள்ளங்கள் அழைக்க வேண்டிய எண் 242424, மற்ற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 242429. முன் இணைப்பிற்கு சுழியம் 4542 மறக்காமல் சேர்க்கவும். இன்றைய நினைவே சுகத் நிகழ்ச்சியின் முதல் நேயர், வருக வணக்கம்.
1: உற்சாகமான இரவு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பாக இருக்கும் ஐயா. கொஞ்சம் வானொலியை விட்டு தூரமாக வந்தால் நல்லா இருக்கும்.
1: வானொலி குறைச்சு பண்ணியா?
0: நன்றிங்க ஐயா. உங்களுடைய பெயர்?
1: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமி டைலர் ஐயா.
0: பண்பலை பழனிசாமி அப்படிதானங்கய்யா? சரியா தானே சொல்றேன்?
1: ஆமாங்க.
0: எப்படிங்க இந்த பேர்?
1: நான் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு மேல ஒரு சின்ன ஆரணை கட்டி.
0: சரிங்கய்யா.
1: இரவு முழுவதும் கேட்கறோங்க ஐயா.
0: சரிங்க.
1: அதனால எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரேடியோ கேட்கறதுனால பண்பலை பழனிசாமி.
0: சரிங்கய்யா.
1: அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடமொழி வச்சாங்க.
0: ஏன் இப்படி ஒரு தீராத காதல் உங்களுக்கு வானொலி கேட்பதுல?
1: வானொலினா எனக்கு ரொம்ப உயிருங்க ஐயா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க.
1: ஒரு காது கேட்கும், ஒரு காது தூங்கும், மறு காது தூங்கும், இன்னொரு காது கேட்கும்.
0: அருமை அருமையான பதில் ஐயா.
1: வானொலின்றது வந்து எனக்கு ரொம்ப காலமாகவே ஆசை.
0: மகிழ்ச்சியா. உங்களுக்கான பாடல் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா கேட்டுலாம்.
1: பார்த்தீங்கன்னா நான் கேட்க வேண்டிய பாடல் வந்து தாவணி கணக்கல்.
0: சரிங்க.
1: அதுலேருந்து ஒரு நாயகன் உதயம் ஆகிறான்ற பாடல் கொடுங்க ஐயா. அனைத்து நேர்களும் கேட்டு சந்தோஷப்பட்டுருங்க.
0: நிச்சயமாக ஐயா. ஒரு நாயகன்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்கய்யா. ஒரு நாயகன் உதயமாகின்றான் கேட்டு ரசிப்போம்.

0: இன்றைய நினைவே சுகம் தர்மபுரி மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு நேரத்தில் கோடை பண்பலையில் நினைவே சுகம் என்றாலே அனைத்து மாவட்ட நேயர்களும் கேட்கக்கூடிய பாடல்கள். அந்த வகையில் நான் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜங்கய்யா.
0: சிறப்புங்க ஐயா, ஒரு வட்டம் இல்லை மாவட்டம்லாம் சொல்லிட்டீங்க, என்ன பாடல்னு சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷப்பட்டுருவோம்.
1: படம் ஈட்டி.
0: சரிங்கய்யா.
1: பாடல் வந்து ஒரு நாள் ஒரு பொழுது உன்னை நான் பிரிந்ததில்லை. அற்புதமான பாடலை இரவு நேரத்தில் கோடை பண்பலை கேட்க அனைத்து நேயர் அன்பு உள்ளவங்களை கொடுங்க பாடலை கேட்கட்டும்.
0: அழைத்தமைக்கு நன்றி. உங்களோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் இந்த பாடலை கேட்டு மகிழலாம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க. நன்றி.

0: நேரம் 10:15. நேயர்களின் விருப்ப கானங்களை அள்ளித்தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தருமபுரி மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நிலைய

0: கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்லவுயிர் வண்டி தங்கவேல் பணியிடையா.
1: வணக்கம் ஐயா, தங்களுடைய பணிவான வணக்கங்களுக்கு நன்றி. சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
0: இயக்குனர் டி ராஜேந்தர் பாடல்களை இசையும் தந்திருப்பாருங்க ஐயா. கூலிக்காரன் படுத்துறீங்க ஐயா.
1: சரிங்க.
0: திருவிளக்காக மகளாக நீ வந்த நேரம் நான் பாடும் ராகம். இந்த பாடல் அனைத்து அன்புகளுக்காக கூட்டுருங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா, அழைத்தமைக்கு நன்றி. தங்கவேல் ஐயாவின் தெருவில் பாடல்.

0: தர்மபுரி மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கும் நினைவை சுகத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பர் யாரோ? வருக வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்கள் பெயர்?
1: நான் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி நகர பகுதி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா. நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோம் ஐயா. தாங்கள் நலமும் தங்களுடைய குடும்பத்தினும் நலமும் நல்லா இருக்கு.
1: அனைவரும் நலமா இருக்கிறீங்க.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இசைக்கடவுள் இசைராணி இசையமைத்த ஒரு அற்புதமான படம் புன்னகை மன்னன் படத்திலிருந்து கவிதை கேளுங்கள். அந்த அற்புதமான பாடல் இரவு நேரத்தில் கவர்ந்து விடுங்க. அனைவரும் கேட்போம். வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: அழைத்தமைக்கு நன்றிங்கய்யா. பாடலை கேட்டுருவோமா?

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தீந்திரு கிட்டத்தார் தீந்தின்னா நாக்கு தீந்திரு கிட்ட தின்னா தின்னா தீந்திரு கிட்டத்தார் தீந்தின்னா நாக்கு தீந்திரு கிட்ட

நேரம் 10:28. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தர்மபுரி மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த அன்பர், வருக வணக்கம். ஐயா வணக்கம். இணைப்பிலிருந்த அன்பர் எங்கோ சென்று விட்டார். அவருக்காக நிலையத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நேயர்களின் விருப்ப பாடல்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் ஏலகிரி குணசேகரன் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க குணசேகரன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து அனைத்து நேர்களுக்காக முதன் முதலாக காதல் டுயட் பாட வந்தேன் என்ற பாட்டு கொடுங்க ஐயா.
0: கேட்டலாமா குணசேகரன் ஐயா?
1: கண்டிப்பாக கேட்டலாம். நன்றிங்க.
0: நன்றிங்க, அழைத்தமைக்கு நன்றி. இதோ உங்களுக்கான பாடல்.

0: இசையால் இன்னிசையால் இதயங்களை வருடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். திருப்பூர் பார் தர்மபுரி மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கும் இன்றைய நினைவே சுகத்தில் அடுத்து இணைப்பில் இருக்கும் அன்பர் யாரோ? வருக, வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு
0: வணக்கம். சொல்லுங்கய்யா, யார் பேசுறீங்க? ரொம்ப நலமா இருக்கும் ஐயா, தங்கள் நலமறியா அவள்.
1: ஐயா, முதல்ல பேசுறேன்.
0: ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இங்க தர்மபுரி நல்ல மழை சார்.
0: சரிங்க,
1: மழையை பேசுறேன்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா. சொல்லுங்கய்யா, உங்களுக்கான பாடல் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட நாங்களும் நேயர்களோட சேர்ந்து காத்துட்டு இருக்கீங்க.
1: படம் புதுமை பெண்.
0: சரிங்கய்யா.
1: பாடல் கஸ்தூரி மன்னனை கல்யாணம் செய்தேன். அனைத்து மாவட்ட இளைஞர்களுக்கும் இந்த பாடல் புதுமை.
0: உங்களோடு சேர்ந்து எல்லா நேயர்களும் இந்த பாடலை கேட்டு மகிழ்த்தும். நன்றி ஐயா அழைத்தமைக்கு.
1: நன்றி.

0: நேரம் 10:45. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகத்தில் பாடல் விரும்பி வேண்டி காத்திருக்கும் அடுத்த அன்பர் யாரோ? வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்கள் ஐயா. ராதாகிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? சரிங்க, பாடலை கேட்டுருவோங்களா?
1: நன்றி.
0: நன்றிங்க ஐயா, அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தருமபுரி மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ? வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: புதுப்பதிவிலிருந்து கையில்
0: இதோ உங்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசிப்போம் ஐயா. அழைத்தமைக்கு நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாரோ, வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம். தருமபுரி மாவட்டம் பேசுறேன்.
0: வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கீங்க, நினைக்கிற அனைவரும் நலமா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் என்னன்றதை கேட்கறதுக்காக எல்லாருக்கும் அவளோட காத்துட்டு இருக்கோம்.
1: தருமித்துங்க படம்.
0: சரிங்கம்மா,
1: ஒரு தங்கரதத்தில் அந்த பாடல் கொடுங்க. நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு நன்றி. இது உங்களுக்கான விருப்ப பாடல்.

நம் கூடை பண்பலை 100.5 இரவு சிறகு இடைவிடா இசை செவிகளுக்கு விருந்தாக்கி காற்றோடு கலந்து இசை சிறகை விரிக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இரவு சிறகு சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு பண்பலை சொல்லும் நேரம் 11:28.

இடைவிடா பாடல்கள் இசையால் இதயங்களை மகிழ்வித்து விடைபெறுகிறது. இன்றைய இரவு சிறகு சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே. கொடை பண்பலை 100.5 இல் இது இரவு சிறகு.

நம் கூடை பண்பலை 100.5 நாளை வளமறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் அதிகாலை 5 மணிக்கு அருள், மாலை 6 மணிக்கு வசந்த வெடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பொதுமறை பொழிவு. நிகழ்ச்சியில் ஆலய உலா, 6:30 கேட்கலாம் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ, தங்க நகை மாளிகை, மெக்னா சில்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சியின் வசந்த வெடியல். நிகழ்ச்சியில் கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம், 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும். அதனைத் தொடர்ந்து பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், நாளைய மனதோடு ராகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மேக்னா சில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு, கையிக்கு 8 தூரத்தில் கல்வி. நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை காமராஜர்

பல்கலைக்கழக தொலைதூர மற்றும் இணைய வழி கல்வி மைய இயக்குனர் டாக்டர் பி. முத்துப்பாண்டி, உதவி பேராசிரியர். 9:30 இயக்கலாம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சியின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம். 12 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர். நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகையின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி. 12:30 கேட்கலாம் மகளிர் நேரம். இதில் ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். 1 மணிக்கு தாராபுரம் ஆர். சிதம்பரசாமி, ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. இதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பிற்பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் நவராசி பாஸ்கரன் தேனி. 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் கூன்றாக்கன்பட்டி பானுப்பிரியா அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் நாமக்கல் எம்ஐஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும். 4 மணிக்கு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சியின் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள், அனில் டபுள் ரோஸ்டட் ரவா. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசிறியின் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். 5 மணி மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர். நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகையின் சித்திரச்சவானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்சவானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம், ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள், திரை இசை பாடல்கள். நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. அதனைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, இதில் சொந்த பந்தம், சேவை செய்திகள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. 9 மணிக்கு கொடைத்தின்றல், 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாவும் நாளை நமது பண்பலையில் வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். பொதுமறை பொழிவு, அதிகாரம் பசப்பு உரு பருவரல், குரல் எண் 1186.

0: குறிப்பு.
1: விளக்கொளி அணையும் நேரம் பார்த்து பரவ இருளானது காத்து கொண்டிருப்பதைப் போல, தழுவும் கணவன் நெகிழும் நேரம் பார்த்து என் உடம்பில் பரவுவதற்கு பசலை நிறம் காத்து கொண்டிருக்கிறது. குறள் எண் 1186, அதிகாரம் பசப்புரு பருவரல்.
0: விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயற்கற்றம் பார்க்கும் பசப்பு.
1: விளக்கொளி அணையும் நேரம் பார்த்து பரவ இருளானது காத்து கொண்டிருப்பதைப் போல, தழுவும் கணவன் நெகிழும் நேரம் பார்த்து என் உடம்பில் பரவுவதற்கு பசலை நிறம் காத்து கொண்டிருக்கிறது. குறள் எண் 1186, அதிகாரம் பசப்புரு பருவரல்.
2: கொடி பண்பலை 100.5 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:51 இதே வளமையான அலைவரிசை கொடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

இன்று சகவரிடம் 1948, அஸ்வினா 9, பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 14 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, அக்டோபர் 1, 2026 வருடம் வியாழக்கிழமை. நமது கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை வளமையான அலைவரிசை 100.5 MHz உலகெங்கிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்டு ரசிக்கலாம்.